0: You're listening to CMR FM 101.3.
1: Listen to us around the universe. www.cmr.fm.
2: பொறுப்புத்துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறிய தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளுகின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இது உங்கள் அபிமான வானொலி சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. இப்பொழுது முதல் கலையகத்தில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க உங்கள் தோழமையுள்ள கமல் பாரதி. இன்று ஜூலை மாதம் 16 தேதி வியாழக்கிழமை. நேர்கள் இரவு 9:30 இலங்கை இந்திய செய்திகளை கேட்கலாம். 10 கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகளை கேட்கலாம். 10:30 வானிலை வருகிறது. செய்தியின் பின்னணியில் நிகழ்ச்சி, அதனைத் தொடர்ந்து 10:45 சைக்கிள் கடை கந்தசாமி நிகழ்ச்சி வானிலை வரும். 11 முதல் 12 வரை திரைப்புதிர் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளலாம். தொடர்ந்து 12 முதல் 1 வரை உங்கள் தெருவில் உங்கள் விருப்ப பாடல்களோடு உங்களுக்காக நிகழ்ச்சியில் இணைந்து உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். தொடர்ந்தும் காலை 9 வரை சிஎம்ஆர் தமிழ்

வழிபாடு வழிமண்டல மாசு தொடர்பாக விடுக்கப்பட்டிருக்கிறது. காரணம் எரிகின்ற காட்டுத்தீயினால் இந்த பகுதிகளிலே பார்வை தூரம் குறைந்திருப்பது, அதோடு சுவாசிக்கின்ற காட்டிலும் மாசு இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இன்றைய பின்றவில் அதி குறைந்த வெப்பநிலையாக 20°C காணப்படும். இன்றைய பின்றவிலும் வானம் புகார் நிறைந்ததாக இருக்கும். தேவையற்ற பயணங்களை தவிர்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். இன்றைய பின்றவில் காற்று வடக்கு நோக்கி மணித்தியாலத்திற்கு 20 முதல் 40 கிலோமீட்டர் பகுதியில் வீசும் என்றும் எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பெரும்பாகத்தில் எரிபொருளின் விலைகளில் சிறிய மாற்றம் இருக்கிறது. தொடர்ந்தும் இன்னும் 1% இன்று நள்ளிரவின் பின்னர் கூடுகிறது. நள்ளிரவின் பின்னர் 1% உயர்வடைந்து நிர்ணயிக்கப்பட்ட விற்பனை விலையாக 173.9% காணப்படும். இன்று ஜூலை மாதம் 16ஆம் தேதி. இன்றைய நாளில் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நாட்களை கொண்டாடி கொண்டிருக்கின்ற அனைத்து நேயர் நெஞ்சங்களுக்கும் சிஎம்ஆர் கலைஞர்கள், நேயர்கள் மற்றும் நிர்வாகத்தின் சார்பில் இனிய வாழ்த்துக்கள். கலைஞர் நேரம் 9:06. ஒலிக்கும் புத்தம் புதிய பாடல். நிறம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது. பாடல் கணிசை டி இமான். பாடலை கபில் கபிலன் அவரோடு ஸ்ரீனிஷா இணைந்து பாடியிருக்கிறார்கள்.

0: கலைஞர் 9:10 ஒழித்த அந்த புத்தம் புதிய பாடல் நிறம் திரைப்படத்திற்காக ஒழித்தது. பாடல் காணிசை டி இமான், பாடல் கபில் கபிலன் ஸ்ரீனிஷா ஆகியோரின் குரல்களில் ஒழித்தது.
1: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
2: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழையும்
3: விண்ணப்ப முடிவு தேதி ஜூலை 26. தொடர்புகளுக்கு 416-5204-407-7.
4: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
5: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே?
6: நோ. முதியோர் பராமரிப்பு VKR Retirement Home, ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR Retirement Home Inc. உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபான் 289-200-4677 289-200-4677 VKRH.com.
0: உங்கள் நம்பிக்கைக்குரிய மோர்கேஜ் முகவர் கஜன் கனக விநாயகம். July 18-19 சனியாற்றுக்கிழமைகளில் CMR தமிழகம் ஒளிபரப்பினூடாக வழங்கும் மோர்கேஜ் தொடர்பான விரிவான விவரங்களை பெற்றுக் கொள்வதோடு உங்கள் மோர்கேஜ் தேவைகளுக்கு அவரை நாடி பயனடையுங்கள். உங்கள் மோர்கேஜ் தேவை எதுவானாலும் விரைவான மிக நேர்மையான வழிகாட்டலுக்கு அழையுங்கள் கஜன் கனக விநாயகம். 416-274-4345 416-274-4345 கஜன் கனக விநாயகம்.
7: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
8: 96-99 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்
7: 905-417-6069.
8: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. கலைக நேரம் 9:15. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்திச் சுருக்கம். தமிழ் பேசும் 6 அரசியல் தரப்புகள் ஒன்றிணைவதே தமிழ் மக்களுக்கு ஒரு சாதகமான அறிகுறியாகும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவருமான சிவி விக்னேஸ்வரன் தெரிவித்திருக்கிறார். வெளிக்கடை சிறைச்சாலையை பரிசோதிக்க சென்ற தமது அதிகாரிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டமை குறித்து கடுமையான எதிர்ப்பையும் அதிருப்தியையும் மனித உரிமை ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது. நீட் நுழைவுத் தேர்வு வினாத்தால் கசிவு தொடர்பாக கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் போராட்டத்திற்கு ஆதரவாக உண்ணாவிரதமிருக்கும் சமூக ஆர்வலர் சோனம் வாங்சூக்கை ஆம் ஆத்மி கட்சித் தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் சந்தித்து உண்ணாவிரதத்தை கைவிடுமாறு வலியுறுத்தியிருக்கிறார். ஜோர்ஜ் வீதி மற்றும் ஜெராட் வீதி சந்திப்பிலுள்ள அலன் கார்டனில் ஒருவர் கத்திக்குத்து காயங்களுடன் காணப்பட்டதை அடுத்து அது தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக டொரண்டோ காவல்துறை தெரிவித்திருக்கிறது. முன்னாள் வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா மற்றும் அவரது உறவினர்களுக்கு சொந்தமான சுமார் 59,000 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளதாக வங்கதேச நிதி புலனாய்வு அமைப்பு தெரிவித்திருக்கிறது. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்திச் சுருக்கம் கேட்டீர்கள்.

0: This is Tamil FM 101.3.
1: கலைஞரம் 9:16. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. ஒழிக்கும் பாடலோடு உன்னிகிருஷ்ணன், சித்ரா. உன்னை கோடு என்னை தருவேன் திரைப்படத்திலிருந்து ஒழிக்கிறது பாடல்.

0: ஒடுத்த பாடல் உன்னை கொடு என்னை தருவே திரைப்படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் சித்ரா குழுவினர் பாடியது. கலையக நேரம் 9:21.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 4162847000
4: Caledon Eastil, Vaughan Matum, Brampton Illekarakil, Go and Mayfield in Prime Location, Highway 413 Enaipodu, Idirkalathil Madipu Irapohumidam, Wildfield Village, Master Plan Community, Freehold Townhomes, Semis and Detached Homes, Mid 700,000 Illirandu, Phase 1 in Sirandavaipu, Ungal Idathai Pera, Limited Lots Matume, Adayingal, Kamal Amrithalingam, 416-903-9999, 3-9999. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462, 416-990-2462.
5: கனடியன் லோரன்ஸ் சந்திப்பில் அமைந்திருக்கும் பிரிக் அவுட்லெட் வழங்கும் சிறப்பு மலிவு விற்பனையின் விலை விவரங்களை ஜூலை மாதம் 18-19 தேதி சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் CMR தமிழ் FM ஒளிபரப்பினூடாக பெற்று பயனடைவதோடு அவர்களின் அனுசரணையில் மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நடைபெறும் உங்களுக்காக நிகழ்ச்சியில் உற்சாகமான பாடலொன்றையும் கேட்டு மகிழுங்கள். இலக்கம் 1165 கெனடி ரோடில், தி பிரிக் அவுட்லெட், 416-751-2150, 4167511-2150. தி பிரிக் அவுட்லெட்.
4: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கன்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம், 416-821-0462, 416-821-0462.
6: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினா வந்ததா?
7: இல்லடா.
6: ஹலோ, காசு வந்ததாடா?
7: இன்னும் வரல காசு.
6: காசு வந்துச்சா?
7: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
8: What's happening? So sad.
9: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
10: வணக்கம்
11: வணக்கம்
10: வணக்கம்.
11: இது CMR தமிழ் FM.
10: இது CMR தமிழ் FM.

கலக நேரம் 9:25 நேர்கள். 9:30 இலங்கை இந்திய செய்திகளை கேட்கலாம். ஒலிக்கும் பாடலோடு மலேசியா வாசுதவன், பி. சுசீலா. வாலிபமே வா வா திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல்.

சேமார் தமிழ் எஃப்எம் 101.3. பார்க்கலாம், படிக்கலாம், ஆனால் செய்திகளை உடனுக்குடன் கேட்க சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.

நேரம் இரவு 9:30. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இலங்கை இந்திய செய்திகள். வாசிப்பவர் கமல் பாரதி, செய்தி ஆசிரியர் உமா பாரதி, தங்கராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் அரச பாடசாலைகள், அரசு அனுசரணையின் கீழ் இயங்கும் பாடசாலைகளில் கல்வி பயிலும் அனைத்து மாணவர்கள் மற்றும் பிக்குகளுக்கான 2027 ஆண்டுக்கான பாடசாலை சீருடை துணிகள் சீன அரசாங்கத்தினால் நன்கொடையாக வழங்கப்படவிருக்கின்றன. அனைத்து அரசு பணியாளர்களினதும் ஓய்வு பெறும் வயதை 65 உயர்த்தும் திட்டத்தை அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக அரசின் உயர்மட்ட வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. யூரியாவிற்கான தேசிய முதலீட்டுக் கொள்கைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்திருக்கிறார். மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்ற தொகுதி மறுவரை சட்ட முடிவை தமிழ்நாட்டின் அனைத்துக் கட்சிகளும் ஒன்றிணைந்து எதிர்க்க வேண்டும் என மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் பேராசிரியர் எம் எஜ் ஜவாஹிருல்லா தெரிவித்திருக்கிறாா்.

0: இலங்கை செய்திகள்.
1: அனைத்து அரசு பணியாளர்களினதும் ஓய்வு பெறும் வயதை 65 உயர்த்தும் திட்டத்தை அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக அரசின் உயர்மட்ட வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. தற்போதைய சட்டத்தின்படி பொதுவான அரசு பணியாளர்களின் ஓய்வு பெறும் வயது 60 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. எனினும் சில விசேட தொழில்களில் அதற்கு மேற்பட்ட ஓய்வு பெறும் வயது நடைமுறையில் இருக்கிறது. அதன்படி மேல் நீதிமன்ற நீதிபதிகளுக்கு 61 வயது, மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களுக்கு 63 வயது, உயர்நீதிமன்ற நீதியரசர்களுக்கு 65 வயது மற்றும் விசேட மருத்துவ நிபுணர்களுக்கு 63 வயது ஓய்வு பெறும் வயதாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் உயர்நீதிமன்ற நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதை மேலும் 2 நீடித்து 67 உயர்த்துவதற்கான யோசனை பரிசீலனையில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிக்கும் திட்டம் தொடர்பாக அண்மை காலமாக சமூகத்தில் பரவலான விவாதம் ஏற்பட்டிருக்கின்ற நிலையில் பல தொழில்முறை சங்கங்கள் தங்களது உறுப்பினர்களின் ஓய்வு பெறும் வயதை உயர்த்துமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றன. இந்த கோரிக்கைகள் மற்றும் சில பொது நிறுவனங்கள் சபைகளில் பணிபுரியும் ஊழியர்களின் ஊழியர் சேமலாப நிதி, தொழிலாளர் நம்பிக்கை நிதி உள்ளிட்ட நலன்களை மேலும் 5 ஒத்திவைக்கும் வாய்ப்பை கருத்தில் கொண்டு அனைத்து அரசு பணியாளர்களின் ஓய்வு பெறும் வயதை உயர்த்தும் நடவடிக்கையை அரசு ஆராய்ந்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கையின் அரசு பாடசாலைகள் அரசு அனுசரணையின் கீழ் இயங்கும் பாடசாலைகளில் கல்வி பயிலும் அனைத்து மாணவர்கள் மற்றும் பிக்குகளுக்கான 2027 ஆண்டுக்கான பாடசாலை சீருடை துணிகள் சீன அரசாங்கத்தினால் நன்கொடையாக வழங்கப்படவிருக்கின்றன. இதற்கான உத்தியோகபூர்வ சான்றிதழ்கள் பரிமாற்றம் நேற்று பத்திரமுல்லை இசுர்பாயாவில் உள்ள கல்வி அமைச்சு வளாகத்தில் நடைபெற்றது. இதற்காக 10.820 மில்லியன் மீட்டர் அளவிலான பாரிய சீருடை துணியை சீன அரசாங்கம் இலங்கைக்கு முற்றிலும் இலவசமாக நன்கொடையாக வழங்கவிருக்கிறது. இந்த விசேட உதவி திட்டத்தின் கீழ் 2027 ஆண்டிற்கான இலங்கையில் உள்ள சுமார் 4.18 மில்லியன் பாடசாலை மாணவர்களின் முழுமையான சீருடை தேவை பூர்த்தி செய்யப்படவிருக்கிறது. இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் வகையில் இதன்போது தொடர்புடைய இணக்கப்பாட்டுச் சான்றிதழ்கள் பரிமாற்றமானது இலங்கைக்கான சீன தூதுவர் சி சென்ஹாங் மற்றும் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக்க கலுவெவ ஆகியோருக்கிடையிலே இடம்பெற்றது. யாழ் நீதவான் நீதிமன்ற நீதவான் எஸ் லெனின்குமார் முன்னிலையில் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்குழி அகழ்வு பணிகள் இன்று 34 நடைபெற்றன. இதுவரையான காலப்பகுதியில் அகழ்ந்து கிடப்பட்ட எண்புக்கூடுகள் 400 கடந்துள்ள நிலையில் 130 பிற சான்று பொருட்களும் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பான மேலதிக செய்திகளோடு எமது யாழ் செய்தியாளர் தயாவரன்.
2: செம்மணி சிந்துபாத்தி மனித புதைக்குழி அகழ்வு பணிகள் இன்றுடன் 420 மனித எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. அவற்றில் 416 எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு துப்புரவாக்கப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவல் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் 34 யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றம் நீதவான் லெனின்குமார் தலைமையில் அகழ்வு பணிகள் இடம்பெற்றது. இன்றும் சிறுவோடைய எலும்புக்கூடு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. செம்மணியில் மீட்கப்பட்ட எலும்புக்கூடுகள் 400 கடந்த நிலையில் 130 பிரசாண்ட பொருட்களும் இதுவரை அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. அகழ்வின் போது தொழிலியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவ தலைமையிலான குழுவினர், சட்ட வைத்திய அதிகாரி செலையா பிரணநாதன், குற்றப்பிள்ளை திணைக்குழு அதிகாரிகள், சட்டத்திணைகள், துறைசார் நிபுணர்கள் பலரும் பங்கேற்று வருகின்றனர். இதனிடையே செம்மணி புதைகளில் காலப்பகுதி தொடர்பாக தொடர்ந்தும் சந்தேகம் நிலவி வருகிறது. 1996 ஜார்குனாடு படைகளால் கைப்பற்றப்பட்ட போது வன்னிக்கிடமிருந்த நிலையில் கடல் வழியாக மீண்டும் யாழ்ப்பாணம் திரும்பியிருந்த குடும்பங்களே படையினரால் கூட்டாக கொலை செய்யப்பட்டிருப்பதாக ஒரு தரப்பு கூறி வருகிறது. எனினும் மறுதரப்புகளோ இறுதியுத்த காலப்பகுதி சிறந்த போராளிகளுடைய குடும்பங்களே படுகொலை செய்யப்பட்டு செம்மணியில் புதைக்கப்பட்டிருப்பதாக வாதிட்டு வருவது குறிப்பிடத்தக்கதாகும்.
1: நாடு முழுவதும் பதிவு செய்யப்படாமல் இயங்கி வரும் முதியோர் இல்லங்கள் அனைத்தும் செப்டம்பர் 30 தங்களை பதிவு செய்து கொள்ள வேண்டும் என முதியோர் செயலகம் அறிவித்திருக்கிறது. இதுகுறித்து முதியோர் செயலகத்தின் பணிப்பாளர் சத்துர மீதம் விடுத்திருக்கின்ற அறிக்கையில், நாடளாவிய ரீதியில் தற்போது 459 முதியோர் இல்லங்கள் இயங்கி வருகின்றன. இவற்றில் இதுவரை 148 இல்லங்கள் மட்டுமே முறைப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. பதிவு செய்யப்படாத ஏனைய முதியோர் இல்லங்கள் அனைத்தையும் எதிர்வரும் செப்டம்பர் 30 பதிவு செய்து கொள்வது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. குறிக்கப்பட்ட காலக்கெடுவுக்குள் பதிவு செய்ய தவறும் முதியோர் இல்லங்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் கிளிநொச்சி அரசு அதிபர் காணிகளை மோசடி முறையில் வழங்கியதாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். அதனால் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் குழப்பம் ஏற்பட்டு கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலதிக செய்திகளோடு எமது யாழ் செய்தியாளர் தயாபரன்.
2: நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தொடர்ச்சியாக எல்லா கூட்டங்களுக்கும் சென்று குழப்பம் விளைவித்து வருகிறார். அதிகாரிகள் மீது அபாண்டமாக பழி சுமத்தி வருகிறார். அபிவிருத்தி குழு கூட்டத்தை பயன்படுத்தி அதிகாரிகள் மீது அபாண்டமாக பழி சுமத்தக்கூடாது. அர்ஜுனாவின் அத்தகைய கேடுகட்டு நடவடிக்கையை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இலங்கை அமைச்சரான சந்திரசேகரன் கோரிக்கை விடுத்திருக்கிறார். கிள்ளிச்சியில் இன்று நடைபெற்ற மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் கிள்ளிச்சி மாவட்ட அரசு அதிபர் காணிகளை மோசடி முறையில் வழங்கியதாக குற்றச்சாட்டுகளை பொது வழியில் முன்வைத்திருந்தார். அதனால் அங்கு கூடியிருந்த அரசியல் பிரதிநிதிகள் அதிகாரிகள் மத்தியில் கடும் வாக்குவாதமும் கைகலப்பு சூழலும் ஏற்பட்டிருந்தது. அரசு அதிகாரிகள் கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்த நிலையில் தொடர்ந்து பிரதேசபை தலைவர்கள் என பலரும் வெளிநடப்பு செய்திருந்தனர். அதைத் தொடர்ந்து கூட்டத்துக்கு தலைமை தாங்கி கொண்டிருந்த அமைச்சர் சந்திரசேகரன் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் அமைந்திருந்த ஆசனத்துக்கு அருகில் சென்றவரை கூட்டத்திலிருந்து வெளியே செல்லுமாறு அமைதியாக அறிவித்திருந்தார். அதற்கு அர்ஜுனா ராமநாதன் சுயம் எடுக்காமையால் அமைச்சர் சந்திரசேகரன் வெளியே போவன கடுந்துணில் சத்தமிட்டு மேசையில் இருந்த பொருள் ஒன்றை கையில் எடுத்திருந்தார். அப்பொழுது இருந்த அர்ஜுனா ராமநாதன் என்னை யாரும் வெளியே போக செல்ல முடியாது என தானும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அத்துடன் தனது ஆசனத்தில் அமர்ந்து கொண்டார். எனினும் அங்கிருந்தவர்கள் அர்ஜுனாவை பிடித்துக் கொண்டனர். அமைச்சர் தனது ஆசனத்துக்கு திரும்பி இருந்தார். அதன் தொடர்ச்சியாக தேதி அறிவிக்கப்படாத கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்.
1: ஈஸ்டர் தாக்குதல் முக்கிய சூத்திரதாரியான அரச புலனாய்வு சபையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேசாலியை விடுவிக்க மகிந்த கும்பல் பகிர்ந்த பிரயத்தனங்களை முன்னெடுத்து வருகின்றது. இந்த நிலையில் கொழும்பு பேராயர் மேல்கம் கார்டினல் ரஞ்சித் ஆண்டகை சுரேசாலையின் விசாரணை மனுவுக்கு எதிராக குறுக்கிட்டு மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். இது தொடர்பான மேலதிக செய்திகளோடு எமது யாழ் செய்தியாளர் தயாபரன்.
2: குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணை செய்யப்படுவதை எதிர்த்து அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேசாலே மேன்முறையீட்டு நீதிமன்றில் தாக்கல் செய்துள்ள ரிட் மனுவை ரத்து செய்யுமாறு கோரி கொழும்பு பேராயர் மேல்கம் ரஞ்சித் ஆண்டகை குறுக்கிட்டு மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள சுரேசாலை தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் முன்னெடுத்து வரும் விசாரணைகளுக்கு எந்தவித தடைகளும் ஏற்படுத்தக்கூடாது என்பதை வலியுறுத்தியே குறுக்கிட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மனுவானது மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவர் நீதிபதி ரோஹந்த அபயசூரிய மற்றும் நீதிபதி பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோரை கொண்ட அமர்வின் முன்னிலையில் எதிர்வரும் 17ஆம் தேதி பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருக்கிறது. ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான முக்கிய சூத்திரதாரியான அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேசாலையை விடுவிக்கக் கோரி மகிந்த கும்பல் பகிரத பிரதித்தினங்களை முன்னெடுத்து வருகின்றது. ஏற்கனவே உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டிருந்த சுரேசாலை அதனை கைவிட்டு தற்போது சிறை திரும்பியிருக்கின்றார். இந்த நிலையிலேயே கொழும்பு பேராயர் மல்கம் கர்னால் ரஞ்சித் ஆண்டகை குறுக்கிட்டு மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளமை தெற்கு அரசியல் வட்டாரங்களிடையே கவனத்தை ஈர்த்திருக்கிறது.
1: இந்திய செய்திகள். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் 219,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 7 முக்கிய திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது. டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, நிர்மலா சீதாராமன், அஸ்வினி வைஷ்ணவ் ஆகியோர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தொடர்ந்து ஊடகங்களிடம் பேசிய அஸ்வினி வைஷ்ணவ், அமைச்சரவைக் கூட்டத்தில் உள்கட்டமைப்பு, செமி கண்டாக்டர்கள், செல்போன் உற்பத்தி, உர உற்பத்தி மற்றும் ரயில்வே விரிவாக்கம் ஆகியவற்றை உள்ளடக்கிய 7 திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக தெரிவித்தார். யூரியாவிற்கான தேசிய முதலீட்டுக் கொள்கைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக கூறிய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், கங்கை நதிக்கரையோரம் 6 வழிச்சாலை, பல்வேறு ரயில்வே வழித்தட திட்டங்களுக்கும் அனுமதி பெறப்பட்டதாக கூறினார். இதில் குறிப்பாக யூரியாவிற்கான தேசிய முதலீட்டுக் கொள்கை திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கிறது. உள்நாட்டிலேயே யூரியா உற்பத்தியை அதிகரிக்கும் நோக்கில் இந்த திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது. புதிய NIPU 2026 கொள்கை யூரியா ஆலை முதல்களை ஊக்குவிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்ற தொகுதி மறுவரை சட்ட முன்வடிவை தமிழ்நாட்டின் அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து எதிர்க்க வேண்டும் என மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் பேராசிரியர் MH ஜவாஹிருல்லா தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட செய்திக் குறிப்பில், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மக்களவையில் தாக்கல் செய்திருக்கின்ற தொகுதி மறுவரை சட்ட முன்முடிவு இந்தியாவின் கூட்டாட்சி தத்துவத்திற்கும் மாநிலங்களுக்கிடையான சமநிலைக்கும் பெரும் அச்சுறுத்தலாகும். இந்த சட்ட முன்வடிவு மக்கள் தொகை வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டு மக்களவைத் தொகுதிகளை மறுவரை செய்ய முனைவதாகும். இதன் விளைவாக மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதில் முன்னோடியாக விளங்கிய தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களின் அரசியல் பிரதிநிதித்துவம் ஒப்பீட்டளவில் பலவீனப்படுத்தப்படும் அபாயம் உருவாகி வருகிறது என தெரிவித்திருக்கிறார். குடும்ப கட்டுப்பாடு, கல்வி, சுகாதாரம் ஆகிய துறைகளில் பல பத்தாண்டுகளாக மேற்கொண்ட முயற்சிகளுக்கு பரிசாக உரிய அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டிய நிலையில் அவற்றையே தண்டிக்கும் வகையில் இந்த சட்ட முன்வடிவு அமைந்திருக்கிறது. தமிழ்நாட்டின் உரிமை என்பது எந்த ஒரு கட்சியின் உரிமையும் அல்ல, அது தமிழ்நாட்டு மக்களின் ஒட்டுமொத்த உரிமையாகும். அந்த உரிமையை பாதுகாக்க அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டிய வரலாற்று பொறுப்பு இன்று உருவாகியிருக்கின்றது என்று அவர் தெரிவித்தார். குளிமந்தி என்ற அசைவ உணவுக்கு பெயர் பெற்ற அல்ரீம் உணவுச் சங்கிலித் தொடரின் ஒரு பகுதியான கத்ரி கடவு கிளையில் உணவு நச்சுத்தன்மை பாதிப்பு ஏற்பட்டதைத் தொடர்ந்து அங்கு உணவு உட்கொண்ட மூவருக்கு சிகெல்லா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஜூலை 11 மற்றும் 12 ஆகிய திகதிகளில் குறித்த உணவகத்தில் உணவு உட்கொண்டவர் கொண்ட சுமார் 50 பேருக்கு உடல்நல பாதிப்புகள் ஏற்பட்டு அவர்கள் சிகிச்சை பெற்றனர். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களில் 15 பேரின் மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டதில் மூவருக்கு ஷிகெல்லா தொற்று இருப்பது கண்டறியப்பட்டது. இதனை மாவட்ட மருத்துவ அதிகாரிகள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். குளிமந்தியுடன் சேர்த்து உட்கொள்ளப்பட்ட மயோனைஸ் தான் இந்த தொற்றுக்கு காரணமாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. மயோனைஸ் சாப்பிடாதவர்களுக்கு உடல்நல பாதிப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என்றே தகவல்கள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் உணவக உரிமையாளர்கள் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த சில வணிகர்கள் மாநகராட்சி விநியோகிக்கும் குடிநீரே ஷிகெல்லா தொற்றுக்கு காரணம் என்று கூறுகின்றனர். ஆனால் இது அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்படவில்லை. உணவு நச்சுத்தன்மை பாதிப்பு உறுதி செய்யப்பட்டதைத் தொடர்ந்து கடந்த சில நாட்களுக்கு முன்பு அந்த உணவகத்தின் முன் பெரிய அளவிலான போராட்டம் நடைபெற்ற நிலையில் மாநகராட்சி மற்றும் உணவு பாதுகாப்புத்துறைக்கு புகார்கள் வந்ததை அடுத்து அந்த உணவகம் மூடப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் அரச பாடசாலைகள், அரச அனுசரணையின் கீழ் இயங்கும் பாடசாலைகளில் கல்வி பயிலும் அனைத்து மாணவர்கள் மற்றும் பிக்குகளுக்கான 2027 ஆண்டுக்கான பாடசாலை சீருடை துணிகள் சீன அரசாங்கத்தினால் நன்கொடையாக வழங்கப்படவிருக்கின்றன. அனைத்து அரச பணியாளர்களினதும் ஓய்வு பெறும் வயதை 65 உயர்த்தும் திட்டத்தை அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக அரசின் உயர்மட்ட வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. யூரியாவிற்கான தேசிய முதலீட்டுக் கொள்கைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்திருக்கிறார். மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்ற தொகுதி மறுவரை சட்ட முன்வடிவை தமிழ்நாட்டின் அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து எதிர்க்க வேண்டும் என மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் பேராசிரியர் எம்எஜ் ஜவாஹிருல்லா தெரிவித்திருக்கிறார். இத்துடன் சிஎம்ஆர் தமிழ்மின் இரவு இலங்கை இந்திய செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. இரவு 10 மணிக்கு கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகளை கேட்கலாம்.

0: உலகம் முழுவதும் 101.3
1: கலைஞர் நேரம் 9:45. நேர்கள் கேட்டுக்கொண்டு சிஎம்ஆர் தமிழகம் 101.3. டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 25°C இருக்கிறது. ஆங்காங்கே முகில் மண்டலம் நிறைந்து காணப்படுகிறது. காற்று வடக்கு வடமேற்காக மணித்தியாலத்திற்கு 23 முதல் 35 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. பார்வை தூரம் 11 கிலோமீட்டர். டொரண்டோ பெரும்பாகத்தில் தொடர்ந்தும் செம்மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இது வழி மாசடைதலுக்கான எச்சரிக்கையாக கருதப்படுகிறது. வழியிலே தேவையற்ற பயணங்களை தவிர்த்துக் கொள்ளுமாறும் அல்லது சுவாச கவசங்களை அணியுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். இன்றைய பின்னரவில் அதி குறைந்த வெப்பநிலையாக 20°C காணப்படும். இன்றைய பின்னரவில் பல இடங்களிலுமே புகை மண்டலம் நிறைந்ததாக காணப்படும் என்று எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. இன்றைய பின்னரவில் காற்று வடக்கு நோக்கி மணித்தியாலத்திற்கு 20 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என்றும் எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. நாளை ஜூலை மாதம் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பகல் பொழுதில் அதிகூடிய வெப்பநிலையாக 28°C காணப்படும். பகல் பொழுது சூரிய ஒளியுடன் கூடிய சிறப்பான பிரகாசமான நாளாக இருக்கப் போகிறது. நாளைய பின்னரவில் அதி குறைந்த வெப்பநிலையாக 19°C காணப்படும். நாளைய பின்னரவில் வானம் தெளிவாக இருக்கும். சில இடங்களிலே இடி முழக்கத்துடன் கூடிய மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் 60%. அதேபோல சனிக்கிழமை ஜூலை மாதம் 18ஆம் தேதி சனிக்கிழமை பகல் பொழுதில் அதிகூடிய வெப்பநிலையாக பகல் பொழுதில் 26°C காணப்படும். பகல் பொழுது முகில் மூட்டம் நிறைந்ததாகவும் மிருதுவான மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அன்றைய பின்னரவிலும் மிருதுவான மழைப்பொழிவு தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டுகிறது. அதேவேளை அன்றைய பின்னரவில் அதி குறைந்த வெப்பநிலையாக 17°C காணப்படும். ஜூலை மாதம் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதி கூடிய வெப்பநிலையாக பகல் பொழுதில் 25°C காணப்படும். அன்றைய நாளின் அதி குறைந்த வெப்பநிலையாக 16°C பதிவாகும். அன்றைய நாள் பகல் பொழுதிலும் சரி இரவிலும் சரி வானம் தெளிவாக இருக்கும். கலைஞர் நேரம் 9:48. நேர்கள் கேட்டுக்கொண்டு சிஎம்ஆர் தமிழகம் 101.3 ஒலிக்கும் நம்மவர் பாடல் இது.
2: நாங்கள் பாடும் சிந்து சிஎம்ஆர் தமிழகம் 101.3
1: ஒழிக்கும் நம்மவர் பாடல் சுவாசம் இசை தொகுப்பில் இருந்து ஒழிக்கிறது. பாடலுக்கான இசை கபிலேஸ்வர், பாடல் வரிகள் மதி வேந்தன். பாடலை கபிலேஸ்வரோடு இணைந்து மகாநதி சோபனா பாடுகிறார்.

0: இந்த பாடல் சுவாசம் இசைத்தொகுப்பிலிருந்து எடுத்தது. பாடலை மகாநதி சோபனாவோடு இணைந்து பாடியவர் கபிலேஸ்வர்.
1: உங்கள் நம்பிக்கைக்குரிய மோர்கேஜ் முகவர் கஜன் கனக விநாயகம். உங்கள் மோர்கேஜ் பிரச்சனை எதுவானாலும் அதற்கு சிறந்த தீர்வை பெற்றுத் தருகிறார் கஜன் கனக விநாயகம். 416-274-4345. குறைந்த வருமானமா? அப்ரைசலில் சிக்கலா? கவலையை விடுங்கள். அலையுங்கள் கஜன் கனக விநாயகம். 416-274-4345. பிரதான வங்கிகளூடாக உங்கள் மோர்கேஜை பெற்றுக் கொள்ளலாம். மோர்கேஜ் தேவை எதுவானாலும் விரைவான மிக நேர்மையான வழிகாட்டல் கஜன் கனக விநாயகம். 416-274-4345.
2: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 டாலர் வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் 650,000 டாலரில் இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி. 416-888-8044. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23, மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23, குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078, tamilfest.ca.
1: The Brick Outlet, உங்கள் பட்ஜெட்டுக்கேற்ற விலைகளில் வீட்டுக்கு தேவையானவற்றை பெற்றுக்கொள்ள நம்பிக்கையான ஓர் இடம் Brick Outlet மாத்திரமே. டாப் பிராண்ட்களுக்கு குறைந்த விலை என்ற உத்தரவாதத்தோடு உங்களை வரவேற்கிறது Brick Outlet. தளபாடங்கள், மேட்ரஸ்கள், அப்ளையன்ஸ்கள் 60% முறையிலான கழிவில், சில அப்ளையன்ஸ்கள் கொள்முதலிலும் குறைந்த விலைகளில். இவ்வார இறுதியில் $150 கிஃப்ட் கார்டு ஒன்றை வேலும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள். கெனடியன் லோரன் சந்திப்பில், இலக்கம் 1165 கெனடி ரோடில், த பிரிக் அவுட்லெட், 416-751-2150.
2: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ், 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ், எட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
3: உலகம் முழுவதும் 101.3
0: அவளுக்கு இன்னொரு மனம் திரைப்படத்தில் இருந்த ஜானகி.
4: என்ன

நேரம் இரவு 10 மணி. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம், கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள். வாசிப்பவர் கமல் பாரதி, செய்தியாசிரியர் உமாபாரதி தங்கராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். ஆரம்ப நிலை அல்சைமர் நோய்க்கான மருந்தை பொது மருந்து திட்டங்களின் கீழ் சேர்க்குமாறு கனடாவின் மருந்து முகாமை பரிந்துரைத்திருக்கிறது. அமெரிக்கா தனது நாட்டின் எரிசக்தி உட்கட்டமைப்பு வசதிகள் மீது தாக்குதல் நடத்தினால் செங்கடலூடான எண்ணெய் போக்குவரத்து பாதையை மூடுவதற்கு தயாராக இருக்குமாறு யமனின் ஹவுதி அமைப்பிடம் ஈரான் கோரிக்கை விடுத்திருக்கிறது. மியான்மர் கடற்கரையை அண்மித்த கடற்பரப்பில் 500க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிச் சென்ற 2 படகுகள் கவிழ்ந்திருக்கலாம் எனவும், அவற்றில் பயணித்த அனைவரும் உயிரிழந்திருக்கலாம் எனவும் ஐக்கிய நாடுகளின் அகதிகளுக்கான ஆணைக்குழு அச்சம் வெளியிட்டிருக்கிறது.

0: Canelia Cheriha.
1: ஆரம்பகட்ட அல்சைமர் நோயின் தீவிரத்தை குறைப்பதற்கு மேற்கொள்ளப்படும் சிகிச்சைக்கான செலவை நோயாளிகளின் குறிப்பிட்ட நிபந்தனைகளை பூர்த்தி செய்யும் பட்சத்தில் பொது மருந்து திட்டங்கள் ஏற்க வேண்டும் என்று கனடாவின் மருந்து முகாமை பரிந்துரைத்திருக்கிறது. லெகனமாப் என்பது மூளையில் அமிலாய்டு பிளேக் படிவதை குறிவைக்கும் ஒரு ஆன்டிபயோட்டிக் ஆகும். இதுவே இந்த நோய்க்கான அடிப்படை காரணம் என்று நம்பப்படுகிறது. கனடா சுகாதாரத்துறை கடந்த அக்டோபரில் இதற்கு ஒப்புதல் அளித்தது. ஆனால் அதன் செயல்திறன் மற்றும் மூளை வீக்கம் அல்லது இரத்தக்கசிவு போன்ற சாத்தியமான பக்க விளைவுகளை குறித்த கவலைகள் காரணமாக கனடாவின் மருந்து முகாமை பிப்ரவரியில் இதற்கு பொது நிதியுதவி அளிக்க வேண்டாம் என்று பரிந்துரைத்தது. ஆனால் மருந்தை தயாரிக்கும் நிறுவனமான ஈசாயின் வேண்டுகோளின் பேரில் மறுபரிசீலனை செய்த பின்னர் அந்த முகாமையின் நிபுணர் குழு லெகமினாவின் மருத்துவ முக்கியத்துவத்தை தாங்கள் குறைத்து மதிப்பிட்டிருக்கக்கூடும் என்று கண்டறிந்தது. இன்று வியாழக்கிழமை வெளியிடப்பட்ட ஒரு புதுப்பிக்கப்பட்ட பரிந்துரையில் ஆரம்பகால அல்சைமர் நோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் படிப்படியாக மோசமடைந்து இறுதியில் முடங்கிவிடும் ஒரு நிலையை எதிர்கொள்கின்றனர் என்றும் அதற்கு வரையறுக்கப்பட்ட சிகிச்சை வாய்ப்புகளே உள்ளன என்றும் அந்த மருந்தை முகாமை அங்கீகரிப்பதாகவும் தெரிவித்திருக்கிறது. மூளை வீக்கம் அல்லது இரத்தக்கசிவுக்கான அறிகுறிகள் ஏதேனும் உள்ளதா என சரிபார்க்க வழக்கமான எம்ஆர்ஐ பரிசோதனைகளை செய்து கொள்ள வேண்டும் என்று அந்த முகாமை அறிவுறுத்தியிருக்கிறது. தெற்கு பகுதிகளில் ஏற்பட்ட பல புதிய காட்டுத்தீக்களுக்கு வறண்ட மின்னல் தாக்குதல்களே சாத்தியமான காரணமாக கூறப்படுவதால் பிரிட்டிஷ் கொலம்பியா அதிகாரிகள் கண்காணிப்பை மேற்கொண்டிருக்கின்றனர். கனடா சுற்றுச்சூழல் வானிலை ஆய்வாளர் காலின் ஃபேங் மிகவும் வறட்சியாக இருப்பதால் பெய்யும் மழை பொதுவாக தரையை தொடுவதற்கு முன்னமே ஆவியாகிவிடுகிறது என்று கூறியிருக்கிறார். மாகாணத்தின் காட்டுத்தீ பருவம் இதுவரை மிதமாகவே இருந்து வந்தாலும் சமீபத்திய மின்னல் தாக்குதல்களின் அதிகரிப்பு ஒரே நாளில் 150 வரை காட்டுத்தீயை ஏற்படுத்தக்கூடும் என்று பிரிட்டிஷ் கொலம்பியா காட்டுத்தீ சேவை தெரிவித்திருக்கிறது. வறண்ட வானிலை காரணமாக வடமேற்கு தீயணைப்பு மையத்தில் சிறிய முகாம் தீக்களை தவிர மற்ற அனைத்து தீக்களும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கடலோர தீயணைப்பு மையம் இன்று பிற்பகல் அனைத்து தீக்களுக்கும் தடை விதிக்கவிருக்கிறது. இந்த வார ஆரம்பத்தில் தீயின் தீவிரம் அதிகரித்த பிரன்ஸ்விக் தீவு பகுதிகளில் அதிகாரிகள் தொடர்ந்து போராடி வரும் நிலையில் இந்த வறண்ட மின்னல் முன்னறிவிப்பு வந்திருக்கிறது. வறண்ட மின்னல் முன்னறிவிப்பு முடியும் வரை அதிகரித்த தீ செயல்பாடு தொடரும் என்று காட்டுத்தீ அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ்மின் கேரடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள்.
0: உலகச் செய்திகள்.
1: அமெரிக்கா தனது நாட்டின் எரிசக்தி உட்கட்டமைப்பு வசதிகள் மீது தாக்குதல் நடத்தினால் செங்கடல் உடான எண்ணெய் போக்குவரத்து பாதையை மூடுவதற்கு தயாராக இருக்குமாறு யேமனின் ஹூதி அமைப்பிடம் ஈரான் கோரிக்கை விடுத்திருக்கிறது. அமெரிக்காவின் சாத்தியமான தாக்குதல்களை எதிர்கொள்வது குறித்த இந்த திட்டங்கள் ஈரானிய தலைமைத்துவத்தின் உயர்

0: குறித்த படகுகளில் பயணித்தவர்களின் நிலைமை தொடர்பில் இதுவரை உறுதியான தகவல்கள் வெளியாகவில்லை எனவும் சம்பவம் தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஈராக்குடனான தனது எல்லையில் ஏவுகணைகள் அடங்கிய சரக்கை கைப்பற்றியதன் மூலம் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லாவிற்கு ஆயுதங்களை கடத்த முயற்சியை முறியடித்ததாக சிரியா தெரிவித்திருக்கிறது. சிரியா ஈராக் எல்லை வழியாக அதிநவீன ஆயுதங்கள் மற்றும் ஏவுகணைகள் அடங்கிய சரக்கை கொண்டு வரும் முயற்சியை சிறப்பு பிரிவுகள் முறியடித்ததாக உள்துறை அமைச்சகத்தின் வட்டாரம் கூறியதாக சிரியாவின் அதிகாரப்பூர்வ சானா செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. அந்த சரக்கு பயங்கரவாத குழுவான ஹிஸ்புல்லாவுக்கு நலனுக்காக சிரியா வழியாக கொண்டு செல்லப்படவிருந்தது என ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதாகவும் அது மேலும் தெரிவித்திருக்கிறது.
1: விளையாட்டுத்துறை செய்திகள்.
0: இருபதுக்கு 20 கிரிக்கெட் வரலாற்றில் 1006 ஓட்டங்களை விளாசிய இரண்டாவது வீரர் என்ற சாதனையை மேற்கிந்திய தீவுகள் அணியின் நட்சத்திர வீரர் கிரண் பொலாட் படைத்திருக்கிறார். இதற்கு முன்னர் மேற்கிந்திய தீவுகள் அணியின் மற்றொரு வீரரான கிறிஸ் கெயில் மட்டுமே இந்த சாதனையை செய்திருந்தார். இந்த நிலையில் பொலாட் இதுவரை விளையாடிய 662 இன்னிங்ஸ்களில் 1006 ஓட்டங்களை எடுத்து இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கிறார். அத்துடன் கிறிஸ் கெயில் 455 இன்னிங்ஸ்களில் 1056 ஓட்டங்களை பெற்று இந்த பட்டியலில் முதலிடத்தில் இருக்கிறார். இதன் மூலம் 20க்கு 20 கிரிக்கெட்டில் 1006 ஓட்டங்களை கடந்த வீரர்களின் பட்டியலில் பொலாட் இணைந்திருக்கிறார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆரம்ப நிலை அல்சைமர் நோய்க்கான மருந்தை பொது மருந்து திட்டங்களின் கீழ் சேர்க்குமாறு கனடாவின் மருந்து முகாமை பரிந்துரைத்திருக்கிறது. அமெரிக்கா தனது நாட்டின் எரிசக்தி உட்கட்டமைப்பு வசதிகள் மீது தாக்குதல் நடத்தினால் செங்கடலூடான எண்ணெய் போக்குவரத்து பாதையை மூடுவதற்கு தயாராக இருக்குமாறு யேமனின் ஹவுதி அமைப்பிடம் ஈரான் கோரிக்கை விடுத்திருக்கிறது. மியான்மர் கடற்கரையை அண்மித்த கடற்பரப்பில் 500 மேற்பட்ட பயணிகளை ஏற்றிச் சென்ற 2 படகுகள் கவிழ்ந்திருக்கலாம் எனவும் அவற்றில் பயணித்த அனைவரும் உயிரிழந்திருக்கலாம் எனவும் ஐக்கிய நாடுகளின் அகதிகளுக்கான ஆணைக்குழு அச்சம் வெளியிட்டிருக்கிறது. இத்துடன் சிஎம்ஆர் தமிழ்மின் இரவு செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை அதிகாலை 5 மணிக்கு இடம்பெறும்.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழகம் 101.3 கலையங்க நேரம் இரவு 10:09. நிகழ்ச்சியில் தொடர்வது
1: நமது சமூகத்தில் நம் மத்தியில் நடைபெறுகின்ற சமூக நிகழ்வுகளின் தொகுப்பினை இப்பொழுது கேட்கலாம். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
0: கனடா ஏழாலை நலன் விரும்பிகள் சங்கத்தின் கோடைகால ஒன்று கூடல் ஜூலை மாதம் 18 சனிக்கிழமை காலை 10 முதல் மெக்னிக்கல் அண்ட் கெனடி சந்திப்பில், இலக்கம் 1785 மெக்னிக்கல் அவென்யூவில் அமைந்திருக்கின்ற லெமரோ ஹைட்ரோ ஃபீல்டில் நடைபெறும். 6475057406. கனடாவால் வளலாய் மக்கள் ஒன்றியத்தின் கோடைகால ஒன்று கூடல் ஜூலை மாதம் 18 சனிக்கிழமை காலை 10 முதல் மெக்னிக்கல் அண்ட் ஹைவே 7 சந்திப்பில் உள்ள மில்ன் பார்க்கில் நடைபெறும். 416269587. டொரண்டோ தமிழ் கத்தோலிக்க சமூகம் நடாத்தும் 39வது வருடாந்த மிட்லண்ட் மறைசாட்சிகளின் திருத்தல பயணம் ஜூலை மாதம் 18 சனிக்கிழமை காலை 11 நடைபெறும். 6473884038.

0: கிறிஸ்தவ குடும்ப வழிபாட்டு மையம் நடாத்தும் பல்கலாச்சார கோடைகால குதூகலம் ஜூலை மாதம் 18 தேதி சனிக்கிழமை காலை 11 மணி முதல். இலக்கம் 83 சன்ரைஸ் அவென்யூவில் அமைந்திருக்கின்ற கிறிஸ்டியன் ஃபேமிலி வர்ஷிப் சென்டரில் நடைபெறும். அச்சுவேலி மத்திய கல்லூரி பழைய மாணவர் சங்க கனடா கிளையின் ஒன்று கூடலும் விளையாட்டுப் போட்டியும் ஜூலை மாதம் 19 தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் ஸ்காப்ரோவில் உள்ள நீல்சன் பார்க்கில் நடைபெறும். 6479915150.
1: நமது சமூகத்தில் கேட்டீர்கள். எமது சமூகத்தில் இடம்பெறுகின்ற சமூக கலாச்சார நிகழ்வுகள் பற்றிய விவரங்களை நிகழ்வு இடம்பெறுவதற்கு 7 தினங்களுக்கு முன்னர் அனுப்பி வையுங்கள்.

நேர்கள் கேட்டுக்கொண்டு பதிவு சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 கலைஞர் நேரம் இரவு 10:12. டொரண்டோவை நான் தற்போதைய பண்ணி 24 பாகை செல்சியஸாக இருக்கிறது. ஆங்காங்கே முகில் மூட்டம் நிறைந்து காணப்படுகிறது. காற்று வடமேற்காக மணித்தியாலத்திற்கு 17 கிலோமீட்டர் வகையில் வீசிக்கொண்டிருக்கிறது. பார்வை தூரம் 11 கிலோமீட்டர். தொடர்ந்து பெரும்பாக்கத்தில் தொடர்ந்து செம்மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இது வழி மாசுபடுதலுக்கான எச்சரிக்கையாக கருதப்படுகிறது. தேவையற்ற பயணங்களை தவிர்த்துக் கொள்ளுங்கள். அல்லது வெளியிலே செல்பவர்கள் சுவாச கவசங்களை அணியுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். இன்றைய பின்றவில் அது குறைந்த புள்ளியாக 20 பாகை செல்சியஸ் காணப்படும். இன்றைய பின்றவில் பல இடங்களிலுமே புகை மூட்டம் நிறைந்ததாக காணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை ஜூலை மாதம் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பகல் பொழுதில் அதிகூடிய புள்ளியாக 28 பாகை செல்சியஸ் காணப்படும். நாளை பகல் பொழுது சூரியொலி நிரம்பியதாக காணப்படும். நாளைய பின்னரவில் வானம் தெளிவாக இருக்கும். அதை குறைந்த வெப்பநிலையாக 19 பாகை செல்சியஸ் காணப்படும். சில இடங்களிலே இடி முழக்கத்துடன் கூடிய மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் 60%. வழி மாசுபட்டிருக்கின்ற இந்த நேரத்திலே நாளை பகல் பொழுதிலே ஓரளவுக்கு நிலைமை வளமைக்கு திரும்பும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேவேளை நயாகரா ஃபால்ஸிலே வளமையாக நடைபெறுகின்ற வான வேடிக்கை நிகழ்வுகள் தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. காரணம், இந்த காட்டுத்தீயின் காரணமாக வழி மாசடைந்திருப்பதால் தற்காலிகமாக அது நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. டொரண்டோ பெரும்பாகத்தில் எரிபொருள் விலைகளில் சிறிய மாற்றம் இருக்கிறது. இன்று நள்ளிரவின் பின்னர் 1% உயர்வடைகிறது. நள்ளிரவின் பின்னர் 1% உயர்வடைந்து நிர்ணயிக்கப்பட்ட விற்பனை விலையாக 173.9% காணப்படும்.

0: காதுக்கினிய எம் கலைஞர்களின் படைப்புகள் உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இல்
1: ஒலிக்கும். இந்த பாடல் என் செல்லமே இசை தொகுப்பில் இருந்து ஒலிக்கிறது. பாடலுக்கான இசையை செந்தூரன் அழகையா வழங்கியிருக்கின்றார். பாடலை அனிதா பாடுகிறார்.

0: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 22 carat 1 gram நகைக்கு 100 to $150 வரையும், 22 carat 1 pound நகை அடகுக்கு 1000 to $1200 வரை கொடுக்கணும்.
1: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
2: துபாய், சிங்கப்பூர் 22 carat தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
3: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
2: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 416-834-2266.
0: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
4: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன். 416-475-4661-416-475-4661-4765-4661.
5: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதுல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
6: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
7: GTA-வில் 25 சேவை. ஆண்டி திருச்செல்வா, 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட், பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா, 416-419-2300.
8: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன், 647-459-9757.
9: வார வாரம் செவ்வாய்க்கிழமை 8:00 to 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-யை வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 21 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சிப்பி கிருஷ்ணன் மற்றும் ஜசந்தினி பிரபாகர். CMR TV-யை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
10: கலைஞர் இரவு 10:24. ஒலிக்கும் இந்த பாடல் 1000 பூக்கள் மலரட்டும் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது. பாடல் கணிசை VS நரசிம்மன், பாடலை SP பாலசுப்ரமணியம் பாடியிருக்கிறார்.

0: பண்பலியின் நவரச புயல் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. கலைய நேரம் 10:30. நிகழ்ச்சியில் தொடர்வது செய்தியின் பின்னணியில். இன்றும் எங்களோடு ஆய்வாளர் சுரேஷ் தர்மா இணைந்து கொள்கிறார்.

0: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியிலே சந்திக்கின்றோம். இன்றும் கூட எங்களோடு ஆய்வாளர் சுரேஷ் தர்மா இணைந்திருக்கிறார். வணக்கம் சுரேஷ் தர்மா.
1: வணக்கம் வணக்கம் கமல் பாரதி, வணக்கம் நேயர்களே.
0: நீண்ட நாட்களாக பலதரப்புகளிலுமே எதிர்பார்க்கப்பட்ட ஒரு முடிவு இப்பொழுது நடைபெற்றிருக்கிறது. 6 இஸ்லாமிய மற்றும் தமிழ் கட்சிகள் இணைந்திருக்கின்றன. இதுக்கு பல இடங்களிலும் இருந்தும், அதாவது எங்கள் தரப்பில் மாத்திரமல்ல பல எதிர்கட்சிகளிலும் இருந்து, அதாவது பெரும்பான்மை இன சிங்கள கட்சிகளிலிருந்தும் ஆதரவு வலுத்திருக்கிறது. இதை பற்றி உங்களுடைய பார்வை எப்படி இருக்குது? இந்த இந்த இது நன்மையானதா அல்லது இதனுடைய விளைவுகள் எப்படி இருக்க போகிறது?
1: இல்லை, நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். இதன் பலாபலன்கள் எவ்வாறு அமையப் போகின்றன, இந்த கூட்டு எவ்வளவு காலம் நிலைக்கப் போகின்றது, அல்லது இவர்களால் எவ்வாறான விடயங்களை திடமாக முன்னெடுத்து செல்ல முடியும் போன்ற பல விடயங்கள் என்பன இனிவரும் காலங்களில் தான் அடையாளப்படுத்தப்பட இருக்கிறது. இருந்த பொழுதிலும் இவ்வாறான ஒரு கூட்டு நிச்சயமாக ஒரு பயப்பிராந்தியத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு குறிப்பாக அதிலும் குறிப்பாக இந்த அணு அரசானது இந்த விடயத்தை ஒரு ஆரோக்கியமான வகையில் பார்ப்பதான நிலையை ஏற்படுத்துவதற்கான காரணம், அல்லது அவர்களுடைய விவசாய அமைச்சர் கூறியது போல இவ்வாறு கட்சிகள் இணைந்து தங்களது பிரச்சனைகளை, சிறுபான்மையினரின் பிரச்சனைகளை முன்வைப்பது மிகவும் ஆரோக்கியமானது, அது அவர்களுக்கு வெற்றியை அளிக்கக்கூடியது என்று குறிப்பிட்டதானது மறைமுகமாக தங்களுக்குரிய எதிர்கட்சி அலையொன்றை ஏற்படுத்துவதற்கான நிலையை தவிர்ப்பதற்கான, அல்லது எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற சஜித் பிரேமதாசா மீது இந்த கட்சிகள் அக்கறை அல்லது ஒரு ஆரோக்கியமான நம்பிக்கை கொள்ளவில்லை, அதனால் தான் இந்த கட்சிகள் இவ்வாறு செயற்படுகின்றன என்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதற்காக இவ்வாறான ஒரு கருத்தியலை அவர்கள் கூறுகின்றார்கள். மறுபக்கமாக இது நிச்சயமாக தமிழர்களுடைய மற்றும் முஸ்லிம்களுடைய பிரச்சனைகள் என்பன, தமிழர்கள் என்று கூறுகின்ற பொழுது மலையக தமிழர்கள் மற்றும் ஈழத்தமிழர்கள் மற்றும் முஸ்லிம்களின் பிரச்சனைகள் என்பன ஒன்றுபடுத்தப்பட்ட ஒரு நிலையில் இருக்கின்ற சம பிரச்சனைகள் ஆராயப்படலாம் என்பது சங்கடங்களை வழங்கக்கூடியது. குறிப்பாக காணி விவகாரம் தொடர்பாக அல்லது இந்த மாகாண மாநகர சபைகள் போன்றவற்றிற்கான தடங்கல்கள் தொடர்பான அல்லது பாகுபாடுகள் தொடர்பான விடயங்கள் ஆராயப்படுகின்ற பொழுது அது அவர்களுக்கு ஆரோக்கியமான ஒரு நிலையை ஏற்படுத்தும் என்கின்ற கருத்தியலை எதிர்கட்சிகள் கொண்டிருக்கின்றன. எனவே இது ஒரு, அதாவது வந்து ஆரம்ப புள்ளியாக, தொடு புள்ளியாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நடவடிக்கையாகவும் அவ்வாறான ஒரு இணைவு என்பதை அவர்கள் அனைவரும் ஒரு மேடையிலே சந்தித்ததாக இருந்த பொழுதும், அவர்களது தேர்தல்களின் பொழுதான செயற்பாடுகள் எவ்வாறு இருக்கப் போகின்றன என்பதை காண்பதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை கூட வழங்குவதற்கான நிலை இல்லாத ஒரு தன்மையைத்தான் இந்த சிங்கள கட்சிகளின் செயற்பாடுகள் ஏற்படுத்துமா என்கின்ற ஐயம் இருக்கின்றது. அவர்களை பொறுத்தவரையில் நிச்சயமாக இவ்வாறான ஒரு உறவு என்பது தொடர்வதை அவர்கள் விரும்ப மாட்டார்கள். எனவே இந்த உறவில் ஒரு பிளவை ஏற்படுத்துவதற்கு அல்லது உறவில் உள்ள கட்சிகளிடையே வேறுபாடுகளை ஏற்படுத்துவதற்கு அவர்கள் விளைவார்கள் என்கின்ற ஒரு அதீத நம்பிக்கை இருந்தாலும், வெளித்தோற்றத்திற்கு தாங்கள் இதனை ஆதரிப்பது போல குறிப்பிடுகின்றார்கள். இது நிச்சயமாக இந்த கட்சிகளின் தலைவர்களுக்கும் தெரிந்த ஒரு விடயமாக இருக்கும். அவர்களால் கூட இந்த விடயம் உணரப்பட்டது ஒன்றாக இருக்கும் என்றால், அவர்கள் கூட தாங்கள் இந்த ஜனநாயக ரீதியில் தங்களுடைய உரிமைகளை பெறுவதற்கான ஒரு மேடையாகத்தான் இதனை பாவிக்கப் போவதாகவும், இது தங்களுடைய தேர்தல் போன்றவற்றில் எல்லாம் தாங்கள் தனித்தே செயற்பட போவதான அறிவிப்பு நிச்சயமாக அவர்களும் இது குறித்த ஒரு அவதானத்தை கொண்டிருப்பார்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கையை வளர்க்கின்றது. அதுதான் நாங்கள் ஒரு சுருக்கமாக பார்க்கலாம்.
0: நீங்கள் குறிப்பிட்டது போலவே பொதுவாகவே இந்த இலங்கை அரசியலிலே என்னதான் இலங்கையிலே பெரும்பான்மையான கட்சிகள் எதிர்த்தரப்பிலே இருந்தாலும், ஆளுங்கட்சியாக எதிர்கட்சியாக இருந்தாலும் கூட எங்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு என்று வருகின்ற பொழுது அவர்கள் எல்லோருமே ஒன்றிணைகிறார்கள். அப்படியான ஒரு நிலைப்பாடு எங்கள் மத்தியிலே இல்லாமல் இருந்தது, இப்பொழுது இப்படி ஒன்று வந்திருக்கிறது. இதற்கு லால்காந்த தனது ஆதரவை தெரிவிக்கிறார். இதிலும் கூட நீங்கள் பார்க்கின்ற பொழுது எதிர்கட்சியோடு, அதாவது சஜித்தோடு சேராமல் இவர்கள் இப்படி இணைந்தது நன்று என்றுதான் குறிப்பிட்டிருக்கிறாரே ஒழிய, இவர்களுடைய நீங்கள் குறிப்பிட்டது போல அவர்கள் இவர்களுடைய ஒற்றுமையை நல்ல விடியம் என்றே அவர் குறிப்பிடவில்லை. அதே போல இதற்கு ஆதரவை சி வி கே சிவஞானம் அவர்களும் தெரிவித்திருக்கிறார். ஆணையாளர், முன்னாள் ஆணையாளராக இருந்தவர், நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த இவர் கூட ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். பெரும்பான்மை கட்சிகளிடமிருந்து எதுவும் கிடைக்காது என்ற நிலையிலே இப்படியான ஒரு கூட்டமைப்பு சிறந்தது என்பது அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதன் மீது உங்களுடைய பார்வை என்னவாக இருக்கும்?
1: இல்லையா? இதில் அதாவது வந்து இவ்வாறு கூறலாம். அதாவது வந்து நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த சிங்கள அல்லது இந்த அமைச்சர் லால்காந்த ஒரு அரசின் குரலாக குறிப்பிட்டது கூட, அவர்கள் ஆரோக்கியமானதாக இந்த விடயத்தை பார்ப்பது கூட, சஜித் போன்ற எதிர்கட்சி தலைவர்களை தவிர்த்து இந்த கட்சிகள் முனைப்பாக தங்களுடன் வருகின்றன என்று. ஆனால் அவர்களிடமேதான் பிரச்சனைக்குரிய தீர்வை கேட்பதாக இந்த கட்சிகளின் அந்த ஒற்றுமை என்பது இணைந்திருக்கின்றது என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அதாவது ஒன்றரை வருட காலமாக எந்தவித ஒரு முனைப்பையும் காட்டாது அல்லது வழங்கிய உறுதிமொழிகளில் எதை கூடவும் நிறைவேற்றாது. குறிப்பாக இந்த அரசு அனுராவின் அரசு பல உறுதிமொழிகளை வழங்கியிருந்தது. எந்த மொழியிலும் முறைப்பாடு செய்யலாம், எந்த இடங்களிலும் அதாவது சேவைகள் பெறுவது தொடர்பாக சமபங்கு, அதாவது வடக்கு கிழக்கு உட்பட எந்த இடங்களிலும் ஒரு சமநிலையில் அந்த அரசு சேவைகள் பெறுவதில் ஏற்படும், மற்றும் மாகாண சபை தேர்தல் உடனடியாக நடத்துவோம், மற்றும் இந்த ஜாப்பு புதிய அரசியல் அமைப்பு சட்டத்தை உடனடியாக நாங்கள் அறிமுகப்படுத்தி அதன் மீதான சட்ட வாக்கத்திற்கான நடவடிக்கைகள் எடுப்போம், மக்கள் வாக்கெடுப்பிற்கு விடப்பட வேண்டுமா அல்லது தங்களால் அதை தாங்களாகவே செய்ய முடியுமா என்கின்ற விடயங்களை எல்லாம் ஆராய்வோம் என்று குறிப்பிட்ட பொழுதும், அவற்றில் ஒன்று கூட, அதாவது வந்து இந்த அரசியல் அமைப்பு புதிய அரசியல் அமைப்புக்கான வரைவு என்பதில் ஒரு ஆரம்ப புள்ளியில் கூட அவர்கள் இல்லை. அதே போல மாகாண சபை தேர்தல் என்பது வேண்டுமென்றே திட்டமிட்டு இழுக்கப்படுகின்றது என்கின்ற ஒரு சந்தேக நிலைக்கு வந்திருக்கின்றது. ஏனென்று சொன்னால் தங்களுக்குரிய பலம் அதிகரிக்கும் வரை அல்லது தங்களுடைய வாக்கு வங்கி அதிகரிக்கும் வரை இவ்வாறான ஒரு இழுத்தடிப்பை மேற்கொள்ளுகின்ற பொழுது அவர்களால் மாகாண சபையின் அதிகாரங்களை கூட பல மாகாணங்களில் கைப்பற்றலாம், அதற்குரிய முயற்சியில் ஈடுபடுகின்றார்களா என்கின்ற ஒரு கேள்வி வருகின்றார். அதைவிட இந்த சிங்கள அதாவது வந்து உத்தியோகபூர்வமான மொழியாடல்கள், அதற்கு ஈடான தமிழ் மொழியாக்கம் போன்றவற்றின் சேவைகள் எல்லாம் அனைத்து இடங்களிலும் நிறுவப்படும் போன்றவை எல்லாம் ஒரு செயற்பாட்டுகள் பெறக்கூடிய சாத்தியக்கூறு இல்லாதவையாக இருக்கின்றன. எனவே இவ்வாறான சாத்தியக்கூறுகள் இல்லாத இடத்து இது அரசிற்கு எதிரான போராட்டம். அவர்கள் எதிர்கட்சி தலைவரை சேர்க்காமல் வருவது நல்லது என்று கூறினாலும் இது தற்பொழுதைய அரசிற்கு எதிரான போராட்டம். எனவே அவர்கள் குறிப்பிடுவது போல இது ஒரு ஆரோக்கியமான தளமாக நாங்கள் பார்க்க வேண்டும் என்றால் அவ்வாறான ஒரு நிலையில் தான் பயணிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். எனவே இது ஒரு ஆரோக்கியமான நிலையை பெறும் என நம்புவோம். நம்பிக்கை தான் முக்கியம். அதிலும் குறிப்பாக இது ஒரு பொது தளம், இது கட்சிகள் இணைந்து செயற்பட போவதல்ல, பொது பிரச்சனைகளுக்காக அவர்கள் ஒன்றிணைந்து செயற்பட போவதான தளம். அந்த தளம் வாழ்த்து பெறுவதற்கான வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவிப்போம். அதனைத்தான் இந்த இதற்கான முடிவாக கூற முடியும்.
0: நீங்கள் குறிப்பிட்டது போலவே இப்பொழுது இருக்கின்ற அனுர அரசாங்கம் தங்களுடைய கட்சியை தேர்தல் காலங்களுக்கான வலுப்படுத்தலை செய்கின்றது, அல்லது எதிர்கட்சிகளை எதிர்த்தரப்பினரை இல்லாதொழிக்கின்ற ஒரு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பதை கண்கூடாக பார்க்கக்கூடியதாகிறது. காரணம், நீங்கள் குறிப்பிட்டது போல எந்த விதமான திட்டங்களும் முன்னெடுக்கப்படவில்லை, ஆனால் எதிர்கட்சியினரை அல்லது எதிர்த்தரப்பினரை கைது செய்வதும் அவர்கள் மீது ஒரு வழக்கை போடுவதும் அப்படியான ஒரு விடயங்களைத்தான் அவர்கள் அதிகமாக கவனம் செலுத்தி வருகின்றார்கள். பார்க்கலாம், இது ஒரு புதிய எதிர்பாராத ஒரு ஒற்றுமை இணைந்திருக்கிறது. பார்க்கலாம் இதனுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் நீங்கள் குறிப்பிட்டது போலவே பார்க்க வேண்டும். நன்றி சுரேஷ் சர்மா, அணிந்து கொண்டு தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி கமல். நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம்.
2: டிவியை யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதன் ஊடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.

0: நேர்கள் இதுவரை கேட்டது செய்தியின் பின்னணியில். இன்றையும் எங்களோடு ஆய்வாளர் சுரேஷ் தர்மா இணைந்து கொண்டார். கலைக நேரம் 10:40.
1: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.
2: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
3: வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40வது ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை. தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் August 22-23 மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்திறம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் August 22-23. குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
4: உங்கள் வீட்டை அழகாக்க குறைந்த விலைகளில் தளவாடங்களை தேடுகின்றீர்களா? தேடலை விடுத்து பிராம்ப்டன் கிராண்ட் ஹோம் பர்னிச்சருக்கு ஒரு முறை வாருங்கள். உங்கள் தேவைக்கேற்ப மனதுக்கு பிடித்த தளவாடங்கள் நீங்கள் எதிர்பாராத விலைகளில் கிடைக்கும் ஒரே இடம் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். ரெக்லைனர்கள், சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் ரூம் செட்கள் என அனைத்தும் ஒரே இடத்தில். மேலும் உங்கள் கொள்வனவுகளுக்கு பெருமதி மிக்க அன்பளிப்புகளும் உண்டு. பிராம்ப்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில் இலக்கம் 294 வாக்கர் டிரைவ் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். 905-302-9494.

0: அசத்தும் அலைவரிசை எஃப்எம் 101.3 சிவமார் தமிழ் எஃப்எம். கலக நேரம் இரவு 10:46. நேர்கள் கேட்டுக்கொண்டு சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 நிகழ்ச்சியில் தொடர்வது உங்களை சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கும் சைக்கிள் கடை கந்தசாமி.
1: காற்றலைகளில் அடுத்து வருவது சைக்கிள் கடை கந்தசாமி.

0: சரி இந்த போன் தொடங்கிட்டது, இன்னைக்கு காலங்காத்தல் அடிக்க வலிக்கிட்ட, நீ எப்போ யுவ தெரிய இந்தாங்க உங்களோட ஃப்ரெண்ட் தான் அடிக்கிற அடுத்த கதை எங்க.
1: ஹலோ சொல்லடாப்பா, என்னடாப்பா முடிய காத்தல் அடிச்சிருக்கிறேன்.
2: என்னடாப்பா சொன்னான் தானேடாப்பா, உனக்கு மகளின் கல்யாணம் அலுவல் ஏதாவது சரி வந்தது ஏடாப்பா, உன்னை நம்பி சொல்லி வச்சிருக்கு.
1: ஓமடாப்பா நீ சொல்லி இருக்கிறாடாப்பா, அதுக்கு சரி வருணுமேடாப்பா. இங்க பாருடாப்பா, எங்கட காலத்துல ஏடாப்பா நாங்களே எங்களுக்கு தேவையானாக்களை பார்த்து பிடிச்சோம். என்ன இந்த பிள்ளைகளுக்கு இப்ப எங்களுக்கும் பார்த்து அந்த காலத்துல, இப்ப இப்ப இந்த காலத்து பிள்ளைகளுக்கு நாங்களே பார்க்க வேண்டி கிடக்கு.
0: என்ன சொன்ன நீங்க தேடி பிடிச்சீங்களோ என்ன? தேடி பிடிக்கல, பின்னால வளைஞ்சு வளைஞ்சு பின்னால எனக்கு புறத்தாலே முன்னாலையும் திரிஞ்சு திரிஞ்சு ஏல கடைசியில உங்களுக்கு ஓ மாட்டேன் தானே. என்ன வந்துட்டா தேடி பிடிச்ச
1: பேசாம அந்த பழைய அதைகளை ஞாபகப்படுத்தா பேசாம இல்லாப்பா. சரிடாப்பா வைக்கடாப்பா, நான் சரி வந்தா உனக்கு அடிக்கிறேன்.
3: ஹலோ, நான் காந்தன் கதைக்கிறேன்டாப்பா. என்னடாப்பா இந்த மகனுக்கு ஏதாவது இடத்துல சரி வந்தது?
1: ஓமடாப்பா நீயும் சொல்லி வச்சிருக்கிற பாக்க சொல்லி. என்னடாப்பா உண்ட மகன் இஞ்சானே பிறந்து வளர்ந்து படிச்சு எல்லாம் செய்தவன் ஒரு தடையும் லவ் பண்ணிலேடாப்பா, படிப்புள்ளையா இருக்கிறான்டாப்பா, இப்படி வளர்த்து வச்சிருக்கிற நீ.
3: ஓமடாப்பா அவன் லவ் பண்ணி இருக்கிறான்டாப்பா, லவ் அடினவன்டாப்பா சும்மா லவ் அடினவன்.
1: அப்ப என்னடாப்பா யோசிக்கிற லவ் பண்ண ஒரு பட்டியா கட்ட வேண்டிய
3: அவன் போய் ஐ லவ் யூ சொன்னா அடுத்த கிழமை அந்த பிட்டைக்கு வேற யாருடையும் கல்யாணம் நடக்குதா? அதுதான் பிரச்சனையா கிடக்குது.
1: என்ன சொன்ன நீ? உன்ற படிக்க நான் பிள்ளைய பார்த்து விரும்பி ஐ லவ் யூ சொன்னால் அந்த பிள்ளைக்கு வேற யாருடையும் கல்யாணம் நடக்குது. சரி சரி சரியோ, இங்க எதுக்கும் வந்து உன் மகனை வந்து இன்னொருக்கா போன் பண்ண சொல்லு, நான் எப்படியும் அவன் கல்யாணத்தை நான் முடிச்சு வைக்கணும். பாவம் தானே, இது இவ்வளவு காலத்துக்கு அவன் இப்படி இருக்கிறது
4: என்ன?
5: ஹலோ அங்கிள், நான் ராஜ் கதைக்கிறேன். எடுக்க சின்ன நீங்களா அப்பா சொன்ன?
1: ஓம் தம்பி ஓம் தம்பி. என்னென்று சொன்னாப்பா சொன்னவர் எல்லாம் எனக்கு உதவி செய்கிறீர்கள். நாளைக்கு மத்தியானம் போல ஒரு டிம் ஹோட்டனுக்கு வேறும், போடன நெக்லினில் இருக்க டிம் ஹோட்டனுக்கு இருக்க வேறும், பார்த்து ஏதாவது செய்வோம். என்ன
5: என்னங்கள் இந்த முறையும் அப்பா சொல்றா நீங்கள் பார்த்து செய்திருப்பீங்கள் என்று சொல்லி சரி வருமே அங்கு.
1: வேறும் தம்பி, நீர் வந்து அங்கே ஒரு கேள் வரும், அங்கே வந்து பேரும் அந்த கேள உமக்கு பிடிச்சிருந்தா செய்து முடிச்சிடலாம் தம்பி, ஒன்றுக்கும் யோசிக்காதையும். ஹலோ டெய், ஹலோ, உன் மகளுக்கு கல்யாணம் சரி வர வேண்டி நினைக்கிறேன். உன் மகளை நாளை கொடுக்கா போர்டன் நெக்லின்ல இருக்கிற அந்த டிமோட்டன் கொடுக்கா வர சொல்லு. என்ன
4: டுமாரோ?
0: ஹலோ அங்கிள், எப்படி இருக்கிறீங்க? நான் உங்களுக்கு ஏதாவது வேணட்டுமா? மீடியம் டபுள் டபுளா, சீப் டீயா அல்லது கிரீன் டீயா குடிக்கிறீங்க?
1: இல்ல தங்கச்சி, நான் எடுக்கிறேன் புதல் அவர் இந்த போய் வரட்டும். சரியே
0: என்னங்கள் நீங்கள் சொன்னபடி நடக்கும் தானே அங்கிள்? நீங்கள் போன் எல்லாம் வடிவாய் சொன்ன நீங்கள் சரி வரும் தானே அங்கிள் இந்த இது?
1: ஒன்றுக்கும் யோசிக்காதையும், சரி வரும் நீ ஒன்றுக்குமே யோசிக்காதையும். சரியோ சொன்ன போல தம்பியும் வந்துட்டதோ. சரி நீங்கள் நானேனப்பா உங்களோட இருப்பான், ரெண்டு பேரும் கதைச்சு கொள்ளுங்களேன், நான் அங்கால டேபிள்ல இருக்கிறேன்.
0: ஹாய், ஹவ் ஆர் யூ? எப்படி இருக்கீங்க
5: அங்கிள்? அங்கிள் இங்க இருக்க, வாங்க உங்களோட இருக்க கதைக்கோணும்.
1: என்ன தம்பி கதைக்க போற? உங்கள் ரெண்டு பேரும் தானே கதைக்கோணும் போற? நீ
5: இல்லையா அங்கிள்? இல்லையா அங்கிள், எனக்கு அந்த கீழே நல்லா பிடிச்சிருக்குது அங்கிள். அதான் என்ன செய்யறது?
1: பிடிச்ச என்ன தம்பி, இதை நான் சொல்லித்தரோடுமே உங்களுக்கு. சொல்லுவன் தம்பி, பிடிச்சா பிடிச்சேன்னு சொல்லுவன் தம்பி.
5: அங்கிள் இது சரி வரும் தானே அங்கிள்? எனக்கு அவ ரொம்ப பிடிச்சிருக்கு அங்கிள். ஹலோ, நான் சுத்தி வளைக்கல நேரடியாவே சொல்றேன், ஐ லவ் யூ. I love you, I love you, I love you.
0: Hello, what did you say? What did you say?
5: I said, I love you. I said, I love you. உங்கள் பிடிச்சிருக்கின்று சொன்னால்.
0: கொஞ்சம் போருங்க, வீட்டில் இந்த போன் வருது.
2: ஹலோ ஹலோ, அங்கிள்கிட்ட சொல்லம்மா, போன மாசம் வந்து உன்னை பொம்பளை பார்க்க வந்த ஒரு பகுதி வந்து இன்றைக்கு இப்போ அடிச்சு சொல்லியிருக்கணும், தங்களுக்கு உன்னை பிடிச்சிருக்குதாம், அடுத்த மூத்தத்திலேயே கல்யாணமாமன்ட்டு சொல்லியிருக்கணும். அவருக்கு அங்கிள்கிட்ட சொல்லிருக்கா?
0: அங்கிள் அங்கிள், அப்பா இப்ப அடிச்சு
1: என்ன தங்கச்சி, என்ன தங்கச்சி,
0: போன மாசம் என்ன வந்து ஒரு ஃபேமிலி பாத்துட்டு போன நானே பொம்பளை, அவைக்கு என்ன பிடிச்சிருக்காம் கல்யாணத்துக்கு ஓம்பட்டுடா மாம். தேங்க்யூ அங்கிள், நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி.
6: மறுமொழியும் காணல, நீ தானே அனுப்பி சொல்லு.
1: போன மாசம் வந்துட்டு மறுமொழி சொல்லல, கொஞ்சம் பொறுவார் எல்லாத்துக்கும். அடுத்த கிழமை வந்து மகளை வந்து ஒரு போடனைக்கு வர சொல்லு.
5: என்ன திருப்பியும் போடனைக்கு என்ன கொடுப்பது
1: தம்பி? அடுத்த கிழமை இறங்கையும் போடுற இல்ல தானே, அடுத்த கிழமையும் இருக்கா வாரிரே, உமக்கேற்ற ஒரு பொம்புள வரும், நீ செய்ய வேண்டியதெல்லாம் அடுத்த முறையும் வந்து அந்த கேள் வரைக்கில உமக்கு பிடிக்கும், அங்கெல்லாம் படிவான பிள்ளையாது, நீ ஒரு ஐ லவ் யூ சொல்லும், எல்லாம் நடக்கும். இப்படியே என்னட்ட வர்ற கோள்களுக்கு நீர் உடனே எனக்கு வேறும் ஐ லவ் யூ சொல்லும், எனக்கும் தம்பி கொஞ்சம் புரோக்கர் ஃபீ வரும், அதுல ஒரு பெர்சன்டேஜ் தருவோம், இப்ப பேரும் ஒரு பிசினஸும் இல்லத்தானே, நீர் வேறும் ஐ லவ் யூ சொல்லும், அங்க கல்யாணங்கள் சரி வரும், அதுல புரோக்கர் ஃபீ எனக்கு வரும், அதுல ஒரு போஷண தாரன், சும்மா இருந்து வீட்டுல இருந்து காசு உழைக்கிற வழிய பாக்கணும் தம்பி. சரியா தம்பி?
4: What's your problem?
7: No marriage.
4: No marriage?
7: Yes.
4: What's your name?
7: Kalyana Sundaram.
4: Kalyana Sundaram. Kalyana Magale. Do you want to marry me?
7: Okay. Ayya na thali kondu valle. Na enna pannu?

0: நேர்களது வரை கேட்டது சைக்கிள் கடை கந்தசாமி கலை. நேரம் 10:54.
1: Everything okay? No problem undichu nam.
2: Bar kalamu closing da adikira nadik.
3: The customer you're trying to reach is not available.
4: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155. 416-268-0155. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ் 416-990-2462.
5: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituden, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775 647-522-1775.
6: கனடாவில் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தால் நடத்தப்படும் 4 வயது முதல் 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான தடகள விளையாட்டுப் போட்டிகள், மேலும் சங்கீத கதரை, கிளித்தட்டு, கயிறுத்தல் போட்டிகளும் நடைபெறும். ஆகஸ்ட் மாதம் 1st காலை 9 முதல் இலக்கம் 85 பர்ச் மவுண்ட் ரோடில் அமைந்திருக்கும் பர்ச் மவுண்ட் ஸ்டேடியத்தில். விண்ணப்ப முடிவு திகதி July 26. தொடர்புகளுக்கு 416-524-4007 416-524-4007.
7: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
0: பொப்பிச சக்கரவர்த்தி ஏ மனோகரன் இயற்றி பாடிய பாடலை மீள் இசையில் மீண்டும் பாடுகிறார் பாபு ஜெயகாந்தன்.

0: சிஎம் தமிழ் எஃப்எம் 101.3.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 கலைஞர் நேரம் 11 மணி. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்திச் சுருக்கம். இன்று பதவிக்காலம் நிறைவடைந்து விடைபெறும் சவுதி அரேபிய தூதுவர் அல்கதானிக்கு பேரிடர் கால உதவிகளுக்கும் கல்வித்துறைக்கான உதவிகளுக்கும் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய நன்றி தெரிவித்தார். கடுவலை நவகம்மு பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். சந்தேக நபரை தேடும் பணிகள் தொடர்வதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். தமிழ்நாடு உட்பட இந்தியாவின் பல இடங்களில் அதிநவீன வசதிகள் கொண்ட 75 ரயில் நிலையங்களை பிரதமர் நரேந்திர மோடி இணைய வாயிலாக திறந்து வைத்தார். மே மாதத்துடன் ஒப்பிடுகையில் ஜூன் மாதத்தில் புதிய வீடுகள் கட்டும் பணிகளை தொடங்கும் விகிதம் 6% குறைந்தடைந்துள்ளதாக கனடா அடமான மற்றும் வீட்டு வசதி வாரியம் தெரிவித்திருக்கிறது. ஆர்மோஸ் நீர்நிலையில் ஈரான் துறைமுகத்துக்கு சென்ற எம்டி பெல்மா எண்ணெய் கப்பல் மீது அமெரிக்க கடற்படை தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இந்த கப்பல் பயணிக்க முடியாதபடி தாக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க மத்திய கட்டளைப்பீடம் தெரிவித்திருக்கிறது. சிஎம்ஆர் தமிழகம் செய்திச் சுருக்கம் கேட்டீர்கள்.

காலை நேரம் 11:02. நேர்கள் கேட்டுக்கொண்டு தேசிய மார்த்தமிழ் எஃப்எம் 101.3. டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலையை பார்த்துவிடலாம். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 24°C இருக்கிறது. ஆங்காங்கே முகில்மூட்டம் நிறைந்து காணப்படுகிறது. காற்று வடமேற்காக மணித்தியாலத்திற்கு 17 km வகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. பார்வை தூரம் 11 km. தொடர்ந்தும் டொரண்டோ பெரும்பாகத்தில் செம்மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இது வழி மாசடைதலுக்கான எச்சரிக்கையாக கருதப்படுகிறது. காரணம் காட்டுத்தீயின் பரவலாக வழியிலே மாசு படர்ந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் காரணமாக வழியிலே தேவையற்ற பயணங்களை தவிர்த்துக் கொள்ளுங்கள். வழியிலே செல்ல விரும்புபவர்கள் கட்டாயம் சுவாச கவசத்தை அணிந்து செல்லுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். இன்றைய பின்றவில் அதிகுறைந்த வெப்பநிலையாக 20°C காணப்படும். இன்றைய பின்றவிலும் பெரும்பாலான பகுதிகளிலே புகை மூட்டம் நிறைந்து காணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய பின்றவில் காற்று வடக்கு நோக்கி மணித்தியாலத்திற்கு 20 முதல் 40 km வேகத்தில் வீசும் என்றும் எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது.

ஜூலை மாதம் 17ஆம் தேதி நாளை வெள்ளிக்கிழமை பகல் பொழுதில் அதிகூடிய வெப்பநிலையாக 28 பாகை செல்சியஸ் காணப்படும். பகல் பொழுது சூரிய ஒளி நிரம்பியதாக காணப்படும். நாளை பின்னரவில் வானம் தெளிவாக இருக்கும். அதிகுறைந்த வெப்பநிலையாக 19 பாகை செல்சியஸ் காணப்படும். இருந்தாலும் சில பகுதிகளிலே இடி முழக்கத்துடன் கூடிய மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் 60% என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜூலை மாதம் 18ஆம் தேதி பகல் பொழுதில் அதிகூடிய வெப்பநிலையாக 26 பாகை செல்சியஸ் காணப்படும். பகல் பொழுது ஆங்காங்கே மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் 60% என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அன்றைய பின்னிரவிலும் மழைப்பொழிவு தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பின்னிரவில் அதிகுறைந்த வெப்பநிலையாக 17 பாகை செல்சியஸ் காணப்படும். கலக நேரம் 11:05. இப்பொழுது முதல் வானிலைக்கு வருகிறது திரைப்புதிர் போட்டி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து கொள்ளலாம். அலைக்கூடிய தொலைபேசி இலக்கம் 416-593-0055. இன்றைய திரைப்புதிர் நிகழ்ச்சியிலே சில தரவுகள் வழங்கப்படும். அந்த தரவுகளை வைத்துக் கொண்டு திரைப்படத்தை கண்டுபிடிக்கின்ற வேடிக்கை நிகழ்ச்சி. இன்றைய திரைப்பதற்கான முதலாவது திரைப்படத்திற்கான தரவுகளை தந்துவிடுகின்றேன். கவனமாக கேளுங்கள். 5 எழுத்துக்கள் கொண்ட திரைப்படம், ஒரு சொல். 5 எழுத்துக்கள் 1 சொல் கொண்ட திரைப்படம். இது நாங்கள் 4 எழுத்துக்களிலுமே கூட கூறலாம். இருந்தாலும் திரைப்படத்திலே 5 எழுத்துக்களிலே இந்த திரைப்படத்தின் பெயர் வந்திருக்கிறது. ஒரே சொல்லாக இருக்கிறது. இங்கு போவதற்கு புண்ணியம் தேவை என பலரும் கூறுவார்கள். இங்கு போவதற்கு புண்ணியம் தேவை என்று பலரும் கூறுவார்கள். ஆனால் இது அவரவருக்கு பிடித்த இடத்தில் கிடைக்கும் என்று கூறுபவர்களும் இருக்கிறார்கள். 5 எழுத்துக்கள் 1 சொல். இங்கு செல்வதற்கு புண்ணியம் தேவை என கூறுவார்கள். ஆனால் இது அவரவருக்கு பிடித்த இடத்தில் கிடைக்கும் என்று

0: கலை நேரம் 11:10 நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம், நான் ஜெயா இருக்கிறேன்.
0: ஜெயா, கண்டுபிடித்தீர்களா திரைப்படத்தை?
2: என்ன
0: திரைப்படம் கண்டுபிடித்தீர்களா?
2: ராஜி கணேசன் நடிச்ச
0: படமா? அப்படியும் வைத்துக் கொள்ளலாம்.
2: சொர்க்கம் தான்.
0: சொர்க்கம் என்று நீங்களும் கூறியிருக்கிறீர்கள். நன்றி.
2: நிகழ்ச்சி
0: சொல்லுகின்றார் தனியார். வணக்கம்.
2: வணக்கம்.
3: அதையும்
0: விட மேல் இடத்துக்கு சென்று விடுவார். நன்றி ரமேஷ்.
3: நன்றி. வணக்கம்.
0: நிகழ்ச்சி வணக்கம். ஜெயகுமார் கண்டுபிடித்தீர்களா திரைப்படத்தை? என்ன திரைப்படம் தேவகுமார்?
4: சொர்க்கம்.
0: அதே சொர்க்கம் தான். நன்றி தேவகுமார். நிகழ்ச்சியில் சொல்கிறார் தனியார். வணக்கம்.
5: வணக்கம் சுந்தரி.
0: சுந்தரி கண்டுபிடித்தீர்களா திரைப்படத்தை?
5: சொர்க்கம்.

0: சொர்க்கம் என்று நீங்களும் கூறியிருக்கிறீர்கள். நிகழ்ச்சி நிலை தொடர்கின்றார் தனியார். வணக்கம்.
1: வணக்கம். நான் பிரசாதமன் கேட்கிறேன். சொர்க்கம் தான் திரைப்படம் என்றால் நாங்கள் சொர்க்கத்துக்கு போக தேவையில்லை. சிஎம்மா நாங்கள் அழைக்கிறதே சொர்க்கமாயிட்டான் சிரிச்சு மகிழ்றது.
0: அப்படியானா நாங்கள் ஆல்ரெடி சொர்க்கத்தில் இருக்கிறவங்க சொல்றீங்க.
1: இப்போ எஞ்சல் நம்பரை 512 காட்டுது நான் சொல்லி எல்லாம் உறுதிப்படுத்தி இருக்கேன். இதுதான் சொர்க்கமே.
0: இதுதான் சொர்க்கம். முதலிலே கால் இருக்கிறதா என்று தடவை பார்த்துக் கொள்ளுங்கள். நன்றி புருஷோத்தமன். நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்றார் தனியார். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். அனைத்துமே சரியான திரைப்படத்தை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அது சொர்க்கம் என்பது சரியான திரைப்படம். அந்த திரைப்படத்தில் இந்த பாடல் ஒலிக்கும். அதோடு அடுத்த திரைப்படத்திற்கான தரவுகளும் வழங்கப்படும். விளம்பரங்களை அடுத்து
3: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
4: இந்த அம்மாண்ட
3: தங்க நகை அடகு சேவை மிக குறைந்த வட்டி வீதம் நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000. நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா, சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
5: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
3: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
5: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383,
3: சுகந்தன் 416-540-6269.
5: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். இன்றைக்கு உங்களால் நான் சாம்பலாகின்றேன், நாளைக்கு என்னால் அவன் சாம்பலாவான். புகைத்தல் பழக்கத்தால் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றே புகைத்தலை விட்டுவிடுங்கள். புகைத்தல் மூலம் புற்றுநோய் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படலாம். பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ் சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது TVI HD CMR FM 101.3. மேலும் 2 ஆண்டுகள் புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
0: கலைகணம் 11:15. ஆமாம், சொர்க்கம் திரைப்படம். அது 1970 திரைக்கு வந்த திரைப்படம். சிவாஜி, ராஜஸ்ரீ, KR விஜயா, முத்துராமன், நாகேஷ் மற்றும் பலர் நடித்த திரைப்படம். திரைப்படத்தை TR ராமன் இயக்கியிருந்தார். திரைப்படத்திற்கான இசையை மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் வழங்கியிருந்தார். சரி, அடுத்த திரைப்படத்திற்கான தரவுகளை வழங்கிவிடுகின்றேன். கவனமாக கேளுங்கள். 9 எழுத்துக்கள் 3 சொற்களாக பிரித்துக்கொள்ளலாம். முதலாவது 4 எழுத்து சொல் வரிசையில் எனக்கு பின்னால் இருப்பவரை குறிக்கும் ஒரு அடையாள சொல். இரண்டாவது 3 எழுத்து சொல் குடியிருப்பு, இங்கே ஒரு எழுத்து கூடி வந்திருக்கிறது. 3 எழுத்து சொல் ஸ்ரீமாவோ பண்டார் நாயக்கா, இந்திரா காந்தி, பினாசிர் பூட்டோ ஆகியோர் இதில் அடங்குவர். 3 எழுத்து சொல் ஸ்ரீமாவோ பண்டார் நாயக்கா, இந்திரா காந்தி, பினாசிர் பூட்டோ ஆகியோர் இதில் அடங்குவர். சரி, திரைப்படத்தை கண்டுபிடிங்கள். அலையுங்கள் 4 6 5 9 3 0 0 5 5. 9 எழுத்துக்கள் 3 சொற்கள் முதலாவது 4 எழுத்து சொல் வரிசையில் எனக்கு பின்னால் இருப்பவரை குறிக்கும் அடையாள சொல். 2வது 3 எழுத்து சொல் குடியிருப்பு, இங்கே ஒரு எழுத்து கூடுதலாக வந்திருக்கிறது. 3வது 2 எழுத்து சொல் சிறிமா பண்டாரநாயக்க, இந்திரா காந்தி, பினாசிர் பூட்டோ ஆகியோர் இதில் அடங்குவார்கள். அலையங்கள் 416-593-0055. ஒளிக்கிறது சொர்க்கம் திரைப்படத்திலிருந்து பாடல், பி. சுசீலாவின் குரலில்.

0: கலையங்க நேரம் 11:22 திரைப்படத்தை கண்டுபிடித்து பலர் ஆர்வமாக இருக்கிறார்கள். சரி, அவர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் வெண்பா.
0: வெண்பா, கண்டுபிடித்தீர்களா திரைப்படத்தை?
1: அடுத்த வீட்டு பெண்.
0: யார் அது? எனக்கு தெரியவில்லையே. அடுத்த வீட்டு பெண் திரைப்படத்தை கூறுவீர்களா? சரி, நன்றி. நிகழ்ச்சியை இணைந்து கொள்கின்ற அடுத்த நேர், வணக்கம்.
2: வணக்கம் யோகா.
0: யோகா, கண்டுபிடித்தீர்களா திரைப்படத்தை? நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் தெரியும் எனக்கு. படத்தின் பேர்
3: நீங்க புருஷோத்தம் புருஷோத்தம் சொன்னதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? அப்ப எங்களை சொர்க்கத்துல சொல்றீங்களான்னு கேட்டீங்க. அதுபடி நீங்க பழைய காலத்து படம்லாம் தோண்டி கொண்டு கொண்டு வரீங்களே படத்தை.
0: இன்று சொர்க்கத்தில் இருந்து திரைப்படங்கள் வருகின்றன. சரி, நன்றி ரமேஷ். நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்கின்ற அடுத்த நேர், வணக்கம். எளிமையுடன் கண்டுபிடித்தீர்களா திரைப்படத்தை?
4: நகைச்சுவை படம்
0: தான். அது எனக்கு தெரியவில்லை, நகைச்சுவை படமா என்பது தெரியவில்லை. திரைப்படத்தின் பெயரை குறிப்பிடுங்கள். நகைச்சுவை படம் என்றால் என்ன? நிறைய படங்கள். அடுத்த வீட்டு பெண்ணிடம் நீங்களும் கூறியிருக்கிறீர்கள். நன்றி. நிகழ்ச்சியில் தோல்கின்ற அடுத்த நேர், வணக்கம். வேலாயுதம், கண்டுபிடித்தீர்களா திரைப்படத்தை?
5: பக்கத்து வீட்டு பெண்.
0: பக்கத்து வீட்டு பெண், புலியான திரைப்படம். சரி, நிகழ்ச்சியில் இருக்கின்ற அடுத்த நேர், வணக்கம்.
6: வணக்கம்.
0: தேவகுமார், கண்டுபிடித்தீர்களா திரைப்படத்தை?
6: ஆமாம், அடுத்த வீட்டு பெண்.
0: அடுத்த வீட்டு பெண் என்று நீங்களும் கூறியிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் தோல்கின்ற அடுத்த நேர், வணக்கம்.
7: வணக்கம். சுந்தரி.
0: சுந்தரி, கண்டுபிடித்தீர்களா திரைப்படத்தை?
7: அடுத்த
0: வீட்டு பெண். நீங்கள் தெரிந்து கொள்கின்ற அடுத்த நேர், வணக்கம்.
8: அதே படம் தான்.
0: அதே படம் தான், அடுத்த வீட்டு பெண். நிகழ்ச்சி தெரிந்து கொள்கின்ற அடுத்த நேர், வணக்கம்.
8: வணக்கம்.
0: சரி, அவர் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆமாம், இணைந்து கொண்ட நேயர்கள் அனைவருமே சரியான திரைப்படத்தை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அடுத்த வீட்டு பெண் என்பது சரியான திரைப்படம். விளம்பரங்களை ஏற்ற அந்த திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் ஒலிக்கும். அதோடு அடுத்த திரைப்படத்திற்கான தரவுகளும் வழங்கப்படும்.
9: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
10: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
9: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
10: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200 9056677200
11: வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் புதிய வரா. எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
12: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
13: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
12: ஒன்றாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
13: 416-489-2000. 416-489-2000. GTA credit.
2: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
4: உலகம் முழுவதும் 101.3
0: கலை நேரம் 11:27 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. இது திரைப்புதிர் நிகழ்ச்சி. சரி, அடுத்த திரைப்படத்திற்கான தரவுகளை வழங்கிவிடுகின்றேன். மூன்று எழுத்துக்கள் ஒரே ஒரு சொல் கொண்ட திரைப்படம், இலந்தை மரத்தை குறிக்கும் ஒரு சொல், ஆனால் இது நமக்கு ஒரு பெயராகத்தான் தெரியும். எங்களில் பலருக்கும் தெரியும். சரி, அலையுங்கள். 416-593-0055. மூன்று எழுத்துக்கள் ஒரு சொல் கொண்ட திரைப்படம், இலந்தை மரத்தை குறிக்கும் ஒரு சொல், ஆனால் இது ஒரு பெயராகத்தான் நம்மில் பலருக்கும் தெரியும். அலையுங்கள். 416-593-0055. ஒழிக்கிறது அடுத்த வீட்டு பெண் திரைப்படத்திலிருந்து பாடல். பாடலோடு பி.பி. ஸ்ரீனிவாஸ், பாடலுக்கான இசை ஆதி நாராயண ராவ்.

0: பன்மொழி கலாசாரம் மிக்க கனடிய மண்ணிலிருந்து உலக தமிழர்களுக்காக சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்
1: கலக நேரம் 11:32 நேரங்கள் கேட்டுக்கொடுப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் திரைப்புதிர் நிகழ்ச்சி. சரி, நிகழ்ச்சியிலே இணைந்து கொள்ள வந்திருக்கின்ற நேர்களை சந்திக்கலாம். வணக்கம். வேலாயுதம் கண்டுபிடித்தீர்களா திரைப்படத்தை?
2: பாலும் பழமும்.
1: பாலும் பழமும், மூன்று எழுத்து என்று கூறினேன், என்ன பாலும் பழமும் வரும்? மூன்று எழுத்து திரைப்படம், எப்படி பாலும் பழமும் வரும்? சரி, நன்றி. நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற நேர் வணக்கம்.
3: வணக்கம், நான் பிரசோதன் கேட்கிறேன். இந்த திரைப்படம் வந்து இராலி திரைப்படம் என்றதுக்கு இல்ல சாமியா ஐயப்பன் உள்ளிட்ட நடித்தாண்டு இருக்குது.
1: இராலி திரைப்படமா?
3: இராலி, இராலி லீனா தானா லீனா?
1: அப்படி ஒரு திரைப்படம் வந்ததா? தெரியவில்லையே. சரி,
3: தெரியல.
1: சரி, இராலி என்று வைத்துக் கொள்வோம். சரி, புருஷோத்தமன் இராலி என்று கண்டுபிடித்திருக்கிறார். நன்றி புருஷோத்தமன், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நிகழ்ச்சி நினைத்துக் கொள்கின்ற அடுத்த நேயர் வணக்கம். வெண்பா, கண்டுபிடித்தீர்களா திரைப்படத்தை? இந்த கேள்வியை முதல்ல நிப்பாட்டவணும். சரி, இந்த திரைப்படத்திலே நடிகர் விஜய், பூமிகா, மோனல், விவேக் மற்றும் பலர் நடித்த திரைப்படம். ஆமா, மூன்று எழுத்து திரைப்படம். நீங்கள் கதைப்பது வரவர் உங்களுடைய தொலைபேசியும் பிரச்சனை கொடுக்கிறது, தெளிவாக கேட்கவில்லை. பத்திரி என்று கூறியிருக்கிறீர்கள். சரி, நன்றி, பார்க்கலாம். நிகழ்ச்சி நடந்து கொள்கின்ற அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம். யோகா,
1: யோகா கண்டுபிடித்தீர்களா திரைப்படத்தை?
4: இயக்கம் பி ஏ அருண் பிரசாத்
1: தான். இயக்கம் பி ஏ அருண் பிரசாத். அவர் பி ஏ படித்தாரா தெரியவில்லை, ஆனால் அவர் அதான். ஆமாம், அவர் தான் இயக்கம்.
4: அதே பத்திரி தான்.
1: அதே பத்திரி தான். நன்றி. நிகழ்ச்சியில் இருந்து கொண்டு அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம் அண்ணா.
1: ஜோகுமார் கண்டுபிடித்தீர்களா திரைப்படத்தை?
5: ஆமாம், பத்ரி.
1: பத்ரி என்று நீங்களும் கூறியிருக்கிறீர்கள். சரி, நன்றி. நிகழ்ச்சியில் இருந்து கொள்கின்ற அடுத்த நேர் வணக்கம்.
6: வணக்கம். சுந்தரி.
1: சுந்தரி கண்டுபிடித்தீர்களா திரைப்படத்தை? சரி, நன்றி. நிகழ்ச்சியில் இருந்து கொள்கின்ற அடுத்த நேர் வணக்கம்.
7: வணக்கம், அலோசியஸ் கேட்கின்றேன்.
1: அலோசியஸ் கண்டுபிடித்தீர்களா திரைப்படத்தை?
7: மூன்று எழுத்து இல்ல.
1: ஆமாம், மூன்று எழுத்து திரைப்படம்.
7: முத்து.
1: முத்து என்று கூறியிருக்கிறீர்கள். நன்றி. நிகழ்ச்சியில் இருந்து கொள்கின்ற அடுத்த நேர் வணக்கம்.
8: நல்ல பதில், மூன்று முத்து.
1: மூன்று எழுத்துலயே முத்து, அப்படியே ஒரு குத்து.
8: இது பத்ரி தான், பதறி இல்ல, பத்ரி.
1: பத்ரி. சரி, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம். நல்லா கண்டுபிடித்தீர்களா திரைப்படத்தை? பத்ரி என்று நீங்களும் கூறியிருக்கிறீர்கள். நன்றி. வேலாயுதம் மீண்டும் வருகிறார். வணக்கம். பத்ரி தான், நீங்கள் உறுதிப்படுத்துகிறீர்கள். சரி, ஆமாம். நிகழ்ச்சியில் இருந்து கொண்ட சில நேர்கள் சரியான திரைப்படத்தை, பொதுவாக அனைத்து நேர்களுமே சரியான திரைப்படத்தை கண்டுபிடித்திருக்கிறார்கள். பத்ரி என்பது சரியான திரைப்படம். ஒழிக்கும் விளம்பரங்களை அடுத்து அந்த திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் ஒழிக்கும்.
0: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23, மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23, குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078, tamilfest.ca.
9: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
10: இல்லடா.
9: ஹலோ, காசு வந்ததாடா?
10: இன்னும் வரல காசு.
9: காசு வந்துச்சா?
10: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
11: What's happening? So sad.
12: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
2: Looking for a career on the road? Leaf Truck Driving School, Scarborough, 5200 Finch Avenue East, Unit 208. AZ, DZ மற்றும் Air Brake பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராகவும் உங்களுக்கான வழிகாட்டி. உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள் 416-293-3444-416-293-3444. Leaf Truck Driving School.
13: எனக்கு ஜி லைசன்ஸ் இல்லை, கிடைச்சிட்டது.
14: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 21ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சிப்பி கிருஷ்ணன் மற்றும் ஜசந்தினி பிரபாகர். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
15: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, Scarborough, Midland and Ellesmere, 416-757-1000, mymechanicauto.ca.

கலை நேரம் இரவு 11:39 சரி, அடுத்த திரைப்படத்திற்கான தரவுகளை வழங்குகின்றேன். 8 எழுத்துக்கள் கொண்ட திரைப்படம், 2 சொற்களாக பிரித்துக் கொள்ளலாம். 8 எழுத்துக்கள், 2 சொற்களாக பிரித்துக் கொள்ளலாம். முதலாவது 3 எழுத்து சொல் இனியதென வள்ளுவன் கூறியது, இனிமையானதென வள்ளுவன் கூறியது. இரண்டாவது 5 எழுத்து சொல் படையினர் அல்லது ஒரு படைப்பிரிவை குறிக்கும் சொல். 8 எழுத்துக்கள், 2 சொற்களாக பிரிக்கலாம். முதலாவது 3 எழுத்து சொல் இனியதென வள்ளுவன் கூறியது. இரண்டாவது 5 எழுத்து சொல் படையினர் அல்லது படைப்பிரிவை குறிக்கும் சொல். அலைங்கள் 4165935. ஒலிக்கிறது பத்ரி திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்.

0: நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற நேர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் ஜோகா.
0: யோகா கண்டுபிடித்தீர்களா திரைப்படத்தை?
1: இது எட்டு எழுத்து. நீங்க
0: இது எட்டு எழுத்துக்கள் கொண்ட திரைப்படம், இரண்டு சொற்களாக பிரிக்கலாம்.
1: ஓகே, யார் இயக்கியது?
0: இது நடிகை லக்ஷ்மி இயக்கிய திரைப்படம்.
1: ஓ, நடிகை லக்ஷ்மி இயக்கிய படம் வந்து மலலை பட்டாளம். ஆனா ரொம்ப எழுத்தோ
0: இல்லையே
1: மலலை. இப்ப நான் சேர்த்தா
0: இல்லையா? அது தனியாக மலலை பட்டாளம் தான் இருக்குது.
1: மலலை
0: மலலை பட்டாளம் நாங்கள் கூறுவது
1: மலலை பட்டாளம். லட்சுமி இயக்கிய படம் அது ஒரு படம் தான், லட்சுமி இயக்கினது. ஆமா, நடிகை லட்சுமி தானே
0: என்றுதான் கூறுகிறார்கள்.
1: அவர்தான் அப்ப மலலை பட்டாளம் தான்.
0: சரி, நன்றி. நிகழ்ச்சியில் இருந்து கொள்கிறார் தனியார். வணக்கம்.
2: வணக்கம்.
0: முன்பா கண்டுபிடித்தீர்களா திரைப்படத்தை? அதே திரைப்படம் தான். சரி, நன்றி. நிகழ்ச்சியில் இருந்து கொள்கிறார் தனியார். வணக்கம்.
3: வணக்கம்.
0: தேவகுமார் கண்டுபிடித்தீர்களா திரைப்படத்தை?
3: மலலை பட்டாளம். நீங்கள் அங்கே இருந்தீங்களா?
0: அதுவும் புதையல் இருந்துதான். நன்றி. நிகழ்ச்சியில் இருந்து தனியார். வணக்கம்.
4: காந்தி
0: கண்டுபிடித்தீர்களா திரைப்படத்தை?
4: மலலை பட்டாளம்.
0: மலலை பட்டாளம். சரி, நிகழ்ச்சியில் இருந்து தனியார். வணக்கம். அனைவருமே சரியான திரைப்படத்தை கண்டுபிடித்திருக்கிறார்கள், அது மலலை பட்டாளம். சரி, அடுத்த திரைப்படத்திற்கான தரவுகளை வழங்கி விடுகின்றேன். ஏழு எழுத்துக்கள் கொண்ட திரைப்படம், ஏழு எழுத்துக்கள் கொண்ட திரைப்படம், இரண்டு சொற்களாக பிரிக்கலாம். முதலாவது மூன்று எழுத்து சொல் உதயத்திற்கு முந்தியது. முதலாவது மூன்று எழுத்து சொல் உதயத்திற்கு முந்தியது. இரண்டாவது நான்கு எழுத்து சொல் ரோஜா, மல்லிகை, தாமரை போன்றவையின் கூட்டம். ஏழு எழுத்து சொற்கள், ஏழு எழுத்துக்கள் உள்ள திரைப்படம், இரண்டு சொற்களாக பிரிக்கலாம். முதலாவது மூன்று எழுத்து சொல் உதயத்திற்கு முந்தியது. இரண்டாவது நான்கு எழுத்து சொல் ரோஜா, மல்லிகை, தாமரை போன்றவையின் கூட்டம். அலைகள் 4 1 6 5 9 3 0 0 5 5.

0: சரி, நிகழ்ச்சியிலே இணைந்து கொள்கின்ற நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். அழைப்பிலே
1: ஏழு
0: எழுத்துக்கள். திரைப்படத்தை
2: இரவு பூக்கள்.
0: இரவு பூக்கள் என்று கூறியிருக்கிறீர்கள். இரவு, சரி பார்க்கலாம்.
2: நன்றி.
0: நிகழ்ச்சி அணிந்து கொள்கின்ற அடுத்த நேர் வணக்கம்.
3: வளர்த்ததோ என்ன கையால நின்றீங்களா நீங்களும்? இது நல்ல இசைஞ்சா, இது செய்யற நல்ல பாட்டு இருக்கு, ஜானகி பாடின பாட்டு. இது பாருங்க, இது ஸ்ரீதர் ராஜன் இயக்கிய படம் தானே?
0: இல்லை,
3: அவர் தான். அவர்
0: வெற்றிவேலன் இயக்கிய திரைப்படம்.
3: ஐயோ
0: ஐயோ இல்ல, ஐயோ இல்ல, இது ஏழு எழுத்துக்கள் கொண்ட திரைப்படம்.
3: ஓ, நானும் இரவு பூக்கெல்லாம் வச்சிருந்தேன். நான் யார் சாரி இயக்குனர் சொன்னீங்க?
0: இது வெற்றிவேலன் இயக்கிய திரைப்படம்.
3: வெற்றிவேலனா?
0: கூறுகின்றேன், ராஜா, ராஜஸ்ரீ, பொன்மன்னன், கரண் ஆகியோர் நடித்த
3: திரைப்படம். ராஜா ராஜஸ்ரீ நடித்த கடல் பூக்கள்.
0: கடல் பூக்கள்,
3: ராஜா ராஜஸ்ரீ ஏனே, அது பாரதி ராஜா படம் மாதிரி கிடைக்கி.
0: ஏழு எழுத்துக்கள் கொண்ட திரைப்படம், இரண்டு சொற்களாக பிரிக்கலாம். முதலாவது மூன்று எழுத்து சொல் உதயத்திற்கு முந்தியது. இரண்டாவது நான்கு எழுத்து சொல் ரோஜா, மல்லிகை, தாமரை போன்றவையின் கூட்டம்.
3: பூக்கள் தானே?
0: அது எனக்கு தெரியாது, நீங்கள் கண்டுபிடித்த திரைப்படத்தை சொல்ல வேண்டும். இணையத்திலே தேடக்கூடாது, ராஜா ராஜஸ்ரீ என்று அடிச்சு.
3: இல்ல இல்ல, எனக்கு தெரியும், நான் இணையத்துல தேட இல்ல, அது ஸ்ரீராஜ்ல தபு கொடுக்கும். இணையம் கொஞ்சம் ஸ்லோவா வேலை செய்யும். ராஜா ராஜஸ்ரீ நடிச்ச படம் வரவில்லையோ?
0: சரி பார்க்கலாம். நன்றி
3: நன்றி நன்றி.
0: நிகழ்ச்சி நடந்து வருகிற அடுத்த நேர் வணக்கம்.
1: வணக்கம். கண்டுபிடிக்கலா இருக்குமோ? அந்தி பூக்கள்.
0: அந்தி பூக்கள், அந்தி பூக்கள், சரி பார்க்கலாம்.
1: வணக்கம். வணக்கம்.
0: ரணவன் கண்டுபிடித்திருக்கிற திரைப்படத்தை
1: வைகரை பூக்கள்.
0: வைகரை பூக்கள் என்று கூறியிருக்கிறீர்கள். அந்தி பூக்கள் என்று இரவு பூக்கள், அந்தி பூக்கள், வைகரை பூக்கள். சரி, பூக்களில் எல்லோரும் உறுதியாக இருக்கிறீர்கள். அந்தியா, இரவா, வைகரையா என்பதுதான் கேள்வி இல்லையா? சரி, நன்றி. நிகழ்ச்சி அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம். சுந்தரி.
0: சுந்தரி கண்டுபிடித்தீர்களா?
4: ரோஜா கூட்டம்.
0: ரோஜா கூட்டம், ரோஜா என்பது இரண்டு எழுத்தில் ஆரம்பத்தில், மூன்று எழுத்து என்று குறிப்பிட்டேன். முதல் சொல். சரி நன்றி. அவருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. சரி, புருஷோத்தமன் இருந்தார், இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் மலையங்கள் புருஷோத்தமன். சரி, ஆமாம். வணக்கம். மீண்டும் வைகரை பூக்கள் என்று கூறியிருக்கிறீர்கள். சரி நன்றி, அது சரியான திரைப்படம்.
3: நன்றி.
0: ஆமாம், வைகரை பூக்கள் என்பது சரியான திரைப்படம். பல நேர்களும் இணைந்து கொண்டு இரவு பூக்கள், காலை பூக்கள் நிறைய கூறியிருந்தார்கள். இது வந்து வைகரை பூக்கள் என்பது சரியான திரைப்படம். 1996 ஆண்டு திரைக்கு வந்த திரைப்படம். திரைப்படத்துக்கான செய்தி தேவேந்திரன் வழங்கியிருந்த திரைப்படத்தை வெற்றிவேலன் இயக்கியிருந்தார். விளம்பரங்களை எடுத்து அந்த திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கும். இத்தோடு நிறைவேறுகிறது திரைப்புதர் நிகழ்ச்சி.
5: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
6: உங்கள் வீட்டை அழகாக்க குறைந்த விலைகளில் தளவாடங்களை தேடுகின்றீர்களா? தேடலை விடுத்து பிராம்ப்டன் கிராண்ட் ஹோம் பர்னிச்சருக்கு ஒரு முறை வாருங்கள். உங்கள் தேவைக்கேற்ப மனதுக்கு பிடித்த தளவாடங்கள் நீங்கள் எதிர்பாராத விலைகளில் கிடைக்கும் ஒரே இடம் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். ரெக்லைனர்கள், சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் ரூம் செட்கள் என அனைத்தும் ஒரே இடத்தில். மேலும் உங்கள் கொள்வனவுகளுக்கு பெருமதி மிக்க அன்பளிப்புகளும் உண்டு. பிராம்ப்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவ், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர், 905-302-94-94.
5: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
7: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
5: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
7: ஏசியா கோல்ட் இங்க்
5: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
7: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
5: இட்டோபிகோ,
7: 416-746-2742.
8: Everything okay? No problem, Dijinam.
9: Bar kalamu closing da, tadikiran adik.
10: The customer you're trying to reach is not available.
5: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhikavatti selutti kundurukkundirkala. Ungal mortgage gadai vangikku maatavum. Call Pradhi Selvam, 416-268-0155. 416-268-0155. அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீச்சர், 416-834-5753, லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.

காலை நேரம் 12 மணி 1 நிமிடம் மற்றும் ஒரு புதிய ஒரு நாட்கள் பிரவேசித்திருக்கின்றோம். இன்றைய நாளும் அனைவருக்கும் சிறப்பான நாளாகவே இல்லாமல் எல்லோருக்கும் பொதுவான இறைவனை மூடிக் கொள்கின்றேன். இன்று ஜூலை 17 வெள்ளிக்கிழமை. இன்றைய நாளில் பிறந்த நாள், திருமண நாள் ஆகியவற்றை கொண்டாடவிருக்கின்ற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் அனைவரின் சார்பிலும் வாழ்த்துக்கள். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 22 பாகை செல்சியஸாக இருக்கிறது. இன்றைய நாளின் பகல் பொழுதிலே அதிகூடிய வெப்பநிலையாக 28 பாகை செல்சியஸ் காணப்படும். இன்றைய நாளின் அதி குறைந்த வெப்பநிலையாக 19 பாகை செல்சியஸ் காணப்படும். இன்றைய பகல் பொழுதிலே சூரிய ஒளி நிரம்பிய நாளாக இருக்கப் போகிறது. இன்றைய பின்னிரவில் இடி முழக்கத்தன் கூடிய மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் 60% என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது 22 பாகை செல்சியஸாக இருக்கிறது. அது 20 பாகை செல்சியஸ் வரை குறைவடையும். அதேபோல வீதிகளிலே புகை மூட்டம் நிரம்பியிருக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது. பார்வை தூரம் 11 கிலோமீட்டர். ஜூலை 18 நாளை சனிக்கிழமை பகல் பொழுதில் அதிகூடிய வெப்பநிலையாக 26 பாகை செல்சியஸ் காணப்படும். பகல் பொழுதில் மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் 60% என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அன்றைய நாளின் பின்னிரவில் அது குறைந்த வெப்பநிலையாக 17 பாகை செல்சியஸ் காணப்படும். அன்றைய நாளின் பின்னிரவிலும் மழைப்பொழிவு தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. டொரண்டோ பெருமாகத்தில் எரிபொருள் விலைகளில் சிறிய மாற்றம் இருக்கிறது. இப்பொழுது முதல் 1% உயர்வடைந்து நிர்ணயிக்கப்பட்ட விற்பனை விலையாக 173.9% காணப்படும். கலைஞர் நேரம் 12:03. இப்பொழுது முதல் வானிலைக்கு வருகிறது

0: இப்பொழுது முதல் மாநிலக்கு வருகிறது. உங்களுக்காக நிகழ்ச்சி நிகழ்ச்சியிலே நீங்கள் மணிந்து உங்கள் தெருவில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். அழைக்கக்கூடிய தொலைபேசி இலக்கம் 416-593-0055. நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற முதலாவது நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வெண்பா, என்ன பாடல் தெரிவோடு வந்திருக்கிறீர்கள்?
1: புது நெல்ல புது நாட்டு படத்துல இருந்து பூத்த சோலை.
0: சரி, இதோ உங்கள் தெருவில் பாடல் ஒலிக்கிறது, கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி,
0: வணக்கம். ஒலிக்கும் பாடலோட எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

0: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட். இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு ஜீரோ பைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: வாட்ஸ் ஹேப்பனிங் சோ சேட்.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன் 9054568433.
5: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000, ஸ்கார்ப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
6: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
7: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1,000 to $1,200 வரை கொடுக்கணும்.
6: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
7: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
8: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
7: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
6: 416-834-2266.
7: Jewelers.
9: உலகம் முழுவதும் 101.3 www.cmart.fm.
10: கலைய நேரம் 12:12 நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற சந்திக்கலாம். வணக்கம்.
11: வணக்கம்.
10: தேவகுமார், நலமாக இருக்கிறோம். தேவகுமார், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
11: நலமா இருக்கிறோம். உங்களோட நாங்கள் உங்களோட எடுத்துக் கொண்டு
10: இன்று புதையல் தேடி இருக்கிறீர்கள். சரி, என்ன பாடல்?
11: எனக்கு இன்றைக்கு படத்துல இருந்து தேவதை நேரம் அந்த பாடல்.
10: இது உங்கள் திருவில் பாடல் அளிக்கிறது. கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
11: நன்றி.
10: நன்றி. வணக்கம். அளிக்கும் பாடலோடு சைந்தவி ஹரிச்சரன்.

0: கலைஞர் நேரம் 12:16 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ்மேல். உங்களுக்காக நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேர் வணக்கம்.
1: வணக்கம் யோகா.
0: யோகா, என்ன பாடல் திருவோடு வந்திருக்கிறீர்கள்?
1: நன்றி. உங்களுக்கு இந்த புதிர் இந்த இந்த நிகழ்ச்சியில வந்து அடிக்கடி போகாத பாடல்கள் உள்ள பழங்களை தெரிவு செய்து கொண்டு வர்றதுக்கு மிக்க நன்றி உங்களுக்கு.
0: இந்த சாட்டில தான் நானும் சில பாடல்களை கேட்கலாம் இல்லையா?
1: நிச்சயம். அடிக்கடி கேட்காத பாடல்கள், எப்பயோ கேட்ட பாடல்கள் வந்து அது இதுல போற இல்ல தானே. நன்றி. அதுல தேடி தேடி எங்களுக்கு குழந்தை செய்யறதுக்கு.
0: என்ன பாடல் திருவோடு நீங்கள் வந்திருக்கிறீர்கள் இப்பொழுது?
1: எனக்கு இன்னைக்கு கவியரசர் வரிகள்ல இசைஞானி திசையில அர்ஜனை படத்தில இருந்து வந்தது நல்லது நல்ல இடம் அந்த பாட்டு.
0: சரி, இது உங்கள் தெரிவில் ஒழிக்கிறது பாடல் கேட்டு மகளுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: மீண்டும் சந்திப்போம்.
0: நன்றி, வணக்கம். ஒழிக்கும் பாடலோட எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

0: மிஸ்ஸிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 6477136049.
1: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
2: கலைக்கு உயிர் கொடுத்து அகிலமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது CMR தமிழ் FM 101.3.
3: கலைக நேரம் 12:23 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்களுக்காக நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம் செவந்தி ஹைக்ரன், எப்படி இருக்கீங்க?
3: நலமாக இருக்கிறோம், நன்றி செவந்தி. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
4: நலமாக இருக்கிறேன், நன்றி.
3: என்ன பாடல் தெரிவு?
4: அலைகள் திரைப்படத்தில் இருந்து ஊமை பெண்ணை பேச சொன்னால் உறவு.
3: சரி, இது உங்கள் தெரிவில் ஒழிக்கிறது பாடல், கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
4: நன்றி,
3: நன்றி. வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு எஸ் ஜானகி பாடல் காணிசை, மெல்லிசை மன்னர் ரமேஷ் விஸ்வநாதன், பாடல் அவர்கள் கவியரசு கண்ணதாசன்.

0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
0: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
0: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200, 9-667-7200.
2: கலை நேரம் 12:28. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்களுக்காக நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேர், வணக்கம்.
3: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
2: நலமாக இருக்கிறோம் பிரசாதமன், நன்றி. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
3: நான் நல்ல மகிழ்ச்சியா இருக்கிறேன், நன்றி. நான் கேட்கும் போது உலகம் என் மனசு என்ற பாடல், அதுக்கு முதல் ஆடி பிறப்பு எல்லாரும் கூலா குடிச்சு தென்பா இருந்து கொள்ளுங்க, திங்கட்கிழமை போட்டி நிகழ்ச்சியில கலந்து கொள்வதற்காக எல்லாருக்கும் ஆடி பிறப்பு
2: வாழ்த்துக்களை. முன்கூட்டிய ஒரு எச்சரிக்கை. என்ன பாடல் திருவிண்டு கூறினீர்கள்?
3: உலகம்மைத்திரப்படத்திலிருந்து என் மனசு என்ற பாடல்.
2: சரி, இது உங்கள் தெரிவில் ஒழிக்கிறது பாடல், கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
3: வாக்கு தந்தாக்கு நன்றி.
2: நன்றி, நன்றி. ஒழிக்கும் பாடலோடு ஹரிச்சரன், ஸ்ரீனிசா ஜெயசீலன், பாடல் காணி இசைஞானி இளையராஜா, பாடல்வர்கள் கவிவேலி சரவணன்.

0: மக்களே, கணேரம் 12:34 உங்களுக்காக நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் கமலபாரி, நான் காந்தி இருக்கிறேன். எப்படி இருக்கிறீங்க?
0: நலமாக இருக்கிறோம் காந்தி, நன்றி. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நானும் நலமா இருக்கின்றேன்.
0: என்ன பாடல் திருவிழா வந்திருக்கிறீர்கள்?
1: எனக்கு அந்த பகல் நிலவு படத்திலிருந்து நீ அப்போது பார்த்த புள்ள.
0: சரி, ஏதோ ஒழிக்கிறது உங்கள் தேர்வில் பாடல் கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு இசை ஞானி இளையராஜா, எஸ்பி சைலஜா.
2: ஏ கட்டில் இல்ல மத்த இல்ல பாய போடு, நான் கண்ணுரங்க பக்கம் வந்து ராகம் பாடு. ஏ ராத்திரிக்க நீ இருந்தா குளிர்வா

0: ஒலித்த பாடல் மலேசிய வாசுதேவன் எஸ் பி சைலஜா குழுவினர் இணைந்து பாடியது.
1: கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
5: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358.
6: கனடாவில் நாடு கடந்த தமிழில் அரசாங்கத்தால் நடத்தப்படும் 4 வயது முதல் 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான தடகள விளையாட்டுப் போட்டிகள், மேலும் சங்கீத கதரை, கிளித்தட்டு, கயிறுத்தல் போட்டிகளும் நடைபெறும். ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி காலை 9 மணி முதல், இலக்கம் 85 பர்ச் மவுண்ட் ரோடில் அமைந்திருக்கும் பர்ச் மவுண்ட் ஸ்டேடியத்தில். விண்ணப்ப முடிவு தேதி ஜூலை 26. தொடர்புகளுக்கு 416-524-4007, 416-524-4007.
7: The friendly radio for Tamils around the universe. CMR Tamil FM 101.3.
0: கலக நேரம் 12:41 நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்றார் தனியர். வணக்கம்.
8: வணக்கம் கமல் பாரதி. இது எழில்வேந்தன். நலம் தானே?
0: நலமாக இருக்கிறோம் எழில்வேந்தன். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
8: நாங்கள் குரல் கொஞ்சம் அப்படித்தான், ஓகே இருக்கும்.
0: சரி, என்ன பாடல் தெரியும்?
8: பாடலுக்கு முதல் நீங்கள் என்னை தொகுத்து வழங்கிய அந்த திரை நல்ல இருந்தது, வித்தியாசமான கோணத்தில் அதை உருவாக்கி
0: நன்றி எழில்வேந்தன்.
8: ஆமாம், கேட்டவருக்கும் பாடல் பட்டாக்கத்தி திரு திரைப்படத்தில் எஸ்பிபியும் ஜானகி பாலிய திருவதை என்ற அந்த பாடலை கேட்போம்.
0: சரி, இது உங்கள் தெருவில் பாடல் ஒழிக்கிறது, கேட்டு மகளங்கள் மீண்டும் சந்திக்கலாம்.
8: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். ஒழிக்கும் பாடலோட எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

0: உலகம் முழுவதும் 101.3 www.cmart.fm.
1: நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரிசனிக்கலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம். அழைப்பில் யார் இருக்கிறீர்கள்?
2: நான் கலியோவர்தன் கேட்கிறேன்.
1: என்ன பாடல் தெரிவோடு வந்திருக்கிறீர்கள்?
2: படம் ஜீன்ஸ் பாட்டு அன்பே அன்பே என்னை கொள்ளாதே.
1: சரி, இதோ உங்களுக்கு
2: நன்றி அபி.
1: இதோ உங்களுக்கு பாடல் வைக்கிறது. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
2: வணக்கம்.
1: ஒலிக்கும் பாடலோடு ஹரியரன், அனுராதா, ஸ்ரீராம்.

0: இன்று உங்களுக்காக நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வாண்டைக்கு வருகின்ற நேரில் சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். அழைப்பில் யார் இருக்கிறீர்கள்?
1: நான் கண்ணன் இருக்கிறேன். நான் கேட்கும் பாடல் வந்து அருணாச்சலம் படத்திலிருந்து.
0: சரி, இது உங்கள் தெருவில் பாடல் ஒலிக்கிறது. கேட்டு மகள்கள் மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி
0: நன்றி வணக்கம். இந்திய நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த நேர்கள் அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு இந்த பாடலோடு நானும் விடைபெறப்போகின்றேன். தொடர்ந்து கலையகத்தில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க என்னென்ன மனபுடன் எஸ் டி சிந்துநாதன் காத்திருக்கிறார். மீண்டும் மற்றொரு ஒளிபரப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். அதுவரை நன்றி வணக்கம். விளம்பரங்களை அடுத்து அந்த பாடல் ஒளிபரப்பாகும். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி வணக்கம் நேர்களே.
2: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775, 642-1775.
3: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழையும்.
4: 416-700-2222
5: Everything okay, no problem indigenam.
6: Bar kalamu closing da tadikira nadik.
7: The customer you're trying to reach is not available.
8: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155 416-268-0155.
5: Last minute left. Closing day, the brothers. Chellathukku thanks.
6: Chellamilla dad. Selvam.
5: Chari, chari.
9: Dr. Sabavathi Ravindran, braces, implant and wisdom tooth extraction, pet chigichigal anithirkum, moondru idangalil survey, Mississauga, Highway 10 and Dundas, 905-270-7844, Scarborough, Morningside and Shepherd, 416-283-9000, Brampton, Orb Dental, Airport and Queen Street East, 905-790-8002, moondru idangalil, Dr. Sabavathi Ravindran.

0: நேரம் ஒரு மணி ஒரு நிமிடம்.
1: CMR
0: CMR தமிழகம் செய்தி சுருக்கம். நேற்று பதவிக்காலம் நிறைவடைந்து விடைபெறும் சவுதி அரேபிய தூதுவர் அல்கதானிக்கு பேரிடர் கால உதவிகளுக்கும் கல்வித்துறைக்கான உதவிகளுக்கும் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய நன்றி தெரிவித்தார். கடுவலை நவகமுவ பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்தார். சந்தேக நபரை தேடும் பணிகள் தொடர்பாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர். தமிழ்நாடு உட்பட இந்தியாவின் பல இடங்களில் அதிநவீன வசதிகள் கொண்ட 72 தொடர்ந்து நிலையங்களை பிரதமர் நரேந்திர மோடி இணைய வாயிலாக திறந்து வைத்தார். மே மாதத்துடன் ஒப்புகையில் ஜூன் மாதத்தில் புதிய வீடுகள் கட்டும் பணிகளை தொடங்கும் விகிதம் 6% குறைந்துள்ளதாக கனடா அடமான மற்றும் வீட்டு வசதி வாரியம் தெரிவித்துள்ளது. ஹர்மோஸ் நீர்நிலையில் ஈரான் துறைமுகத்துக்கு சென்ற எம்டி பில்மா எண்ணெய் கப்பல் மீது அமெரிக்க கடற்படை தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த கப்பல் பயணிக்க முடியாதபடி தாக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க மத்திய கட்டளை பீடம் தெரிவித்திருக்கிறது. CMR தமிழகம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.

நன்றி. உங்கள் தோழமையுள்ள கமல் பாரதி. நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இப்பொழுது முதல் உங்களோடு என்றென்றும் அன்புடன் எஸ்டி செந்தில்நாதன். இன்று ஜூலை மாதம் 17 2026 வெள்ளிக்கிழமை. புதிய நாளொன்றின் தொடக்கத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தொடங்கியிருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக, சிறப்பான நாளாக, மகிழ்ச்சிகரமான நாளாக அமையட்டும். இன்று ஜூலை 17 பிறந்த நாள். திருமண நாள் கொண்டாடும் அனைத்து உள்ளங்களுக்கும் செய்வார் கலைஞர்கள் நேயர்கள் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து பெரும்பாகத்தில் தற்பொழுது 22°C இருக்கிறது. 25°C உணரப்படுகிறது. புகில் கூட்டம் நிறைந்து காணப்படுகிறது. காற்றின் மாசு தன்மைக்காக இப்பொழுது ஒரேஞ்ச் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. காற்று வடமேற்கு திசை நோக்கி மணிக்கு 13 km பக்கத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. அதிகாரி பொழுது கூடுதலாக புகை மண்டலமாக காணப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. 20°C இருக்கும். இன்றைய பகல் பொழுது அதிகூடிய வெப்பநிலை 28°C இருந்தாலும் 30°C உணரப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. வளியின் மாசு பகல் பொழுதும் தரம் குறைவாகத்தான் இருக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது. எனவே சுவாச நோய் உள்ளவர்கள், இதய பிரச்சனை உள்ளவர்கள் முகக்கவசம் அணிந்து வெளியில் செல்வது சால சிறந்தது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய நாள் சூரிய ஒளி நிறைந்திருக்கும். 28°C இரவு பொழுது 19°C குறைவடையும். சில இடங்களில் இடிமுழக்கத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் 60%. சனிக்கிழமை பகல் பொழுது 26°C இருக்கும். முகில் முட்டத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் 60%. இரவு பொழுது மழை தொடரும். 30°C இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் சூரிய ஒளி நிறைந்திருக்கும். 25°C இருக்கும். இரவு பொழுதும் வானம் தெளிவாக காணப்படும். 16°C இருக்கும். திங்கட்கிழமை சூரிய ஒளியோடு 27°C இருக்கும். செவ்வாய்க்கிழமை மீண்டும் மழைக்குரிய வாய்ப்புகள் இருப்பதாக இப்பொழுது வானிலை விவாத நிலையம் தெரிவித்திருக்கின்றது. சிஎம்ஆர் தமிழகவில் நீங்கள் பாடலை தொடர்ந்து கேட்க இருப்பது என்ன பாடல்? இந்த பாடல் 2 நேர்கள் கேட்க இருப்பது டாப் 5. உங்களுக்காக 5 பாடல்கள் தொடக்க வரிகள் வரும். அந்த 5 பாடல்களை உங்களுக்கு பிடித்த 3 பாடல்களை நீங்கள் தெரிவு செய்கின்ற நிகழ்ச்சி. 3 இதயநாதம் நிகழ்ச்சியினை கேட்கலாம். 4 உங்களுக்கான சிலை கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடலை கேட்கலாம். 5 அதிகாலை செய்தி அறிக்கை, அதனைத் தொடர்ந்து இறையோசை நிகழ்ச்சியினையும் விடியல் நிகழ்ச்சியினையும் கேட்கலாம். 6 வரை வைகறி வசந்தம், 6 9 வரை புத்தம்புது காலை நிகழ்ச்சியினை நீங்கள் கேட்கலாம். வரைக்கும் இந்த பாடல் வசூல் ராஜா பிபிஎஸ் திரைப்படுத்துறது கே கே ஸ்ரேயா குஷல் பாடுகின்ற பாடல். பாடலை தொடர்ந்து நேர்களை சந்திக்கப் போகின்றோம். என்ன பாடல்? இந்த பாடல்.

0: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.3.
1: நேரம் 1:12 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இல் நீங்கள் இப்பொழுது முதல் கேட்க இருப்பது
2: ஒரே கன்ஃபியூஸ். அந்த பாட்டு தான், அந்த பாட்டு தான், இந்த பாட்டா, இந்த பாட்டா, அதே தான். என்ன பாடல் இந்த பாடல்,
1: என்ன பாடல் இந்த பாடல் நிகழ்ச்சியிலே உங்களுக்கான பாடலின் இடைவரி வருகிறது. தொடக்க வரியோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 4165935. இதோ

0: அந்த பாடல் என்ன பாடல்? 4 6 5 9 3 0 0 5 5.
1: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 6478494444 6478494444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்ப்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள். கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999 416-9999. புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை. இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462 416-821-0462.
2: கனடியன் லோரன் சந்திப்பில் அமைந்திருக்கும் பிரிக் அவுட்லெட் வழங்கும் சிறப்பு மலிவு விற்பனையின் விலை விவரங்களை ஜூலை மாதம் 18-19 சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் CMR தமிழகம் ஒளிபரப்பினூடாக பெற்று பயனடைவதோடு அவர்களின் அனுசரணையில் மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நடைபெறும் உங்களுக்காக நிகழ்ச்சியில் உற்சாகமான பாடலொன்றையும் கேட்டு மகிழுங்கள். இலக்கம் 1165 கெனடி ரோடில், தி பிரிக் அவுட்லெட், 416-751-2150, 4167512150. தி பிரிக் அவுட்லெட்.
3: தனிமை நிறைந்த இரவில் உங்களோடு சீமாள் 101.3.
0: நேரம் 1:16. சீமார் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேயர்களை சந்திப்போம். வடக்கு மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? வடக்கு மலைப்பில் இருக்கிறீர்கள். சரி, அவர் பேசவில்லை, அடுத்த நேருக்கு வாய்ப்பு. வடக்கு மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
4: வணக்கம், வெண்பா.
0: வெண்பா சொல்லுங்கள், என்ன திரைப்படம்?
4: பேசுவது
0: திரைப்படம் தெரியுமா? இல்லை, திரைப்படம் தெரியுமா கேட்கிறேன். பணத்தோட்டம் என்று சொல்லுகிறீர்கள். சாரி, பணத்தோட்டம் எங்கே இருக்கிறது என்று கேட்கிறீர்கள். உங்கள் வீட்டுக்கு பின்னாலே இருக்கும் சில வழியில். சரி, என்ன பாடல்? இல்லை, நான் உங்களை பற்றி கேட்க வெள்ளி பாடல் கேட்டேன். சரி, அடுத்த நேரம் சந்திக்க போகிறோம். வணக்கம், வளப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? குரு சொல்லுங்கள், என்ன பாடல் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? குரு பேசுவது கிளியா என்றுதான் நீங்களும் கேட்கிறீர்கள். கிளி கிளி என்று கிளிக்க போறார்கள். அடுத்த நேரம் சந்திப்போம். வடக்கு வளைப்பில் இருக்கிறீர்கள், வேலாயுதம் சொல்லுங்கள், என்ன பாடல்?
5: பல்லாக்கு வாங்க போனேன்.
0: பல்லாக்கு வாங்க போனேன். வாங்கிட்டு வந்தீர்களா? பல்லாக்கு என்னதுக்கு வாங்க போனீர்கள்? தூக்கிட்டு போறதுக்கா? சரி, பார்ப்போம். நன்றி, அடுத்த நேரம் சந்திப்போம். வடக்கு வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
6: வணக்கம், நான் பவன் கேட்கிறேன்.
0: பவன் சொல்லுங்கள்,
6: பேசுவது
0: இல்லையா? சரி, பார்ப்போம். அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
7: வணக்கம், நான் சாந்தி.
0: சாந்தி சொல்லுங்கள், என்ன பாடல்?
7: பேசுவது இல்லையா, இல்லை
0: சரி, பார்ப்போம். நன்றி, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
8: வணக்கம், தேவகுமார்.
0: தேவகுமார் சொல்லுங்கள்.
8: பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசி மொழியா,
0: அந்த பாடல் தானா?
8: சொந்த சிறையா. ஆமாம்.
0: சரி, பார்ப்போம். நன்றி, இதேபக்குமார். அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள்.
9: வணக்கம், நான் உதயன்.
0: உதயன் சொல்லுங்கள். சரி, பேசுவது கிளியா தான் என்று நீங்களும் சொல்லியிருக்கிறீர்கள். அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள்.
10: வணக்கம், நான் பிரசோதன். நிறைய பாடலாம் பேசுவது இல்லையா, பணத்தோட்டம் என்று கேட்டது உங்களோட தோட்டத்தில் பூத்திருக்கா?
0: பணத்தோட்டத்திலையா?
10: ஆமாம்,
0: பணத்தோட்டத்தில். இப்போ கடுமையான வெயில் காரணமாக எல்லாம் பாடி வதங்கி போயிருக்கிறது பணத்தோட்டம். சரி, அது மீண்டும் பூத்து கிழக்கும் பொழுது நான் பிரசோதனுக்கு சொல்லி வைக்கிறேன்.
10: நன்றி, நன்றி.
0: சரி, நன்றி, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
11: வணக்கம், நான் கழிவு விடுதான் கேட்கிறேன் தம்பி.
0: சொல்லுங்கள், என்ன பாடல்?
11: பேசுவது கிளிதான் தம்பி, மற்றது எங்கடா சிஎம்ஆர் மாணவன் தேவகுமார் நெடுப்பழுப்பு வரணும் எல்லாத்திலயுமே மாணவருக்கு இந்த வாழ்த்துக்கள். சிஎம்ஆர் பள்ளிக்கூடத்தில் அவர் ஒரு நல்ல மாணவன்,
0: மாணவரை விட அவர் ஒழுங்காக ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய மாணவன். பள்ளிக்கூடத்துக்கு பள்ளிக்கூடத்துக்கு விடுமுறையை எடுத்துக்கொள்வதில்லை என்ன. ஆமாம், பணத்தோட்டம் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பீசுசிலா பாடுகின்ற பாடல், அனைத்து நேர்களுமே பணத்தோட்டத்திலிருந்து பாடலை சரியாக சொல்லியிருக்கிறார்கள். பேசுவது எத்தனை கிளிகள் பேசியிருந்தன.

0: சாந்தா
1: நாரா
0: சிஎம்ஆர் தமிழகம் கேட்டாயா? பழைய பாடல்கள் கூட இனிமையாக கேட்கிறது.
1: அப்படியா?
0: வா சாந்தா, இருவருமாக சேர்ந்து கேட்போம்.
2: நேரம் ஒரு மணி 23 நிமிடம். சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சிஎம்ஆர் தமிழகம்ல நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: என்ன பாடல்? இந்த பாடல்
2: என்ன பாடல்? இந்த பாடல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் நடைபெறும் உங்களுக்காக ஒலிக்கிறது. தொடக்க வரியோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-595-3005 இதோ

0: அந்த பாடல் என்ன பாடல்? 4165935
1: வசந்த காலம் மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆல் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர் டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ் மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட் உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ் மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் ஆட்டோ CA கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள் சுவையான உணவுகள் வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள் கொண்டாடி மகிழுங்கள் விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca
2: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757
3: உங்கள் வீட்டை அழகாக்க குறைந்த விலைகளில் தளவாடங்களை தேடுகின்றீர்களா? தேடலை விடுத்து பிராம்ப்டன் கிராண்ட் ஹோம் பர்னிச்சருக்கு ஒரு முறை வாருங்கள். உங்கள் தேவைக்கேற்ப மனதுக்கு பிடித்த தளவாடங்கள் நீங்கள் எதிர்பாராத விலைகளில் கிடைக்கும் ஒரே இடம் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். ரெக்லைனர்கள், சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் ரூம் செட்கள் என அனைத்தும் ஒரே இடத்தில். மேலும் உங்கள் கொள்வனவுகளுக்கு பெருமதி மிக்க அன்பளிப்புகளும் உண்டு. பிராம்ப்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில் இலக்கம் 294 வாக்கர் டிரைவ் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். 905-302-94-94
0: நேரம் 1:27 சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொடுக்கிறீர்கள். சிஎம்ஆர் தமிழகத்தில் என்ன பாடல் இந்த பாடல் நிகழ்ச்சியை கேட்டுக்கொடுக்கிறீர்கள். இப்படி நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேர்களை சந்திப்போம். வடக்கம் அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? வடக்கம் அழைப்பில் இருக்கிறீர்கள், சரி, அவர் பேசவில்லை, அடுத்த நேருக்கு வாய்ப்பு. வடக்கம் அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? அவரும் பேசவில்லை, என்ன பிரச்சனை? அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம் அழைப்பில் இருக்கிறீர்கள்.
4: வணக்கம், நான் புருஷோத்தம் கேட்கிறேன்.
0: புருஷோத்தமன் சொல்லுங்கள், என்ன பாடல்?
4: வேல் படத்துல இருந்து கோபக்கார கிளியே.
0: வேல் படத்துல இருந்து கோபக்கார கிளியே, அந்த பாடலா? நன்றி இருக்கிறீர்கள். வெண்பா சொல்லுங்கள்,
5: என்ன
0: பாடல்?
5: நன்றி அடுத்த நேரம் சந்திப்போம் வணக்கம் அழைப்பில் இருக்கிறீர்கள்
0: குரு சொல்லுங்கள்.
6: கோபக்கார கிளியே என்னை கொத்தி விட்டு போகாது,
0: அந்த பாடலானா?
6: எஸ்
0: சரி பார்ப்போம். நன்றி அடுத்த நேரம் சந்திப்போம் வணக்கம் அழைப்பில் இருக்கிறீர்கள்.
7: கோபக்கார கிளியே,
0: கோபக்கார கிளியே தானா?
7: கோபக்கார மும்பலி மாட்டுப்பட்டு கஷ்டப்பட போறேன்.
0: யாரு?
7: குருசோதமன்.
0: அனுபவம் இல்லை, ஆசையிலே பேசுகிறார் அவர், அவரை விட்டுவோம் அப்படி. சரி, பவானுக்கு இருக்கிற அனுபவம் அவருக்கு இல்லை. சரி பார்ப்போம், நன்றி பவான் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு. ஆமாம், நேர்கள் குறிப்பிட்டது ஒரு வேல் திரைப்படத்திலிருந்து தான் அந்த பாடல். திப்பு சுஜாதா பாடுகின்ற பாடல் இது உங்களுக்காக.

0: இனிக்கும் இனிய பாடல்களும் CMR தமிழ் FM 101.3 FM.
1: நேரம் மறுபடி 33 நிமிடம். CMR தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து பெரும்பாக்கத்திலே இப்பொழுது வெப்பநிலை 22 பாகை செல்சியஸாக இருக்கிறது. புகைமூட்டமாக காணப்படுகிறது. 24 பாகை செல்சியஸாக உணரப்படுகிறது. காற்று வடமேற்கு திசை நோக்கி மணிக்கு 10 கிலோமீட்டர் பக்கத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து ஓரேஞ்ச் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. வலி மாசு காரணமாக இந்த ஓரேஞ்ச் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய வெளியில் செல்பவர்கள் முகக்கவசம் அணிந்து செல்வது சால சிறந்தது என்று தெரிவிக்கப்படுகிறது. இன்றைய பகற்பொழுது அதிகூடிய வெப்பநிலை 28 பாகை செல்சியஸாக இருந்தாலும் 30 பாகை செல்சியஸாக உணரப்படும். பகற்பொழுதும் சில இடங்களிலே இந்த புகைமூட்டம் காணப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. இரவு பொழுது 19 பாகை செல்சியஸாக குறைவடையும். சில இடங்களில் இடிப்பழக்கத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் 60%. சனிக்கிழமை பகல் பொழுது 26 பாகை செல்சியஸாக இருக்க புகைமூட்டத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் 60%. இரவு பொழுது மழை தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. 17 பாகை செல்சியஸாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் சூரியொளி நிறைந்திருக்கும். 25 பாகை செல்சியஸாக இருக்கும் என்று இப்பொழுது வானிலை மதான நிலையம் தெரிவித்திருக்கின்றது. CMR தமிழகத்தில் நீங்கள் என்ன கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்?
2: ஒரே கன்ஃபியூஸ். அந்த பாட்டு தான், அந்த பாட்டு தான், இந்த பாட்டா, இந்த பாட்டா, அதே தான். என்ன பாடல்? இந்த பாடல்.
1: என்ன பாடல்? இந்த பாடல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் நடைபெறி உங்களுக்காக வருகிறது. தொடக்க வரியோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 4165930055 2 மணிக்கு நேர்கள் கேட்க இருப்பது டாப் 5.

0: தொட்டில் போட்டவள் நீதானே.
1: அந்த பாடல் என்ன பாடல்? 4169 3005 5.
2: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
3: இல்லடா.
2: ஹலோ, காசு வந்ததாடா?
3: இன்னும் வரல காசு.
2: காசு வந்துச்சா?
3: எனக்கு இப்ப கிட்ட கோபம் வந்துச்சு.
4: வாட்ஸ் ஹேப்பனிங் சூசர்?
5: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 9054568433.
6: உங்களுக்காக ஒரு அலவரிசை. எங்களோடு நீங்கள், உங்களோடு நாங்கள்.
1: நேரம் 1:37 சிபார் தமிழகம் கேட்டுக் கொடுக்கிறீர்கள். சரி, பழைய பாடல் ஒன்று ஒலிபரப்பாக இருந்தது. அந்த பாடல் என்ன பாடல்? 4169 3005 5 நிகழ்ச்சியை கலந்து கொள்ள வரும் நேர்களை சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? வணக்கம், அழைப்பிலே இருக்கிறீர்கள். சரி, அவர் பேசவில்லை, அடுத்த நேருக்கு வாய்ப்பு. வணக்கம், அழைப்பிலே இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
7: வணக்கம், வெண்பா.
1: வெண்பா சொல்லுங்கள்.
7: கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுது.
1: அங்கு யாரோடு பேசிக் கொண்டிருக்கிறீர்களா? இல்லை, நான் பாடலை கேட்டேன், நீங்கள் அங்கு பேசிக் கொண்டிருப்பது போல் தெரிகிறது, அதான் கேட்கிறேன். அடுத்த சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள்.
8: வணக்கம், நான் புருஷோத்தமன் கேட்கிறேன். நான் கண்டுபிடிச்ச புலகோட சொற்க நரகம் திரைப்படத்துல இருந்து இந்த பூவும் பொட்டு மண்டு தான்
1: நீங்க கண்டுபிடிக்கிறீர்கள். பூவும் பொட்டும் கண்டுபிடிச்சிருக்கீர்கள். இன்றைக்கு என்ன எல்லாம் மங்களகரமா தான் இருக்கு புருஷோத்தமன், என்ன பிரச்சனை? பூவும் பொட்டும் சொல்லுகிறீர்கள். சரி, பாப்போமா. அதுதான் நீங்கள் நினைக்க பாடல்களும் அப்படியே வருகின்றன, பார்ப்போம். நன்றி, நன்றி. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
9: பிரணவன்.
1: பிரணவன் சொல்லுங்கள்.
9: ஆமாம், பூவும் பொட்டும் இங்கே
1: அந்த பாடல் தானா?
9: ஆமாம்.
1: சரி, பார்ப்போம். நன்றி பிரணவன், நன்றி. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
10: வணக்கம்,
1: தேவகுமார் சொல்லுங்கள்.
10: பூவும் பொட்டும்,
1: பூவும் பொட்டும் அந்த பாடல் தானா? சரி, பார்ப்போம். நன்றி, அடுத்த நீங்கள் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள்.
11: வணக்கம் குரு.
1: குரு சொல்லுங்கள்.
11: பூசை
1: செய்தவர் அங்கே யார்? அர்ச்சகரா? சரி, பூசை செய்தவர் யாரோ அவர் என்று சொல்லுகிறீர்கள். அடுத்த நீங்கள் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? என்ன பாடல் பண்பா? அங்கே கதைத்து முடிந்து இப்படி தான் சரி சொல்லுகிறீர்கள் பாடலை. சரி, நன்றி. நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு அடுத்த நீர் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
12: வணக்கம் தம்பி, நான் கழிவு கேட்கிறேன்.
1: சொல்லுங்கள், என்ன பாடல் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்?
12: பூவும் போட்டும், இந்த பூவையும் பொட்டையும் கொடுத்தா தம்பி, நாங்கள் ஒவ்வொரு ஒரு பொம்பளையும் நாங்கள் எங்களோட வச்சிருக்கிறோம் சொந்தமா.
1: ஆ, சரி.
12: அந்த வாய்ப்புக்கு நன்றி.
1: எந்த அந்த வாய்ப்புக்கா இந்த வாய்ப்புக்கா? நன்றி, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட வைக்கும். நன்றி, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
13: ஜோகேந்திரன்
1: சொல்லுங்கள். என்ன பாடல்? பூவும் போட்டு தானா?
13: அதே பாடல் தான். தகவல், வாரலி ஒரே தடங்களா இருக்கிறது, வேற ஒரு சிறல் ஒன்று வந்து ஆங்கில சிறல்.
1: சரி, அதை தொழில்நுட்ப பிரிவுக்கு தெரிவிக்கின்றோம். நன்றி, நன்றி. எந்த பகுதி? சரி, பார்ப்போம். கவனிக்க சொல்லுகிறேன். நன்றி அந்த தகவலுக்கு, நன்றி ஜோகேந்திரன். ஆமாம், நேர்கள் குறிப்பிட்டது போன்று சொர்க்கம் நரகம் திரைப்படத்திலிருந்து புருஷோத்தமன் சென்றது போன்றுதான். பூவும் பொட்டும் இங்கே. டி எம் சௌந்தரராஜன் பிசுசீலா பாடுகின்ற பாடல்.

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
1: நேரம் 1:44 நிமிடம். சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சிஎம்ஆர் தமிழகமில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: என்ன பாடல்? இந்த பாடல்
1: என்ன பாடல்? இந்த பாடல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் இடைவரை உங்களுக்கு தொடக்க வரியோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 4169 3005 5.

0: அந்த பாடல் என்ன பாடல்? 4169 3005 5.
1: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044 416-888-8044. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
3: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்ப
2: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
3: ஏசியா கோல்ட் இங்க்
2: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்
3: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்
2: இட்டோபிகோ
3: 416-746-2742.
4: The vibration reaches everywhere. CMR Tamil FM 101.3.
0: நேரம் ஒரு மணி 47 நிமிடம். சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொடுக்கிறீர்கள். சிஎம்ஆர் தமிழகம்ல என்ன பாடல் இந்த பாடல் நிகழ்ச்சியிலே கேட்டுக்கொடுக்கிறீர்கள். எவ்வளவு நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேர்களை சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
5: வணக்கம் ஜோகா.
0: ஜோகா சொல்லுங்கள், என்ன பாடல்?
5: அடுத்த பாடல் கவியர் சந்த வரிகள்ல சுமதி என் சுந்தரி
0: படத்தில் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார்
5: பேசுகிறீர்கள்?
0: இது பிடிச்சிட்டு
5: கிளி
0: கிளி கிளி என்று கிளிக்கிறார்கள் போட்டு. அடுத்து சரி, பொட்டு வைத்த முகமோ என்று சொல்லுகிறீர்கள். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டவைக்கு. அடுத்த நேர சந்திப்பு வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
6: பொட்டு வைத்த முகமோ,
0: அந்த பாடல் தானா? சரி பார்ப்போம். நன்றி. அடுத்த நேர சந்திப்பு வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
6: நினைப்பூட்டி நடக்காது.
0: நாங்க வைக்க கூடாது, மற்றவர்களுக்கு சந்தன போட்டு வைக்கலாம். சரி பார்ப்போம். அடுத்த நேர சந்திப்பு வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? தேவகுமார் சொல்லுங்கள்.
7: பொட்டு வைத்த முகமோ கட்டி வைத்த குழலோ பொன்மணி சரமோ அம்பி,
0: அந்த பாடலான சொல்லுகிறீர்கள். நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு. சுமதி என் சுந்தரி திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம்.
8: அவளை அணைக்க, அவள் அவனை அணைக்க சொர்க்கத்தின் படிகளில் மேல் நோக்கி போய்கொண்டே இருந்தார்கள்.
9: இத பாருங்க, நீங்க இப்படியே புத்தகம் படிச்சுக்கிட்டு இருந்தீங்க, உங்க வாழ்க்கை புறாவும் வரும் கற்பனையிலையும் முடிஞ்சிடும். அவ்வளவுதான் நான் சொல்றேன். உண்மையிலேயே உங்க மேல அக்கறை இருக்கிறதுனாலதான் சொல்றேன். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த அழகான இடத்தையும் தங்கமான உங்களையும் நான் விட்டு போறேன்.

0: அந்த பாடல் என்ன பாடல்? 4 6 5 9 3 0 0 5 5.
1: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 6478 4944 6478 4944. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 6476244165.
2: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
3: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
4: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03-416-284-7000.
1: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ்
0: நிகழ்ச்சியில கலந்து கொள்ள வரும் நேயர்களை சந்திக்கப் போகின்றோம். வடக்கு வளைவில் இருக்கிற பேசுகிறீர்கள், வெண்பா சொல்லுங்கள். இந்த பாடல் என்று சொல்லுகிறீர்கள், சாரி கதை எழுதுகிறதா? விழி என்று பார்ப்போம், அடுத்த நேரம் சந்திப்போம். வடக்கு வளைவில் இருக்கிறீர்கள்.
5: வணக்கம் ஜோகா.
0: ஜோகா சொல்லுங்கள்.
5: விழியே கதை எழுதி கண்ணீரை எழுதாதே
0: எழுதாதே, அதே பாடல் சொல்லிருக்கிறீர்கள். அடுத்து நீர் இருந்து இப்போ வணக்கம் வளைப்பில் இருக்கிறீர்கள்.
6: வணக்கம், நான் புருஷோத்தன் கேட்கிறேன். நான் கண்டுபிடிச்ச தேன்மலை திரைப்படத்தை வந்து விழியில் காதல் கடிதம் என்றுதான். விழியால் காதல் கடிதம்,
0: விழியால் காதல் கடிதம், ஏதோ விழியே கதை எழுதினாலும் சரி காதல் கடிதத்தை எழுதினாலும் சரி என்று சொல்லுகிறீர்கள். சரி பார்ப்போம்.
6: நன்றி
0: புருஷோத்தன். அடுத்து நீர் இருந்து இப்போ வணக்கம் வளைப்பில் இருக்கிறீர்கள்.
7: என்ன பேர்? உதயன்.
0: உதயன் சொல்லுங்கள். பத்மநாதன் சொல்லுங்கள்.
7: நன்றி,
0: அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம் வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
8: வணக்கம் கடியவர் நம்பி. புள்ளியே கதை எழுதி இந்த பாட்டு எல்லாம் 77-78 சக்க போடு போட பாட்டு வளரும்.
0: அந்த காலத்தில் கலக்கு கலக்கின பாடல்கள் சொல்லுகிறீர்களா?
8: சூப்பர் பாட்டு வளரும் ஜோன் தம்பி, பாட்டுக்கு நன்றி.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு. ஆமாம், நேயர்கள் குறிப்பிட்டது போன்று அது மிக சரியான பாடல். அந்த பாடல் தான் உரிமைக்குரல் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் தான். எனவே நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. நேரம் 2 மணி.
9: CMR
0: CMR தமிழகம் செய்தி சுருக்கம். தமிழ் பேசும் 6 அரசியல் தரப்புகள் ஒன்றிணைவது தமிழ் மக்களுக்கு ஒரு சாதகமான அறிகுறியாகும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவருமான சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். வெலிக்கடை சிறைச்சாலையை பரிசோதிக்க சென்ற தமது அதிகாரிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டமை குறித்து கடுமையான எதிர்ப்பையும் அதிருப்தியையும் மனித உரிமை ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது. நீட் நுழைவுத் தேர்வு வினாத்தாள் கசிவு தொடர்பாக கரப்பான்பூச்சி ஜனநாயக கட்சியின் போராட்டத்துக்கு ஆதரவாக உண்ணாவிரதம் இருக்கும் சமூக ஆவலர் சோனம் வாங்சூங்கை ஆம் ஆத்மி கட்சியின் தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் சந்தித்து உண்ணாவிரதத்தை கைவிடுமாறு வலியுறுத்தினார். ஜோர்ஜ் வீதி மற்றும் ஜெராட் வீதி சந்திப்பில் அலன் கார்டனில் ஒருவர் கத்திகுத்து காயருடன் காணப்பட்டதை அடுத்து ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக டொரண்டோ காவல்துறை அறிவித்துள்ளது. முன்னாள் வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா மற்றும் அவரது உறவினர்களுக்கு சொந்தமான சுமார் 59 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளதாக வங்கதேச நிதி புலனாய்வு அமைப்பு தெரிவித்துள்ளது. சிஎம்ஆர் தமிழகம் செய்திச் சுருக்கம் கேட்டீர்கள்.

நேரம் 2:01 சிபார் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து பெரும்பாகத்தில் 21 பாக செல்சியஸாக இருக்கிறது. இப்பொழுது தொடர்ந்து பெரும்பாகம் எங்குமே புகை மூட்டமாக காணப்படுகிறது. 25 பாக செல்சியஸாக உணரப்படுகிறது. காற்று வடமேற்கு திசை நோக்கி மணிக்கு 9 கிலோமீட்டர் பக்கத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. தொடர்ந்தும் ஒரேஞ்ச் நிற எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது. வலி மாசடைந்து காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே காட்டுத்தீ காரணமாக இப்பொழுது டொரண்டோ மட்டுமல்ல ஜிடிஏ பகுதி முழுவதுமே புகை மூட்டமாக காணப்படுகிறது. எனவே வெளியிலே நீண்ட நேரம் நிற்பவர்கள் முகக்கவசம் அணிந்து செல்லுங்கள். தேவையில்லாது வெளியிலே நீண்ட நேரம் நிற்க வேண்டாம் என்றும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது. அதிகாலை பொழுதும் இதே மாதிரியாகத்தான் இருக்கப் போகிறது. 20 பாக செல்சியஸாக இருக்கும். இன்றைய பகல் பொழுது 28 பாக செல்சியஸாக இருந்தாலும் 30 பாக செல்சியஸாக உணரப்படும். சூரியோளி நிறைந்த ஒரு நாளாக இருக்கும். இடையிடையே முகில்கூட்டம் காணப்படும். சில இடங்களிலே இந்த புகைமூட்டம் தொடர்ந்தும் காணப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. இரவு பொழுது 19 பாக செல்சியஸாக குறைவடையும். மழைக்குரிய வாய்ப்புகள் 60%. அதேபோன்று நாளை சனிக்கிழமை 26 பாக செல்சியஸாக இருக்கும். முகில்மூட்டத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் 60%. இரவு பொழுதும் மழை தொடரும். 30%. 17 பாக செல்சியஸாக இருக்கும். மீண்டும் ஞாயிற்றுக்கிழமை சூரியோளி நிறைந்திருக்கும். அதிகூடிய வெப்பநிலை 25 பாக செல்சியஸாக இருக்கும். 2 மணிக்கு வழமையாக டாப் 5 நிகழ்ச்சி. ஆனால் இப்பொழுது நேர்கள் தெரிவு செய்த பாடல், பாடலை தொடர்ந்து டாப் 5 நிகழ்ச்சியினை நீங்கள் கேட்கலாம். கே ஜே ஜெயசுதாஸ் பி சுசிலா பாடுகின்ற பாடல், பாடலை தொடர்ந்து டாப் 5.

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் என்றும் உங்களுடன்.
1: சரி, இப்பொழுதுக்கா உங்களுக்காக ஐந்து பாடல்களின் தொடக்க வரிகள் வரப்போகின்றன. அந்த பாடல்களை கேட்டபடி நீங்கள் மூன்று பாடல்களை தெரிவு செய்ய வேண்டும். ஒன்று, இரண்டு, மூன்று என்று நீங்கள் தெரிவு செய்ய போகிறீர்கள். அந்த பாடலுக்கு நாங்கள் புள்ளிகளை வழங்குவோம். அந்த புள்ளிகளின் அடிப்படையிலே மூன்றாவது, இரண்டாவது, முதலாவது பாடல்கள் முறையை ஒலிபரப்பாகும். நான்காவது, ஐந்தாவது பாடல்களின் ஒரு சில வரிகள் மட்டுமே ஒலிபரப்பாகும். சரி, உங்களுக்காக இதோ அந்த ஐந்து பாடல்களின் தொடக்கம்.
2: ஒலிக்கும் ஐந்து பாடல்களில் உங்கள் மனம் கவர்ந்த பாடல் எது?
3: One, number one.

0: ஒலித்த ஐந்து பாடல்களில் உங்கள் மனம் கவர்ந்த பாடல் இது. நீங்களும் வாக்களிக்க 416-593-0055.
1: அந்த பாடல் வரிசையை கேட்டிருப்பீர்கள். இப்பொழுது நீங்களும் வாக்களிக்கலாம். 416-593-0055. எந்த பாடல் உங்களுக்கு பிடித்திருக்கிறது, அதாவது முதல் மூன்று பாடல்களை தெரிவு செய்ய வேண்டும். 416-593-0055 வழியாக இணைந்து கொள்ளும் நேர்களை சந்திப்போம். வடக்கு மலைப்பிலே இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? குரு சொல்லுங்கள். 1-2-5 சொல்லியிருக்கிறீர்கள். நன்றி குரு, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு. அடுத்து நேரில் சந்திப்போம். வணக்கம் அழைப்பில் இருக்கிறீர்கள்.
2: வணக்கம் செந்தில்நாதன், அஜந்தா.
1: அஜந்தா சொல்லுங்கள். 5-4-2 சொல்லியிருக்கிறீர்கள். சரி, நன்றி. அடுத்து நேரில் சந்திப்போம். வணக்கம் அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
3: வணக்கம்,
1: தேவகுமார் சொல்லுங்கள். 5-4-2 சொல்லியிருக்கீர்கள். சரி, பார்ப்போம். எல்லாம் நல்ல பாடலாம். சரி, பார்ப்போம். கஷ்டமாகத்தான் இருக்கு, தெரிய செய்வது. அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம், யார் பேசுகிறீர்கள்?
4: வணக்கம், நான் கலியவர்தன் கேட்கிறோம் தம்பி. நான் தெரிவு செய்தது 4-3-2.
1: 4-3-2 சொல்லியிருக்கீர்கள். சரி, நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட வைக்கேன். நன்றி. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம் அழைப்பில் இருக்கிறீர்கள். பத்மன் சொல்லுங்கள். ஏதாவது ஒன்றை பிடிக்க வேண்டியானே. 1-2-3 இலகுவாகப்படுத்தி விட்டீர்கள். சரி, பார்ப்போம். நன்றி. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம் அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
5: உதயன்.
1: உதயன் சொல்லுங்கள்.
5: 5-2-1
1: சொல்லியிருக்கிறீர்கள் உதயன். சரி, நன்றி. அடுத்த நேரம் சந்திப்போம். வடக்கு வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
6: எனக்கு 123.

0: இலகு வாழ் சொல்லியிருக்கிறீர்கள், நன்றி. அடுத்த நேரத்தில் இப்போ வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
1: வணக்கம், நான் பிரம்ப்டன்லேருந்து சிவா அழைக்கிறேன்.
0: சிவா சொல்லுங்கள்.
1: 215
0: 215 சொல்லியிருக்கிறீர்கள், சாரி. நன்றி சிவா. ஆமாம், இவ்வளவு மொத்தமாக 8 நேர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். நீங்களும் வாக்களிக்கலாம். 4 6 5 9 3 0 0 5 5. மீண்டும் ஒருமுறை கேளுங்கள், வாருங்கள்.
2: ஒலிக்கும் 5 பாடல்களில் உங்கள் மனம் கவர்ந்த பாடல் எது? 1, number 1.

0: ஒலித்து ஐந்து பாடல்களில் உங்கள் மனம் கவர்ந்த பாடல் இது. நீங்களும் வாக்களிக்க 416-593-0055. பாடல் வரிசையை கேட்டிருப்பீர்கள். நீங்களும் வாக்களிக்கலாம். 416-593-0055 நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
1: வணக்கம் ஜோகா.
0: ஜோகா சொல்லுங்கள்.
1: காவியமான பாடல்கள் எல்லாம் காற்றில் அமிழ்ந்து எங்களை இதயங்களே நிரப்பட்டும்.
0: நல்ல
1: நன்றி, நன்றி தெரிவுகளுக்கு மிக்க மிக்க நன்றி. 1-2-5
0: 1-2-5 சொல்லுகிறீர்கள், சரி. நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கையும்
1: நன்றி.
0: நன்றி. மொத்தமாக 9 நேர்கள் வாக்களித்திருக்கார்கள். எனவே 9 நேர்கள் வாக்குகள் எண்ணப்பட போகின்றன. விளம்பரங்களை தொடர்ந்து நீங்களும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு வாக்களிப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அழைக்கலாம். 416-593-0055.
2: வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை. தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661 416-475-4661
4: உங்கள் நம்பிக்கைக்குரிய மோர்கேஜ் முகவர் கஜன் கனக விநாயகம். July 18-19 சனியாற்றுக்கிழமைகளில் CMR தமிழகம் ஒளிபரப்பினூடாக வழங்கும் மோர்கேஜ் தொடர்பான விரிவான விவரங்களை பெற்றுக் கொள்வதோடு உங்கள் மோர்கேஜ் தேவைகளுக்கு அவரை நாடி பயனடையுங்கள். உங்கள் மோர்கேஜ் தேவை எதுவானாலும் விரைவான மிக நேர்மையான வழிகாட்டலுக்கு அலையுங்கள் கஜன் கனக விநாயகம். 416-274-4345 416-274-4345 கஜன் கனக விநாயகம்.
5: வார வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். July 21 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சிப்பி கிருஷ்ணன் மற்றும் ஜசந்தினி பிரபாகர். CMR TV-ஐ வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
6: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
7: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
6: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
7: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383
6: சுகந்தன் 416-540-6269
7: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
8: CMR 101.3 FM.
0: உங்களுக்காக மீண்டும் அந்த பாடலின் வரிசை வருகிறது, கேளுங்கள், வாக்களிங்க. 416-593-0055
8: ஒலிக்கும் 5 பாடல்களில் உங்கள் மனம் கவர்ந்த பாடல் எது?
9: One, number one.

0: ஒலித்து ஐந்து பாடல்களில் உங்கள் மனம் கவர்ந்த பாடல் இது. நீங்களும் வாக்களிக்க 416-593-0055.
1: ஸ்டீரியோ அலைவரிசையின் சீரிய ஒலிபரப்பு தமிழ் எஃப்எம்.
2: நேரம் 2:23 நிமிடம் செய்மார் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது மீண்டும் நேர்கள் வாக்களிக்க வந்திருக்கின்றார்கள், அவர்களை சந்திக்கப் போகின்றோம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
3: வணக்கம், வெண்பா.
2: வெண்பா சொல்லுங்கள், எப்படி வாக்களிக்க போறீர்கள்? ஆமாம், அவர்கள் என்ன சொன்னால் அந்த புடவை எல்லாம் அணிந்து எதை பற்றி பேசுகிறீர்கள்? போடுங்கள் பார்க்கலாம். இன்று இரண்டாவது நேராக யார் கலந்து கொண்டார் என்று தெரியுமா? சரி, இரண்டாவது நேராக ஒரு பெண் நேர் தான் கலந்து கொண்டார். சாரி, பார்ப்போம். சரி, நீங்கள் சொல்லுங்கள், என்ன வரிசை? நான் சிகப்பு மனிதன் 1, தங்கமகன் 2, அடுத்தது என்ன படம்?
3: புதுமைப்பெண்
2: 3. அந்த வரிசையிலே வந்திருக்கிறீர்கள். சரி, பார்ப்போம். நன்றி வெண்பா, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
4: வணக்கம், நான் புருஷோத்தமன் கேட்கிறேன்.
2: புருஷோத்தமன் சொல்லுங்கள்.
4: 1, 2, 4.
2: 1, 2, 4 சொல்லியிருக்கிறீர்கள் புருஷோத்தமன். நன்றி புருஷோத்தமன்.
4: நன்றி.
2: அடுத்த நேரத்தில் இப்போ வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
5: வணக்கம் சகோதர மனோகாந்தன் கேட்கிறேன். 5, 3, 2.
2: மனோகாந்தன் 5, 3, 2. நன்றி மனோகாந்தன். அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள்.
6: வணக்கம், நான் கங்கா பேசுகிறேன்.
2: கங்கா சொல்லுங்கள்.
6: 4, 3, 1
2: சொல்லியிருக்கிறீர்கள். நன்றி கங்கா.
6: நன்றி
2: நன்றி. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள்.
7: வணக்கம்,
2: சோபால் சொல்லுங்கள். 2, 4, 5 சொல்லியிருக்கிறீர்கள். சரி, இப்பொழுது மாற்றம் வரப்போகிறது. அடுத்த நேரத்தில் இப்போ வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள்.
8: வணக்கம்,
2: யாரு?
8: ராஜன்.
2: ராஜன் சொல்லுங்கள்.
8: 1, 2, 4.
2: 1, 2, 4 சொல்லியிருக்கிறீர்கள் ராஜன். நன்றி. அடுத்த நேரை சந்திக்கலாமா வேண்டாமா? சந்திக்கலாமா வேண்டாமா? வேண்டாம். அவர் எப்படி வாக்களிப்பார் என்று தெரியாது. நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டபைக்கு. அடுத்த நேயர், இன்னொரு நேயர் வந்திருக்கின்றார், அவரை சந்திப்போம். வணக்கம், வலைப்பிலே இருக்கிறீர்கள்.
9: வணக்கம், நான் கலியூர் தம்பி.
2: ஏற்கனவே வாக்களித்து விட்டீர்களே? நான்காவது நேராக வாக்களித்தீர்கள்.
9: மனோகாந்தனுக்கு ஒரு நன்றி. தெரியும், மனோகாந்தன் வந்து மட்டக்கிளப்புக்கு கல்லடி பீச்சில வந்து மட்டக்கிளப்ப மாந்திரியன் ரோட்ல இருக்கா, அவர் என்ன தெரியும், அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கோ. அவர் தொடர்ந்து வரணும் நிகழ்ச்சி என்று கேட்டுக்கொள்றோம்.
2: வாழ்த்துக்கு
9: நன்றி அம்பி.
2: நன்றி நன்றி. பீச் அடியில் இருந்தவர் இப்பொழுது கனடாவில் வந்திருக்கின்றார் என்று சொல்லியிருக்கிறீர்கள். சரி, அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வலைப்பிலே இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
10: குமார்.
2: குமார் சொல்லுங்கள்.
10: 2, 5, 3.
2: 2, 5, 3. நன்றி குமார். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு. சரி, அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள்.
11: வணக்கம்.
2: வணக்கம், யார் பேசுகிறீர்கள் சொல்லுங்கள்?
11: 1, 3, 4.
2: 1, 3, 4. சரி, தெளிவாக சொல்லுகிறீர்கள். தாபம் நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட வைக்காமா. மொத்தமாக 17 நேயர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இப்பொழுது விளம்பரங்களை தொடர்ந்து பாடல். இப்பொழுது கிட்டத்தட்ட 9 நேயர்கள் வாக்களித்த பொழுது இருந்த பாடல் வரிசை வேறு, இப்பொழுது நிச்சயமாக வேறாக மாறியிருக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. எனவே பொறுத்திருங்கள், 17 நேர்களின் வாக்குகளின் அடிப்படையில் 3வது இடத்தை இந்த பாடல் பெறுகிறது என்று பார்ப்போம்.
12: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
13: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓர் CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
12: ஒன்றாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
13: 416-489-2000. GTA கிரெடிட். கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன்.
7: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
11: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
7: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38-52 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000 416-284-7000.

நேரம் 2:29 நிமிடம் சுமார் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து பெரும்பாகத்தில் இப்பொழுது வெப்பநிலை 21 செல்சியஸாக இருக்கிறது. தொடர்ந்தும் புகைமூட்டம் காணப்படுகிறது. ஓரேஞ்ச் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. 25 செல்சியஸாக உணரப்படுகிறது. வடமேற்கு திசை நோக்கி மணிக்கு 9 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 20 செல்சியஸாக குறைவடைந்தாலும் புகைமூட்டம் காணப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. இன்றைய பகல் பொழுது கூடிய வெப்பநிலை 28 செல்சியஸ், சூரியோடியோடு இருக்கும் 30 செல்சியஸாக உணரப்படும். இரவு பொழுது 19 செல்சியஸாக குறைவடையும் நேரத்திலே சில இடங்களிலே 60% இடிமுழக்கத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. நாளை சனிக்கிழமை பகல் பொழுது 26 செல்சியஸாக இருக்கும். புகைமூட்டத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் 60%. இரவு பொழுதும் மழை தொடரும். 30% மழைக்குரிய வாய்ப்புகள். 17 செல்சியஸாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் சூரிய ஒளி தென்படும். 25 செல்சியஸ். இரவு பொழுது வானம் தெளிவாக காணப்படும். 16 செல்சியஸாக இருக்கும். திங்கட்கிழமையும் சூரியோடு நிறைந்திருக்கும். 27 செல்சியஸாக இருக்கும். சரி, இப்பொழுது மொத்தமாக 17 நேர்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். குரு, அஜந்தா, தேவகுமார், கலியுகவர்தன், பத்மன், உதயன், பவன், சிவா, ஜோகா, வெண்பா, புருஷோத்தமன், மனோகாந்தன், கங்கா, சிவபாலன், ராஜன், குமார், தவம். இந்த 17 நேர்களின் வாக்குகளின் அடிப்படையில் 3வது வெற்றி பெற்றபாடல் 31 வாக்குகளை பெற்றிருக்கிறது. 31 வாக்குகளை பெற்றிருக்கிறது. குரு திரைப்பட பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

0: தித்திக்கும் பாடல்களை தினம் தினம் வழங்குகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: படித்த அந்த பாடல் குரு திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுமணி எஸ் ஜானகி பாடிய பாடல். 31 வாக்குகளை பெற்று 3வது இடத்தை பெற்ற பாடல் அந்த பாடல்.
2: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
3: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
4: நோ நோ நோ.
5: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
6: Everything okay? No problem and dinam.
7: Bar kalamu closing da tadikira nadik.
8: The customer you're trying to reach is not available.
9: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti selathi kondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155 416-268-0155.
6: Last minute left. Closing day, the British Chilladuk, thanks.
7: Chillam illadat, Selvam.
6: Cherry, cherry.
1: பெற்றிருக்கிறது 2வது இடத்தை பெற்ற பாடல், 47 வாக்குகளை பெற்றிருக்கிறது அந்த பாடல். எந்த பாடல்? நான் சிகப்பு மனிதன் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுமணியம் எஸ் ஜானகி.

0: அந்த பாடல் 47 வாக்குகளை பெற்று இரண்டாவது இடத்தை பெற்ற பாடல் நான் சிகப்பு மனிதன் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
5: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365.
6: என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
7: 96-99 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
6: 905-417-6069.
7: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. maplegroceries.ca 905-417-6069.
8: பள்ளி தோழன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேயர்களோடு நாங்கள் CMR தமிழகம் 101.3.
0: நேரம் 2:43 என்று முதலாவது இடத்தை பெற்ற பாடல் எத்தனை வாக்குகளை பெற்றிருக்கிறது? மூன்றாவது இடத்தை பெற்ற பாடல் 31 வாக்குகள், இரண்டாவது இடத்தை பெற்ற பாடல் 47 வாக்குகள், முதலாவது இடத்தை பெற்ற பாடல் 1 வாக்கு வித்தியாசத்தில் 48 வாக்குகளை பெற்று முதலாவது இடத்தை பெற்ற பாடல் தங்கமகன் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி.

0: அந்த பாடல் 48 வாக்குகளை பெற்று இன்றைய நிகழ்ச்சியிலே முதலாவது இடத்தை பெற்ற பாடல். 17 நேர்கள் அவர்களுடைய வாக்குகளின் அடிப்படையிலே
1: அட்டகாசமான பாடலுடன் அதிரடிக்கும் அதிர்வெண் 101.3 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம். இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to $1,200 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்திலிருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266.
1: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
5: Working for you.
1: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
5: Working for you.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
0: நேரம் 2:50 நிமிடம். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சரி, இன்றைய டாப் 5 நிகழ்ச்சியிலே 4வது இடத்தை பெற்ற பாடல் 24 வாக்குகளை பெற்றிருக்கின்றது. அது சலங்கியொலி திரைப்படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ்பி சைலஜா பாடிய பாடல்.

0: வந்தாய் தோபாலனே.
1: 24 பாக்கியங்களை பெற்று நான்காவது இடத்தை பெற்று பாடல் அந்த பாடல். 20 வாக்குகளை பெற்று ஐந்தாவது இடத்தை பெற்ற பாடல் ஜெயச்சந்திரன் சுனந்தா பாடுகின்ற பாடல், புதுமைப்பெண் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்.

0: அந்த பாடலோடு நிறைவுக்கு வந்தது இன்றைய டாப் 5 நிகழ்ச்சி. நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த 17 நேயர்களுக்கும் மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் புதிய பாடல் தெரிவுகளோடு சந்திப்போம்.
1: CMR தமிழ் FM 103.3.

0: நேரம் 3:01 சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து பின்பாக்கத்தில் 20 ரூபாய் செலுத்ததாக இருக்கிறது. தொடர்ந்தும் புகை மூட்டமாக காணப்படுகிறது. 25 ரூபாய் செலுத்ததாக உணரப்படுகிறது. காற்று வடமேற்கு திசை நோக்கி மணிக்கு 9 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. ஒரேஞ்ச் நிற எச்சரிக்கை இந்த புகை மண்டலத்துக்காக, அதாவது வளிமண்டலம் மாசுபட்டிருக்கிறது, எச்சரிக்கைக்காக ஒரேஞ்ச் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. வெளியில் நீண்ட நேரம் நிற்க வேண்டாம் என்று கேட்கப்பட்டிருக்கிறது. அதோடு நீண்ட நேரம் நிற்பதாக இருந்தால் நீங்கள் முக கவசங்களை போட்டிருங்கள். அதிகாலை பொழுது தொடர்ந்தும் புகை மூட்டமாக காணப்படும். இன்றைய பகல் பொழுது அதிகூடிய வெப்பநிலை 28 செல்சியஸ், சூரியன் நிறைந்திருக்கும், 30 செல்சியஸாக உணரப்படும். இரவு பொழுது 19 செல்சியஸாக குறையும். இடையில் சில இடங்களிலே இடிமுழக்கத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் 60%. சனிக்கிழமை பகல் பொழுது 26 செல்சியஸாக இருக்கும். முகில்மட்டத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் தொடரும், 60% என்று தெரிவிக்கப்படுகிறது. இரவு பொழுதும் 17 செல்சியஸாக இருக்கும். 30% மழைக்குரிய வாய்ப்புகள். ஞாயிற்றுக்கிழமை சூரியன் நிறைந்திருக்கும், அதிகூடிய வெப்பநிலை 25 செல்சியஸ். திங்கட்கிழமை 27 செல்சியஸ். விளம்பரங்களை தொடர்ந்து நேயர்கள் இந்தியநாதம் நிகழ்ச்சியினை கேட்கலாம்.
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401க்கு அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் எட்டோபிகோவில் ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை, 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி, கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 Lotus Funeral and Cremation.com. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், August 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் August 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ் 416-990-2462 416-990-2462.
2: CMR, Tamil FM 101.3.

இதயநாதம். இது ஒவ்வொரு இதயங்களிலும் உருவாகும் ஓசை. இதயநாதம் தூங்க மறுக்கும் கண்களுக்கும் ஏங்கி தவிக்கும் இதயங்களுக்கும் இதமான கீதம் இசைக்க வருகிறது இதயநாதம். இது என் குரலானாலும் நான் இல்லை, இதயநாதத்தின் குரல் உங்கள் இதயங்கள்.

0: இன்றைய இதயநாதத்துடன் என்றென்றும் அன்புடன் எஸ் டி செந்தில்லா. மண்ணிலே மணமக்களாய் வாழ்வோம், விண்ணிலே கோட்டைகள் பல அமைப்போம் என கண்ணிலே காதல் காட்சிகள் நிறைந்த பெண்ணின் இதயத்தில் உதித்த எண்ணத்தின் கீதங்கள் இப்போ இதயநாதமாய்.
1: ஒற்ற வரியில சொல்ல வேண்டிய கவிதை ஒன்றே பக்கம் பக்கமா சொல்ல வேண்டியதா போச்சு.
2: கைக்கு கவிதை என்னாலும் ரெண்டு வரியில தான் சொல்ல வேண்டும். என்ன இது புது கதையா ஒற்ற வரி கவிதை? நான் அறியல. சரி, நீங்க சொல்லுங்க அது சரியா இல்ல பிள்ளையான்னு நான் சொல்றேன்.
1: நீங்களும் நக்கீரரோ? எந்த கவியில பிழை காண்றதுக்கா?
2: பிழை காண்பது என்றால் நக்கீரருக்கு மட்டும் எழுதி வைத்த சொத்தோ?
1: ஐயோ,
2: எப்ப யார் பிள்ளை கண்டுபிடிச்சாலும் உடனே நக்கீரர் வந்துடுவேன். பாவம் அந்த மனுஷன், ஏதோ தமிழில உள்ள பெற்றால எப்பவோ போட்ட சண்டைய மறக்காமல் அத வச்சு கொஞ்ச பேர் பிழைப்பு நடத்தினா.
1: ஏன் உங்களுக்கு கோபம் வருது? அவர் என்ன உங்களுக்கு சொந்தக்காரனே? சொல்லுங்க ப்ளீஸ், ப்ளீஸ் சொல்லுங்க, மறைக்காம சொல்லுங்க.
2: சரி சரி, காணும். என்ன என்ன கவிதைன்னு சொல்லுங்க, சும்மா ரப்பர் மாதிரி இழுக்காதீங்க.
1: ஏன் அவ்வளவு அவசரம்?
2: இல்ல, எப்படி இருக்குன்னு அறியத்தான் கேட்டேன். சரி, சொல்ல விருப்பம் இல்லாட்டி கேட்கல. நான் இனி கேட்க மாட்டேன்.
1: ஐயோ, நான் சும்மா சொன்னேன். உங்கள்ட்ட மட்டும்தான் அதை சொல்லலாம். நீங்கள் மட்டும்தான் அந்த கவிதைக்கு சொந்தக்காரி. அந்த கவிதை எழுதினது
2: எழுதின சொல்லுங்க சொல்லுங்க.
1: மனம் ரெண்டும் கலந்தபின் மறைக்கிறது அதான் காதல்.
2: நானும் அதுதான் சொல்ல நினைச்சேன். நீங்களும் என்ன மாதிரி தான்?

0: இப்பதான் நாங்கள் பழகின மாதிரி அதுக்குள்ள ரெண்டு வருஷம் ஓடிட்டுது. நான் துளி கூட நம்ப இல்லை. எந்த அன்பே, நீங்கள் தப்பா நினைக்காமல் நீங்களும் ஓம் சொல்லுவீங்களே.
1: இப்ப என்ன சொல்லுவாருங்க? நான் ஓம் சொன்னது தப்புன்னு சொல்றேன்.
0: லூசு, இப்படி ரெண்டு வீடு சமாதிச்சு எங்கட கரியானதுக்கு ஓம் அண்டு இனவண்டு? ஏதோ ஒரு பயம் மனதுக்குள்ள இருந்து கொண்டிருந்தது, எங்க உங்களை இழந்துடுவேனோண்டு. என் அன்பை சொல்றதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு நான்.
1: அப்படின்னா ஒரு 50 கிலோகிராம் கஷ்டப்பட்டிருப்பீங்களா?
0: கிண்டலோ கிண்டல் என்று எழுதி வச்சுட்டு கிண்டல் வேணும் சரியே?
1: இது என்ன பகுதியே, இதையும் எழுதி வைங்க.
0: ஏய் பெண்டாட்டி, கவனம் கவனமா கதையும். நீ இருப்ப திருமதி தெரியுமோ?
1: சரி மகாராஜா, அடியேன் பேதை என்ன பணிவிடை செய்ய வேண்டும் சொல்லுங்கள் மகாராஜா, அடியேன் செய்ய காத்திருக்கின்றேன்.
0: ஏய் நில்லும் வாரன், ஓடாதே. நில்லுங்கோ நில்லுங்கோ நில்லுங்க வாரன்.

கண்மணியே கலையழகே கடந்து வந்த பாதை இங்குமா, கூடி மகளும் நாள் மலர்ந்தது போ, கூட்டு பறவைகள் நமக்கு வானம் போதவில்லை, நாம் பறப்பதற்கு மொழிகள் காணவில்லை பேசுவதற்கு. போதும் பெண்ணே உன்னால் நான் படும் அன்பு அவஸ்தை, போதும் பெண்ணே உன்னால் நான் படும் அன்பு அவஸ்தை.

மண்ணிலே மணமக்களாய் வாழ்வோம், விண்ணிலே கோட்டைகள் பல சமைப்போம் என கண்ணிலே காதல் காட்சிகள் நிறைத்த பெண்ணின் இதயத்தில் உதித்த எண்ணத்தின் கீதங்கள் இன்றைய இதயநாதமாய்.

0: காணில. நேரத்துக்கு வாரண்டவர். ஓ வர வர.
1: ஒரே வெயில், மழை பெஞ்சா பரவாயில்ல.
0: என்ன இது சொல்லி கொண்டு வாரீங்க?
1: வெயில் வெயில்.
0: அப்ப டீ வேண்டாம், யூஸ் தாரே.
1: ஓ கொண்டு வாங்க. சரி, வெளியில போகணும்னு சொன்னீங்களே, நீங்க வெடிக்கடே இல்லையே?
0: வேணாம், நீங்க களைச்சு போய் வந்திருக்கீங்க.
1: அதுக்காக நீங்க இன்றைக்கு கேட்ட இடம் எல்லாம் கூட்டி கொண்டு போறத ப்ராமிஸ் பண்ணிட்டேன். அதுக்காக வேணும் கட்டாயம் கூட்டி கொண்டு போகணும்.
0: அப்ப ப்ராமிஸ் பண்ணினதுக்காக தான் கூட்டி கொண்டு போக போறீங்களே?
1: என்ன கதைக்கிறீங்க? உங்களோட போய் வரதான் எனக்கு சந்தோஷம். அதை விட வேறு என்ன இருக்கு எனக்கு?
0: இன்னைக்கு வேணாம், வெயிலா இருக்கு.
1: நான் கூட பிடிச்சு நீங்கள் கறக்காம கார்ல கொண்டு ஏத்தி ஏசி போட்டு கூட்டி கொண்டு போறேன். வாங்க நீங்கள்.
0: கார் கதவையும் திறந்து விடுவீங்களாக்கும். கார் புதுசுன்றபடியால
1: இல்ல, நீங்களும் புதுசுதானே.

காதல் புத்தகத்தின் முதல் அத்தியாயம் நீயடா, ஏன் கற்பனை கதையின் முதல் கதாபாத்திரம் நீயடா, என் இன்ப கனவின் முதல் காதலன் நீயடா, ஏன் இளமை மனதில் முதலாயும் முடிவாயும் ஆணவன் நீயடா.

0: இதயச்சுமையால் விழிகள் விழித்திருக்கின்றனவா? இதயத்தை இதமாக வருடி இனிய கானம் தருகிறது இதயநாதம்.
1: நீங்கள்
2: பேசாம இருந்து போட்டு
1: சரி சரி வாங்க போவோம், நேரமாது.

பொங்கும் இன்பத்தில் உதித்த உறவே, தங்கமே தங்கச் சிகரமே, கனித்து மகிழ்ந்திட சிறந்திட எம் கையில் கிடைத்த பொக்கிஷமே, காலம் கனிந்திருக்க பொன்னே, எம் வாசல் தேடி வந்த செல்வமே, இன்பத்தை என்றும் குறைவின்றித்தான்.

0: போறாள். கவனம், ஐயோ எரிஞ்சு பிடிக்காதீங்க, ஐயோ ஐயோ பிள்ளை.
1: என்ன பிள்ளையோ கனவோ? என்ன ஏதோ யோசிக்கிற மாதிரி கிடக்குது. உங்களைத்தான்
0: கேக்குறேன். எப்ப வந்து நீங்க?
1: நான் வந்து கன நேரம். நீங்கள் ஏதோ கற்பனையில இருந்தீங்கள போல.
0: என்ன நனவாகும் என்று நினைச்ச வாழ்க்கைய இப்ப கற்பனையில தான் வாழ்றேன். கடவுள் ஏன்தான் இப்படி சோதிக்கிறாரோ?
1: அது சரி, உங்களுக்கு விருப்பம் இல்லையாண்டா? ஏன் உங்க வீட்டுக்காரர் ஃபோர்ஸ் பண்ணி வேற கல்யாணம் செய்ய சொல்லியேனும்?
0: ஒருத்தருக்கும் இந்த மனசை புரிஞ்சுக்கொள்ள தெரியல. இதுக்கு மேல நான் என்னத்த சொல்றது?
1: நீங்க விரும்பினால் உங்களோட காதலை பத்தி ஏன் சரிவர இல்லையண்டு நான் தெரிஞ்சு கொள்ளலாமே.
0: என்ன ஒரு நாள் எப்படி தொடங்குறேன்னு தெரியல.
2: நிஜமல்ல நினைவு, நனவல்ல கனவு, உண்மையல்ல கற்பனை. கற்பனையில் வாழ்ந்த காரிகையின் கானங்கள் இன்றைய இதயநாதத்தில்.

0: இதயத்தின் வலிதனை மென்மையாக நீக்கி இதயங்களுக்கு இதமான இசை தந்தது இதயநாதம். இன்று இதயநாதமாய் கமல் பாரதி, சுதர்சி இக்னேசியஸ், ஒலிச்சேர்க்கை டிஜே ரிதமிக்ஸ் சுதா. மீண்டும் மற்றொரு இதயநாதமாய் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது என்றும் அன்புடன் எஸ் டி செந்தில்நாதன். வணக்கம் நேர்களே.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 91.3.
2: Everything okay, no problem indigenam.
3: Bar kalamu closing da adikira nadi.
4: The customer you're trying to reach is not available.
5: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155. 416-268-0155.
2: Last minute left. Closing day, the British Chilladuk, thanks.
3: Chillam illadat, Selvam.
2: Cherry, cherry.
6: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாக அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
7: 416-700-2222 KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775 647-522-1775.
8: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
9: CMR Tamil FM 101.3.
10: நேரம் 3:34 நிமிடம். செய்ய பாரத தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து பெரும்பாகத்திலே 20 பாக செல்சியஸாக இருக்கிறது. தொடர்ந்து பெரும்பாகம் எங்கும் புகை மூட்டமாக காணப்படுகிறது. 24 பாக செல்சியஸாக உடரப்படுகிறது. காற்று வடக்கு விடமேற்கு திசை நோக்கி மணிக்கு 8 கிலோமீட்டர் பகுதியில் வீசிக் கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுதும் தொடர்ந்து புகை மூட்டமாக காணப்படும். எனவே வெளியிலே நீண்ட நேரம் நிற்க வேண்டாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி நீங்கள் நீண்ட நேரம் நிற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் முகக்கவசங்களை அணிந்திருங்கள். சுவாச பிரச்சனை உள்ளவர்கள், இறுதி நோய் உள்ளவர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இன்றைய பகல் பொழுது சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும். அதிகூடிய வெப்பநிலை 28 பாக செல்சியஸ், 30 பாக செல்சியஸாக உணரப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. இரவு பொழுது 19 பாக செல்சியஸாக குறைவடையும். சில இடங்களிலேயும் இடிமுழக்கத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் 60% என்று தெரிவிக்கப்படுகிறது. நாளை சனிக்கிழமை 26 பாக செல்சியஸாக இருக்கும். முகில்முட்டத்தோடு காணப்படும் மழைக்குரிய வாய்ப்புகள் 60%. இரவும் மழை தொடரும். 30% 17 பாக செல்சியஸாக இருக்கும். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை சூரியோடு நிறைந்திருக்கும். 25 பாக செல்சியஸாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை இரவு பொழுதும் வானம் தெளிவாக காணப்படும். 16 பாக செல்சியஸ். திங்கட்கிழமை 27 பாக செல்சியஸாக இருக்கும். சூரியோடு நிறைந்திருக்கும். ஒலிக்கும் இந்த பாடலோடு ஹரிகரன், மதுசிறி, பீமா திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது.

0: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.3.
1: உங்கள் வீட்டை அழகாக்க குறைந்த விலைகளில் தளவாடங்களை தேடுகின்றீர்களா? தேடலை விடுத்து பிராம்ப்டன் கிராண்ட் ஹோம் பர்னிச்சருக்கு ஒரு முறை வாருங்கள். உங்கள் தேவைக்கேற்ப மனதுக்கு பிடித்த தளவாடங்கள் நீங்கள் எதிர்பாராத விலைகளில் கிடைக்கும் ஒரே இடம் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். ரெக்லைனர்கள், சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் ரூம் செட்கள் என அனைத்தும் ஒரே இடத்தில். மேலும் உங்கள் கொள்வனவுகளுக்கு பெருமதி மிக்க அன்பளிப்புகளும் உண்டு. பிராம்ப்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில் இலக்கம் 294 வாக்கர் டிரைவ், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர், 9050302-94-94.
2: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60-49.
3: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
4: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
3: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
4: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா பிராம்ப்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200. 9-5-5-6-6-7-7-2-0-0.
5: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
6: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
7: நோ நோ நோ.
8: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677-289-200-4677-vkrh.com.
9: பள்ளி தோழன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேயர்களோடு நாங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3.
10: நேரம் 3:44 சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 4 மணிக்கு உங்களுக்கான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். ஒலிக்கும் இந்த பாடல் ஹரிகரன் சொல்லத்தா பாடியது செல்லமே திரைப்படத்திற்காக.

0: இனிக்கும் இனிய பாடல்களும் CMR தமிழ் FM 101.3 FM.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு காஷ் போயிட்டு.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 Finch Avenue East, Unit G03-416-284-7000.
4: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
5: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
4: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன்,
6: 4 உங்களுக்கு உங்கள் விருப்ப பாடலை கேட்கலாம். ஹரிஷ் ராகவேந்திர ஹரணி பாடுகின்ற பாடல் கொடும்பாக்கத்திலிருந்து இருக்கிறது.

நேரம் 3:56 4 மணிக்கு உங்களுக்கு ஆட்சியிலே கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். 416-5 9 3 0 0 5 5

0: நேரம் 4 மணி.
1: CMR
0: சிஎம்ஆர் தமிழகம் செய்திச் சுருக்கம். வெளிநாட்டு ஊழியர்களுக்காக முன்மொழியப்பட்டுள்ள பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தில் உள்ள சிக்கல்களை விரைவாக தீர்த்து அதனை இம்முறை வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளில் உள்ளடக்குமாறு ஜனாதிபதி அருண்குமார் அத்திசாரநாயக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். 2025 கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களுக்கான நிபுண சவிய நிதியுதவி திட்டத்துக்கு விண்ணப்பங்களை கோருவதற்கான சகல அவகாசமும் எதிர்வரும் அக்டோபர் 30 முடிவடைய உள்ளதாக ஊழியர் நம்பிக்கை நிதி சபை அறிவித்துள்ளது. வந்தே மாதரம் பாடலை அவமதிப்பது இனி தண்டனைக்குரிய குற்றமாக ஜூலை 20 தொடங்கும் மழைக்கால கூட்டத்தொடரில் புதிய மசோதா ஒன்றை மத்திய அரசு அறிமுகப்படுத்த உள்ளது. நியூஜெர்சியின் ஒரு பகுதியிலே சுதந்திர தின நீண்ட வார இறுதியிலே டொனால்ட் ட்ரம்ப் ஆதரவு நினைவுப் பொருட்களை அணிந்திருந்த ஒரு இளம் பெண்ணை தாக்கியதாக கூறப்படும் கனடிய பெண் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாக அமெரிக்க உள்நாட்டு பாதுகாப்புத்துறை அறிவித்துள்ளது. ஈரானுக்கு எதிரான மோதலில் அமெரிக்கா மிகப்பெரிய வெற்றியை பெற்று வருவதாகவும் அந்த முயற்சியின் பலன்களை அனைவரும் விரைவில் காண்பீர்கள் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நாட்டு மக்களிடம் உரையாற்றும் பொழுது தெரிவித்துள்ளார். சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.
2: இசை என்னும் இன்பத்தை உங்கள் செவிகளில் தினம் தந்து உங்கள் மனதினை மகிழ்விக்கும் ஒரு வானொலி, அது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம். உங்கள் மனம் விரும்ப

0: நேரம் 4:02 இப்பொழுது முதல் 5 வரை உங்களுக்கு அனுச்சிலே கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள 416-593-0055 தொடர்பு பாகத்தில் 20% இருக்கிறது. தொடர்ந்தும் புகை மூட்டமாக காணப்படுகிறது. 24% உணரப்படுகிறது. காற்று வடக்கு வடமேற்கு திசை நோக்கி மணிக்கு 8 கிலோமீட்டர் வீசிக்கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது தொடர்ந்தும் புகை மூட்டமாக காணப்படும். இன்றைய பகல் பொழுது சூரியோலை நிறைந்திருக்கும். 28% இருக்கும். 30% உணரப்படும். இரவு பொழுது 19% இருக்கும். இடிமுழக்கத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் 60%. நாளை சனிக்கிழமை 26% இருக்கும். முகில்மூட்டத்தோடு நாளையும் மழைக்குரிய வாய்ப்புகள் 60%. இரவு பொழுதும் மழை தொடரும். 17% இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை சூரியோலை நிறைந்திருக்கும். அதிகூடிய வெப்பநிலை 25°C. உங்களுக்கு ஆனர்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் முதல் நேர சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
1: வணக்கம்,
0: சொல்லுங்கள், என்ன பாடலை தேர்வு செய்திருக்கிறீர்கள்? பூக்கள் விடும் தூது திரைப்படத்திலிருந்து. நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட மிக்கும்
1: நன்றி. வணக்கம்.

0: TMR Tunnel FM 101.3.
1: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் இல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ் மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ் செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ் மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் August 22-23 மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் August 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.

0: உங்களோட நெஞ்சேந்து அழகான பாடலை கேட்டு ரசிப்போம்.
1: சரி, இது உங்களுக்காக பாடல் அளிக்கிறது மனோ, டீவன் சக்கரவர்த்தி, சுவர்ணலதா மற்றும் குழுவினர் பாடுகின்ற பாடல். நன்றி.
0: நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். நன்றி.

புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் புல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 647-887-9358. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462. புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம்.

0: $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கன்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462
1: ஸ்டீரியோ அலைவரிசையின் சீரிய ஒலிபரப்பு CMR தமிழ் FM.
2: நேரம் 4:16. உங்களுக்கு அனைத்தினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 5 மணிக்கு அதிகாலை செய்தி அறிக்கையினை கேட்கலாம். அதுவரை பாடல்களை கேட்க 4161-9300-55 நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வரும் அடுத்த நேரம் சந்திப்போம். படக்க மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
3: வணக்கம், பெண்பா.
2: பெண்பா சொல்லுங்கள், என்ன பாடல்?
3: காவிய தலைவன் படத்திலிருந்து.
2: சரி, சண்டிபாஸ் ஸ்வேதா மோகன் பாடுகின்ற பாடல் உங்களுக்காக ஒலிக்கிறது. நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு
3: நன்றி.

0: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.3.
1: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 டாலர் வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் 650,000 டாலரில் இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
2: கனடாவில் நாடு கடந்த தமிழில் அரசாங்கத்தால் நடத்தப்படும் 4 வயது முதல் 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான தடகள விளையாட்டுப் போட்டிகள், மேலும் சங்கீத கதரை, கிளித்தட்டு, கயிறுத்தல் போட்டிகளும் நடைபெறும். ஆகஸ்ட் மாதம் 1 காலை 9 முதல் இலக்கம் 85 பர்ச்மவுண்ட் ரோடில் அமைந்திருக்கும் பர்ச்மவுண்ட் ஸ்டேடியத்தில். விண்ணப்ப முடிவு திகதி July 26. தொடர்புகளுக்கு 416-524-4007, 416-524-4007.
3: பள்ளி தோடன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேர்களோடு நாங்கள் CMR தமிழகம் 101.3.
4: நேரம் 4:22 CMR தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு ஆராய்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்பு வணக்கம். அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
5: வணக்கம்.
4: வணக்கம், யார் பேசுகிறீர்கள்?
5: நான் கண்ணன் பேசுகிறேன், சந்திரநாதன்.
4: கண்ணன் சொல்லுங்கள், என்ன பாடல்?
5: நன்றி, வணக்கம்.

0: தித்திக்கும் பாடல்களை தினம் தினம் வழங்குகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: Looking for a career on the road? Leaf Truck Driving School, Scarboroughville, 5200 Finch Avenue East, Unit 208. AZ, DZ, மற்றும் Airbrake பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராகவும் உங்களுக்கான வழிகாட்டி. உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள் 416-293-3444-416-293-3444. Leaf Truck Driving School.
2: எனக்கு ஜி லைசன்ஸ் இல்லை, கிடைச்சிட்டது.
1: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ எச்டியில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ எச்டியில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30. காண தவறாதீர்கள். உங்கள் டிவிஐயில் மலரும் மொட்டுக்கள்.
3: உங்களுக்காக ஒரு அலைவரிசை எங்களோடு நீங்கள், உங்களோடு நாங்கள்.
4: நேரம் 4:28. உங்களுக்கான நிச்சயம் கேட்டுக் கொடுக்கிறீர்கள். 5 பாடல்களை கேட்கலாம். 416-593-3005 வழியாக இணைந்து கொள்ளும். அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
5: ஹலோ, வணக்கம், நான் வித்யாக வைக்கிறேன்.
4: சொல்லுங்கள், என்ன பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள் வித்யா?
5: தனிக்காட்டு ராஜா படத்துல இருந்து ராசாவே உன்னா பாடல்.
4: சாரி, எஸ்பி சைலஜா பாடுகின்ற பாடல் உங்களுக்காக ஒலிக்கிறது. நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு
5: நன்றி. வணக்கம்.

0: உங்கள் மனதை மருடும் இனிமையான பாடலோடு 101.3.
1: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.

0: நேரம் 4:35. உங்களோட காணட்சியிலே கலந்து கொள்ளவரும் அடுத்த நேர சந்திப்பும் வணக்கம் அழைப்பில் இருக்கிறீர்கள். யார் பேசுகிறீர்கள்?
1: வணக்கம் சந்தன், தேவகுமார்.
0: தேவகுமார் சொல்லுங்கள், என்ன பாடல்?
1: எனக்கு பரமசிவனம் பாத்திமாவும் அந்த படத்திலே இருந்து என் விரதங்கள் அந்த பாடல்கள் கொண்ட வெள்ளிக்கிழமை.
0: வெள்ளிக்கிழமை என்றால் விரதம், அது என்ன விரதம் என்றுதான் பிரச்சனை. ஸ்ரீனிசா ஜெயசீலன் பாடுகின்ற பாடல், பாடலை கேளுங்கள் என்ன விரதம் என்று புரியுது.
1: சிறியண்ணா கேட்ட மாதிரி அவர் நீங்கள் கூப்பிடாத ஓமெண்ட் சொல்ல என்னட்டு கேட்டா கேட்ட பாட்டே அப்படித்தான் இருந்துச்சு.
0: முடித்து விட்டார். சரி, இது உங்களுக்காக பாடல். ஸ்ரீனிசா ஜெயசீலன் பாடுகின்ற பாடல், வெள்ளிக்கிழமை விருத பாடல். சரி, நன்றி.

0: புத்தம் புது பாடல்களை அள்ளி வழங்குவது The Brick Outlet. உங்கள் பட்ஜெட்டுக்கேற்ற விலைகளில் வீட்டுக்கு தேவையானவற்றை பெற்றுக்கொள்ள நம்பிக்கையான ஓர் இடம் Brick Outlet மாத்திரமே. டாப் பிராண்ட்களுக்கு குறைந்த விலை என்ற உத்தரவாதத்தோடு உங்களை வரவேற்கிறது Brick Outlet. தளபாடங்கள், மேட்ரஸ்கள், அப்ளையன்ஸ்கள் 60% முறையிலான கழிவில், சில அப்ளையன்ஸ்கள் கொள்முதலிலும் குறைந்த விலைகளில். இவ்வார இறுதியில் $150 கிஃப்ட் கார்டு ஒன்றை வேலும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள். கெனடியன் லோரன் சந்திப்பில், இலக்கம் 1165 கெனடி ரோடில், The Brick Outlet 416-751-2150.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்? வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: வாட்ஸ் ஹேப்பனிங்? சோ சேட்.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
0: உங்கள் நம்பிக்கைக்குரிய மோர்கேஜ் முகவர் கஜன் கனக விநாயகம். உங்கள் மோர்கேஜ் பிரச்சனை எதுவானாலும் அதற்கு சிறந்த தீர்வை பெற்றுத் தருகிறார் கஜன் கனக விநாயகம். 416-274-4345. குறைந்த வருமானமா? அப்ரைசலில் சிக்கலா? கவலையை விடுங்கள், அலையுங்கள் கஜன் கனக விநாயகம். 416-274-4345. பிரதான வங்கிகளூடாக உங்கள் மோர்கேஜை பெற்றுக் கொள்ளலாம். மோர்கேஜ் தேவை எதுவானாலும் விரைவான மிக நேர்மையான வழிகாட்டல் கஜன் கனக விநாயகம். 416-274-4345.
5: அசத்தும் அலைவரிசை சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
6: நான்குபடி 42 நிமிடம் உங்களுக்கு ஆனிச்சிலே கலந்து கொள்ள வரும் அடுத்து நேரில் சந்திப்போம். வணக்கம். படைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
7: வணக்கம் ஜோகா.
6: ஜோகா சொல்லுங்கள், என்ன பாடல்?
7: நன்றி,
6: நிகழ்ச்சியில கலந்து கொண்டமைக்கு
7: நன்றி. நன்றி, வணக்கம்.
8: சாமி

0: CanSmile Dental, Orthodontics, Implants, Oral Surgeries, Emergency Dental Care, Dr. Bobby Chandy, 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம், ஏஷியா, யூரோப், மிடில் ஈஸ்டில் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி, டிக்ஸியன் டண்டாஸ், இலக்கு 3033 பல்ஸ்டான் ரோடு, யூனிட் 206, 905-949-5656, 905-949-5656. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்,
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இடோபிகோ,
1: 416-746-2742.
2: Everything okay? No problem, Dijinam.
3: Bar kalamu closing da, tadikira nadi.
4: The customer you're trying to reach is not available.
0: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Pradhi Selvam, 416-268-0155, 416-268-0155.
2: Last minute left. Closing day, the brothers, Chelladuk, thanks.
3: Chellam illa da, Selvam.
2: Chari, chari.
5: The friendly radio for Tamils around, around the universe. CMR Tamil FM 101.3.
6: நேரம் 4:49 நிமிடம் உங்களுக்கு ஆரம்பிச்சு கலந்து கொள்ள வரும் அடுத்த நேரம் இப்போ வணக்கம் படைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
7: வணக்கம் சார், மனோகாந்தன் கேட்கின்றேன்.
6: சொல்லுங்கள், என்ன பாடல் மனோகாந்தன்?
7: பாடல் ராசா ராசா உன்னை வச்சிருக்க நெஞ்சுக்குள்ள ரோசா பூவ போல.
6: மற்றதுங்களை
7: மேல்ச்சில கலந்து கொள்ற எல்லாருடையும் ஒரு நல்ல தமிழ் பேர் எங்களை கலியுக வரது என்ற பேர்
6: தான். சரி, நன்றியே அவர் கேட்டுக்கொண்டிருப்பார். இதோ பாடல் அடிக்கிறது ஹரிகரன் சித்ரா பாடுகின்ற பாடல்.

0: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.3.
1: கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டியோட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: உங்களுக்கான அர்ச்சனையை நிறைவு செய்ய வர நேர சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? சொல்லுங்கள், என்ன பாடல்? சரி, இது ஒலிக்கிறது கேளுங்கள். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட மைக்க ஒலிக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. உங்களுக்காக நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியிலே தொகுத்து வழங்க கலையத்தில் SG ராம்பிரசன். இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெற்று மீண்டும் மற்றும் ஒரு ஒளிபரப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி விடைபெறும் நான் என்று அன்புடன் SD செந்தில்நாதன். வணக்கம் நேயர்களே, மீண்டும் சந்திப்போம்.

0: நன்றி செந்தில்நாதன். நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். FM 101.3 CMR தமிழ் எஃப் எம் அலைகளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று ஜூலை மாதம் 17 2026 வெள்ளிக்கிழமை காலை ஒலிபரப்பில் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தூத்து வழங்க கலைகத்தில் உங்கள் அன்பின் எஸ் ஜே ராம்பிரசன். டொரண்டோ பெரும்பாகத்தில் தற்பொழுது வெப்பநிலை 20 °C. வழி மாசுக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. வழியில் செல்பவர்கள் நீங்கள் சுவாச கவசங்களை அணிந்து செல்லுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். வழியினுடைய தரம் மிக குறைந்த அளவிலே இருப்பதாக அறிவிக்கப்படுகிறது. தற்பொழுது செம்மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது.
1: பார்க்கலாம், படிக்கலாம், ஆனால் செய்திகளை உடனுக்குடன் கேட்க CMR தமிழ் FM.

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்திகள் வாசிப்பவர் எஸ் ஜே ராம்பிரசன், செய்தி ஆசிரியர் உமாபாரதி தங்கராஜ். இலங்கையின் மிகப்பெரிய மனித புதைக்குழியாக கருதப்படும் யாழ்ப்பாணம் செம்மணி சிதுபாத்தி மனித புதைக்குழி அகழ்வாயுவில் இதுவரை 420 மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக கைதானவரிடம் இருந்து கைப்பற்றப்பட்ட 136 வினாக்களில் 111 வினாக்கள் தேர்வில் வந்த வினாக்களுடன் ஒத்துப்போவதாக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் சிபிஐ தகவல் அளித்திருக்கின்றது. கெனடிய ஆயுதப்படைகளுக்கு 190 கவச போர் வாகனங்களை கொள்வனவு செய்வதற்கு கெனடிய அரசாங்கம் 4 ஆண்டுகளில் $2 பில்லியன் செலவிடும் என்று பிரதமர் மாக்கானி தெரிவித்துள்ளார். யுக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அந்த நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் மைக்கேல் ஹே ஃபெடோராவை திடீரென பதவியிலிருந்து நீக்கியிருக்கின்றார்.
1: இலங்கை செய்திகள்.
0: யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்குழி அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் 34வது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டன. இந்த அகழ்வு பணிகள் யாழ்ப்பாணம் நீதவான் எஸ் லெனின்குமார் முன்னிலையில் ஆரம்பிக்கப்பட்டன. இதன்போது புதிதாக 6 எண்புக்கூடுகள் வெளிப்பட்டதாக பாதிக்கப்பட்டோர் சார்பில் முன்னிலையாகும் சட்டத்தரணி எஸ் நிரஞ்சன் தெரிவித்தார். 420 எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் அவற்றில் 416 எண்புக்கூட்டு தொகுதிகள் துப்புரவாக்கப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்றத்தின் கட்டுக்காவலில் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை 130 பிற சான்று பொருட்கள் இதுவரையில் அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட நெடுங்கேணி கூழாங்குளம் வீதியில் அமைந்திருக்கின்ற குடமுருட்டி பாலம் புதிதாக அமைக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. குறித்த பாலத்தினை புதிதாக அமைக்குமாறு வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தொடர்ச்சியாக கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் தற்பொழுது பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. ஆரம்பிக்கப்பட்டுள்ள குடமுருட்டி பாலத்தின் நிர்மாண பணிகளை நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் நேரில் சென்று பார்வையிட்டார். வவுனியா வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட நெடுங்கேணி கூழாங்குளம் வீதியில் அமைந்துள்ள குடமுருட்டி பாலம் சீரின்றிய நிலையிலும் மிகவும் ஒடுங்கிய பாலமாகவும் காணப்பட்டதால் அந்த பாலத்தின் ஊடாக பயணிக்கும் பொதுமக்கள் பலத்த போக்குவரத்து இடர்பாடுகளுக்கு முகம் கொடுத்து வந்தனர். இந்நிலையில் அந்த பகுதி மக்களினால் இது தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் அவர்களது கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருந்தது. கடந்த பிப்ரவரி மாதம் வவுனியா மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற விசேட மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் விமல் ரட்நாயக்கவிடம் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் குடமுருட்டி பாதத்தை சீரமைத்து தருமாறு கோரிக்கை விடுத்திருந்தார். இதையடுத்து குறித்த பாலம் சீரமைக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கடுவல நவகமுவ வந்தாரமூல பகுதியில் துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்கான 25 வயதுடைய இளைஞர் ஹோமாகம மருத்துவமனையில் உயிரிழந்தார். இந்த தகவலை மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. குறித்த இளைஞர் நேற்றிரவு துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்கானார். உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட பொழுது அவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்திற்கான பின்னணி போதை வஸ்து வர்த்தகமாக இருக்கலாம் என கருதப்படுகின்றது. ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்டத்தின் ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்ட பிரதிநிதிகள் குழுவுக்கும் கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேரர் அவர்களுக்கும் திருகோணமலையில் உள்ள கிழக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் சிறப்பு கலந்துரையாடல் இடம்பெற்றது. இந்த கலந்துரையாடலின் போது இலங்கையின் சுகாதாரத்துறையில் மருத்துவக் கழிவுகளின் முகாமைத்துவத்தை சுற்றுச்சூழலுக்கு உகந்த மற்றும் நிலையான முறையில் வலுப்படுத்துவதற்கான திட்டத்தை உலகளாவிய சுற்றுச்சூழல் வசதி மற்றும் UNDP ஆகியவை இணைந்து செயல்படுத்த நடவடிக்கை எடுப்பது தொடர்பிலும் குறித்த கிழக்கு மாகாணத்தில் மருத்துவக் கழிவுகளை பாதுகாப்பாக சேகரித்தல், கொண்டு செல்லுதல், சுத்திகரித்தல் மற்றும் அகற்றுதல் ஆகியவற்றுக்கான நவீன முறைகளை அறிமுகப்படுத்துதல், எண்ணிம மேலாண்மை அமைப்புகளை பயன்படுத்துதல், நிறுவன திறன் மேம்பாடு மற்றும் மாகாண அளவில் மையப்படுத்தப்பட்ட மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு மையத்தை நிறுவுதல் ஆகியவை குறித்து கருத்துக்கள் பரிமாறப்பட்டிருக்கின்றன.
1: இந்திய செய்திகள்.
0: உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயிலின் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி இன்று ஆரம்பித்து வைக்கின்றார். ஹைட்ரஜன் எரிபொருளில் இயங்கும் வகையிலான ரயில் என்ஜினை தயாரிக்கும் முயற்சிகள் கடந்த 2022 ஆரம்பிக்கப்பட்டது. வடக்கு மண்டல ரயில்வேக்காக 140 கோடி ரூபாய் மதிப்பில் பணிகள் ஆரம்பித்த நிலையில் சென்னை பெரம்பூரில் உள்ள ரயில்பட்டி தொழிற்சாலையில் ரயில் பட்டிகள் வடிவமைக்கப்பட்டு வந்தன. இந்த ரயிலுக்கான சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நடந்து முடிந்ததை அடுத்து ரயில் சேவையை அறிமுகப்படுத்த கடந்த மே மாதம் ரயில்வே வாரியம் ஒப்புதல் வழங்கியிருந்தது. இந்தியாவில் ஹைட்ரஜனால் இயங்கும் முதல் ரயில் ஹரியானாவில் ஜிந்த் சோனிபட் இடையே சோதனை ஓட்டமாக இயக்கப்பட்டது. பிரதமர் நரேந்திர மோடி இந்த ரயிலை இன்று கொடியசைத்து ஆரம்பித்து வைத்தார். நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக கைதானவரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட 136 வினாக்களில் 111 வினாக்கள் தேர்வில் வந்த வினாக்களோடு ஒத்துப்போவதாக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் சிபிஐ தகவல் அளித்திருக்கின்றது. இந்தியா முழுவதிலும் கடந்த மே மாதம் 3ஆம் தேதி இடம்பெற்ற மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு வினாத்தாள் கசிவு காரணமாக அந்த பரீட்சை ரத்து செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நீட் மறுதேர்வு ஜூன் 21ஆம் தேதி நடைபெற்றது. நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு தொடர்பாக டெல்லி, ஜெய்ப்பூர், குர்கான், நாசிக், பூனே, லத்தூர், அகில்யா நகர் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த ஆசிரியர்கள், இடைத்தரகர்கள், பயிற்சி மைய உரிமையாளர்கள் என 13 பேரை சிபிஐ கைது செய்திருந்தது. இந்த வழக்கில் கைதான மகாராஷ்டிராவின் லாத்தூரைச் சேர்ந்த நீட் பயிற்சி மைய உரிமையாளர் சிவராஜ் மோட்டேல்கென்கர் பிணை கோரி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்நிலையில் சிவராஜ் தன்னுடைய பிணை கோரிக்கையை சந்தித்த வேளையில் அதற்கு பிணை வழங்க எதிர்ப்பு தெரிவித்து உயர்நீதிமன்றத்தில் சிபிஐ அறிக்கை தாக்கல் செய்தது. லத்தூரில் ரேணுகாய் கெமிஸ்ட்ரி கிளாஸஸ் என்ற பெயரில் பயிற்சி மையம் நடத்தி வரும் சிவராஜ் கைபேசியிலிருந்து கையினால் எழுதப்பட்ட 132 வேதியியல் வினாக்களின் படங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும், அதில் 111 வினாக்கள் மே 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வில் இடம்பெற்றிருந்ததாகவும் சிபிஐ தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இன் அதிகாலை செய்தி அறிக்கை.
1: கனேடிய செய்திகள்.
0: கனேடிய ஆயுதப்படைகளுக்காக 190 கவசப்போர் வாகனங்களை கொள்வனவு செய்வதற்கு கனேடிய அரசாங்கம் 4 ஆண்டுகளில் $2 பில்லியன் செலவிடும் என்று பிரதமர் மாக்கானி தெரிவித்துள்ளார். இந்த வாகனங்கள் ஒன்டாரியோவின் லண்டனில் உள்ள ஜெனரல் டைனமிக்ஸ் லேண்ட் சிஸ்டம்ஸ் நிறுவனத்தினரால் தயாரிக்கப்படும் என்று ஜூலை 16ஆம் தேதி லண்டனில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது பிரதமர் தெரிவித்தார். இந்த வாகனங்கள் கனடாவின் கவசப்போர் வாகனங்களின் எண்ணிக்கையை 550 உயர்த்தும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த வாகனங்கள் நீண்டகாலம் உழைக்கும் வகையிலும் அடுத்த தலைமுறையின் தேவைகளுக்கு பொருந்தக்கூடிய திறன்களிலும் தயாரிக்கப்படுகின்றன. இந்த வாகனங்கள் துப்பாக்கிச்சூடு, கண்ணிவெடிகள் மற்றும் மேம்படுத்தப்பட்ட வெடிபொருட்களிலிருந்து தன்னை பாதுகாக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருப்பதாகவும், முன்னணி படைகளோடு இணைந்து செயற்படும் அளவுக்கு வேகமானவை என்றும் பிரதமரின் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இதேவேளை மே மாதத்தில் அமெரிக்க தயாரிப்பான போயிங் E7 வெட்டெயில் மற்றும் L3 ஹாரிஸ் எக்ஸ் ஆகியவற்றை வாங்குவதற்கு பதிலாக புதிய ஸ்வீடிஷ் குளோபலை முன்கூட்டியே எச்சரிக்கை செய்யும் விமானங்களை கொள்முதல் செய்வதற்காக பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருப்பதாகவும் பிரதமர் மாக்கானி தெரிவித்தார். மாகாணங்கள் மற்றும் பிராந்தியங்களுடன் மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கின்ற இருதரப்பு ஒப்பந்தங்கள் மூலம் மேலதிகமாக 100,000 ரெட் சீல் வர்த்தக பணியாளர்களை பணியமர்த்தவும் பயிற்சி அளிக்கவும் $2 பில்லியன் செலவழிக்கப்படும் என்று கனேடிய மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் பேட்டி ஹாச்யூ ஹாலிஃபாக்ஸில் ஏற்கனவே உள்ள டீம் கனடா ஸ்ட்ரோன் திட்டத்திற்கான கூடுதல் நிதியை நேற்றைய தினம் அறிவித்தார். இந்த நிதி மாகாணங்கள் மற்றும் பிராந்தியங்கள் பயிற்சி திறனை விரிவுபடுத்தவும் சான்றிதழ் பெறுவதை தாமதப்படுத்தும் அமைப்பு ரீதியிலான தடைகளை குறைக்கவும் உதவும் என்று அரசாங்கம் தெரிவித்திருக்கின்றது. இந்த நிதி கனேடிய மத்திய அரசு தனது வசந்தகால

ஏனைய நகரங்களில் இளைஞர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் வீதிகளில் இறங்கி ஃபெடரோவை தொடாதே, வெற்றியை சீர்குலைப்பதை நிறுத்து போன்ற வாசகங்கள் அடங்கிய ஸ்லோகங்களை ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். யுக்ரைன் ராணுவ தலைமை தளபதி அலெக்சாண்டர் சிர்கி மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் ஃபெடரோவ் ஆகிய இருவருக்கும் இடையே ஏற்பட்ட கடுமையான அதிகாரப் போட்டியே இந்த பதவி நீக்கத்திற்கு காரணம் என்று உறுதியாகி இருக்கின்றது. ஃபெடரோவுக்கு பதிலாக யுக்ரைன் பாதுகாப்பு சேவையின் தற்காலிக தலைவரான மேஜர் ஜெனரல் எஃப்கேனி பெமேரா என்பவரை தற்காலிக பாதுகாப்பு அமைச்சராக ஜெலன்ஸ்கி நியமித்திருக்கின்றார். யுக்ரைனின் புதிய பிரதமராக செர்ஜி மொரோவியேவ் நாடாளுமன்றத்தினால் அங்கீகரிக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கட்டாரை குறிவைத்து இன்று காலை ஈரான் நடத்திய தாக்குதலின் போது இடைமறிப்பு நடவடிக்கைகளினால் சிதறி விழுந்த பாகங்கள் தாக்கியதில் ஒரு குழந்தை காயமடைந்ததாக உள்துறை அமைச்சகம் உறுதிப்படுத்தியிருக்கின்றது. அந்த குழந்தைக்கு தற்பொழுது தேவையான மருத்துவ சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருவதாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு அதிகாரப்பூர்வமான ஆதாரங்களை மட்டுமே நம்புமாறும், சட்ட ரீதியிலான விளைவுகளை தவிர்க்க வதந்திகளை பரப்புவதையோ அல்லது சரிபார்க்கப்படாத தகவல்கள், புகைப்படங்கள் அல்லது காணொலிகளை வெளியிடுவதையோ தவிர்க்குமாறும் பொதுமக்களை அமைச்சகம் கேட்டிருக்கின்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் மிகப்பெரிய மனித புதைக்குழியாக கருதப்படும் யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாதி மனித புதைக்குழி அகழ்வாய்வில் இதுவரை 420 மனித எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக கைதானவரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட 136 வினாக்களில் 111 வினாக்கள் தேர்வில் வந்த வினாக்களோடு ஒத்துப்போவதாக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் சிபிஐ தகவல் அளித்திருக்கின்றது. கெனேடிய ஆயுதப்படைகளுக்கு 190 கவசப்போர் வாகனங்களை கொள்வனவு செய்வதற்கு கெனேடிய அரசாங்கம் 4 ஆண்டுகளில் $2 பில்லியன் செலவிடும் என்று பிரதமர் மாக்கானி தெரிவித்துள்ளார். யுக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அந்த நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் மைக்கேலே ஃபெடோரோவை திடீரென பதவியிலிருந்து நீக்கியிருக்கின்றார். இத்துடன் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மின் அதிகாலை செய்தியறிக்கை நிறைவு பெறுகின்றது.

0: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் ஆகஸ்ட் 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை, 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி, கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன்.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
0: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்றாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
0: 416-489-2000. GTA Credit. CMR தமிழ் FM 101.3 அதிகாலை ஒலிபரப்பினை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 5:15 நிமிடம்.

துல்லியம் FM 101.3 CMR தமிழ் FM. டொரண்டோவின் தற்போது வெப்பநிலை 19 பாகை செல்சியஸ், இன்று காலையில் வெப்பநிலை 26 பாகை செல்சியஸாகவும் மதியம் அளவில் வெப்பநிலை உயர்வடைந்து 30 பாகை செல்சியஸ் வரையிலும் செல்லும் என்று தெரிவிக்கப்படுகிறது. இந்த வார இறுதி நாட்களில் மழைக்கான வாய்ப்புகள் தென்படுவதாக வானிலை அவதான நிலையம் அறிவித்திருக்கின்றது. இன்று சராசரி வெப்பநிலை 28 பாகை செல்சியஸாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தொடர்ந்து நேர்கள் காற்றலையில் இறையோசை நிகழ்ச்சியினை கேட்கலாம். இன்றைய நிகழ்ச்சியினை ஆரம்பிக்க பிரசன்னா குழுவினர் பாடும் பக்திகானம் ஒலிபரப்பாகின்றது.

0: டொரண்டோ பெரும்பாகத்தில் வழி தரம் தொடர்பான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. செம்மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே சுவாசிப்பதில் பிரச்சனை உள்ளவர்கள், நோய்வாய்ப்பட்டிருப்பவர்கள் வெளியில் செல்வதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். அவ்வாறு சென்றாலும் நீங்கள் முகக்கவசங்களை அணிந்து செல்லுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 19°C. இன்று அதிகூடிய வெப்பநிலை 27°C இருக்கும். இரவு வேளையில் வெப்பநிலை குறைவடைந்து 21°C இருப்பதோடு இன்று இரவும் நாளையும் மழை தொடர்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக வானிலை அவதான நிலையம் அறிவித்திருக்கின்றது. தற்பொழுது காற்று வடமேற்கு திசை நோக்கி மணிக்கு 15 km வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கின்றது.
1: இன்றைக்கு உங்களால் நான் சாம்பலாகின்றேன், நாளைக்கு என்னால் அவன் சாம்பலாவான். புகைத்தல் பழக்கத்தால் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றே புகைத்தலை விட்டுவிடுங்கள். புகைத்தல் மூலம் புற்றுநோய் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படலாம். பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ்வசமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது டிவிஐ HD CMR FM 101.3. வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4661-416-475-4665-4661.
3: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கோஆபரேட்டிவ் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
1: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
3: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
1: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383.
3: சுகந்தன் 416-540-6269.
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
4: வணக்கம் நேர்களே, மீண்டும் மற்றொரு விடியல் நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் உங்களோடு கவிதா உதயன். சென்றதினை மீளாது மூடரே, நீர் எப்போதும் சென்றதையே சிந்தி செய்து கொன்றளிக்கும் கவலையினும் குழியில் வீழ்ந்து குமையாதீர். சென்றதனை குறித்தல் வேண்டாம், இன்று புதிதாய் பிறந்தோம் என்று எண்ணுமதை திண்ணுமுற செய்து தின்று விளையாடி இன்புற்றிருந்து வாழ்வீர். தீய விஷயங்கள் அழிந்தவை திரும்பி வாரா, அவற்றிற்கு நாம்

கோபப்படுவது என்றால் ஏழு வீடுகளுக்கும் கேட்கும்படி கத்துவது, நரம்புகள் புடைக்க அலறுவது, தரைக்கும் உத்திரத்திற்கும் தாவுவது, கையையும் ஆயுதங்களையும் பயன்படுத்துவது, காதுகளால் சகித்துக் கொள்ள முடியாத வார்த்தைகளை உதிர்ப்பது என்பதாக பலர் எண்ணுகின்றார்கள். இது முற்றிலும் தவறு. பேசா மௌனியாக இருப்பது கூட கோபப்படும் ரகத்தைச் சேர்ந்ததுதான். கோபப்படும் முறையிலேயே மிகச்சிறந்த முறை இதுதான். அதற்காக இறுதி வரை மௌனியாகவே இருக்க வேண்டும் என்பதில்லை. உணர்ச்சிகளின் வேகம் அடங்கிய பின் ஏன் என்ன என்பதை எடுத்துச் சொல்லலாம். முன்பின் தெரியாத ஒருவர் ஒரு பொது இடத்திலே நாம் விரும்பத்தகாத வகையில் நடந்து கொள்கின்றார் என்று வைத்துக் கொள்வோம். அதை ஆட்சேபிக்க நமக்கு உரிமை இருக்க வேண்டும். அதற்கான சூழ்நிலை அங்கு நிலவ வேண்டும். இல்லாவிட்டால் அவர்கள் மீது கோபப்படுவது வீண். முன்பின் தெரியாதவர்கள் நம் கோபத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் என்று நாம் எதிர்பார்ப்பது தவறு. நம் ஆட்சேபத்தை அவர்கள் முறையாக புரிந்து கொண்டால்தான் நாம் விரும்பாத அந்த செயலை நிறுத்துவார்கள். இல்லாவிட்டால் வீம்புக்கேனும் நம் கோபத்தை மேலும் கிளறும் வகையில் தொடர்ந்தும் அதிகப்படியாகவும் நடந்து கொள்வார்கள். ஆக காட்டு கத்தல்கள் உதவாது. தன்மையான ஆட்சேபனையும் முறையான முறையீடும் தான் இங்கே உதவும். நம்மை சுற்றியவர்களை நாம் கோபித்துக் கொள்ளும் போது இன்னும் கூட விழிப்பாக இருக்க வேண்டும். சின்ன தவற்றுக்கு இப்படி கத்துகின்றாரே என்ற பாணியில் நம் கோபத்தை அவர்கள் புரிந்து கொள்வதை விட, நாம் செய்த எவ்வளவு பெரிய தவற்றை அவர் எவ்வளவு முறையாக கோபத்தை அடக்கிக் கொண்டு எடுத்துச் சொன்னார் என்பதாக அவர்கள் எண்ண வேண்டும். ஆக நம் கோபத்தை மற்றவர்கள் சரியாக புரிந்து கொண்டு தங்கள் தவறுகளை எண்ணி பார்க்க சந்தர்ப்பம் பெற வேண்டுமே தவிர, இப்படி கோபித்துக் கொண்டு விட்டாரே என்பதாக எண்ணி நம் மீது கோபம் அடையும் சூழ்நிலையை உருவாக்கிவிடக்கூடாது. வேறு வகையில் சொல்ல வேண்டுமானால் அவர்கள் தங்கள் தவறை எண்ணி வருந்த வேண்டுமே தவிர நம் மீது குற்றம் சொல்லி வருத்தம் கொள்ளும்படி ஆகிவிடக்கூடாது. அப்படி மற்றவர்கள் எடுத்துக்கொள்ளும்படி எப்படி கோபப்பட முடியுமோ அப்படி கோபப்படுங்கள். எல்லாவற்றிற்கு மேலாக நம் கோபத்தின் நோக்கம் மற்றவர்களை புண்படுத்துவதாக இருக்கக்கூடாது. வார்த்தைகளை கொட்டிவிட்டு வருந்தபடி இருக்கக்கூடாது. நான் கோபப்பட்டது தவறுதான் என்று பின்னர் மன்னிப்பு கேட்பதாக நம் கோபம் அமையக்கூடாது. நம் கோபத்திற்கு ஆளானவர்களும் அல்லது நம் கோபத்தை பற்றி கேள்விப்படுபவர்களும் நம் கோபத்திலும் அதை வெளிப்படுத்திய முறையிலும் ஏதோ ஒருவித நியாயம் இருப்பதாக உணர வேண்டும். இல்லாவிட்டால் நம் கோபத்திற்கு மதிப்பே இருக்காது. நல்லது நீர்களே, நான் வாசித்ததில் இருந்து மலர்ந்தது இன்றைய விடியல் நிகழ்ச்சி. மீண்டும் மற்றொரு விடியல் நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் கவிதா.

0: நேரம் அதிகாலை 5:40 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் அலைகளில் அதிகாலை ஒலிபரப்பில் வைகரை வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்று July 17, 2026 டொரண்டோ பெரும்பாகத்தில் எரிபொருள் விலையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. எரிபொருள் விலை நள்ளிரவுக்கு பின்னர் 1% அதிகரித்து தற்பொழுது பெரும்பாலான எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் எரிபொருள் விலை 173.9% விற்பனையாகின்றது. லிட்டர் 173.9% விற்பனையாகும்.
1: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
2: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 19, புறங்கூறாமை. ஏதிலார் குற்றம் போல் தங் குற்றம் காண்கேட், பின் தீதுண்டோ மன்னுமுயிர்க்கு. ஏதிலார் குற்றம் போல் தங் குற்றம் காண்கேட், பின் தீதுண்டோ மன்னுமுயிர்க்கு. பிறருடைய குற்றங்களை கண்டு கூறுவது போல புறங்கூறும் தன்னுடைய குற்றங்களை கண்டால் அவர் உயிர்க்கு எத்தீங்கும் நேராது.

0: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
4: 5:47 இன்று பிறந்தநாள் திருமணநாளை கொண்டாடுகின்ற சிஎம்ஆர் டிவிஐ நேயர்கள் அனைவருக்கும் எமது பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்வடைகின்றோம். இன்று ஜூலை மாதம் 17 தேதி 2026 ஆண்டு

0: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
0: 9054176069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 9054176069. வாரா வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 21ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சிப்பி கிருஷ்ணன் மற்றும் ஜசந்தினி பிரபாகர். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: அப்படின்ற

0: சிஎம்ஆர் தமிழக மேலைகளில் உங்கள் அனைவரையும் புத்தம்புது காலை நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று ஜூலை மாதம் 17ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை காலை ஒலிபரப்பில் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தூத்து வழங்க கலையகத்தில் உங்கள் அன்பின் எஸ் ஜே ராம்பிரசன். மலர்ந்திருக்கும் இந்த பொழுது அனைவரது வாழ்விலும் இனிய பொழுதாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்திக்கின்றோம். டொரண்டோ பெரும்பாகத்தில் எரிபொருள் விலை நள்ளிரவுக்கு பின்னர் 1% அதிகரித்திருக்கின்றது. அத்தோடு டொரண்டோ பெரும்பாகத்தில் காற்று மாசுக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. செம்மஞ்சள் எச்சரிக்கை நீடிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. வளியினுடைய தரம் மிக குறைவான நிலையில் இருப்பதன் காரணமாக சுவாசிப்பதில் பிரச்சினை உள்ளவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள் வெளியில் செல்வதை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள். இன்று அதிகூடிய வெப்பநிலை 27 பாகை செல்சியஸாக இருக்கும். குறைந்த வெப்பநிலை 21 பாகை செல்சியஸாக இருக்கும். மாலை வேளையிலிருந்து தொடர்ந்து மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. நாளைய நாள் முழுக்க மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் 60% தென்படுகின்றது. டொரண்டோவின் தற்போது வெப்பநிலை 19 பாகை செல்சியஸ். காற்று வடமேற்கு திசை நோக்கி மணிக்கு 15 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கின்றது.
1: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.
0: இலங்கையில் இதுவரை டெங்கு நோயினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 50% அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதலில் காயமடைந்து அண்மையில் உயிரிழந்த 2 சிறைச்சாலை அதிகாரிகளுக்கான இறுதிச் சடங்குகள் இன்று நடைபெற்றன. கிளிநொச்சி மாவட்ட மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணவும் எதிர்கால அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்கவும் நடைபெற்ற மாவட்ட அபிவிருத்திக் குழு கூட்டம் சிலரின் பொறுப்பற்ற மற்றும் நாகரிகமற்ற நடத்தை காரணமாக இடைநிறுத்தப்பட வேண்டிய நிலை ஏற்பட்டதாக கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார். முன்னாள் காவல்துறை அதிபர் சி டி விக்ரமரட்ன துப்பாக்கியினால் தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. கிழக்கு மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி காவல்துறை அதிபர் வருண ஜெயசுந்தர உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பு தெரிவித்துள்ளது. தேசிய தேர்வு முகமை நீட் யுஜி 2026 மறுதேர்வு முடிவுகளை வெளியிட்டிருக்கின்றது. இந்த தேர்வில் மொத்தம் 11,21,000 மாணவர்கள் தகுதி பெற்றிருப்பதாகவும் இதில் 58% அதிகமான மாணவிகள் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹரியானா மாநிலம் குருகிராமில் சட்டவிரோதமாக வசித்து வந்த வங்கதேசத்தினர் 13 பேரை கைது செய்த காவல்துறையினர் அவர்களை நாடுகடத்தும் நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளனர். முதுமை அடைந்த அல்லது குணப்படுத்த முடியாத நோயினால் பாதிக்கப்பட்ட கைதிகளை முன்கூட்டியே விடுவிப்பதற்கான கொள்கையை 3 மாதங்களுக்குள் வகுத்து அறிவிக்குமாறு அனைத்து மாநிலங்களுக்கும் யூனியன் பிரதேசங்களுக்கும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது. ஹைதராபாத்தைச் சேர்ந்த ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் தயாரித்த விக்ரம் 1 என்ற விண்கலம் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து நாளைய தினம் விண்ணுக்கு ஏவப்படவிருக்கின்றது. வான்குவர் துறைமுகத்திற்கான பெரிய விரிவாக்க திட்டத்தை ஒட்டோவா பரிந்துரைத்திருப்பதாக போக்குவரத்து அமைச்சர் ஸ்டீபன் மேக்கினன் தெரிவித்திருக்கின்றார். ரயில் தீப்பிடித்து எரிந்ததைத் தொடர்ந்து ரயில்வே தொழிலாளர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் தொழிற்சங்கம் தீவிர காட்டுத்தீ மண்டலங்கள் வழியாக ரயில்களை இயக்குவதை நிறுத்துமாறு கனேடியன் நேஷனல் ரயில்வேயை கேட்டிருக்கின்றது. கியூபெக் மாகாணத்தின் லாக் மெகாண்டிக் நகரின் மையப்பகுதியை தவிர்த்துச் செல்லும் வகையில் ரயில்களை மாற்றுப்பாதையில் இயக்க மாற்றுப்பாதையை அமைப்பதற்கு கனேடிய போக்குவரத்து முகமை ஒப்புதல் வழங்கியிருக்கின்றது. சைக்ளோஸ்போரியஸ் எனும் ஒட்டுண்ணி நோயின் பரவலான பாதிப்பு குறித்து விசாரித்து வரும் அமெரிக்க சுகாதார அதிகாரிகள் டெய்லர் ஃபார்ம்ஸ் என்ற விவசாய நிறுவனத்தினால் டாகோ பெல் உணவகங்களுக்கு வழங்கப்பட்ட ஐஸ்பர்க் லெட்டஸை இந்த நோய் தொற்றின் சாத்தியமான மூலமாக அடையாளம் கண்டிருக்கின்றனர். குவைத்தில் உள்ள அமெரிக்க ராணுவத்தின் இடங்கள் மற்றும் தளபாட ஆதரவு மையங்களை குறிவைத்து ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியதாக ஈரானிய ராணுவம் தெரிவித்துள்ளது. 2027ஆம் ஆண்டு முதல் திருத்தப்பட்ட GSP பிளஸ் ஐரோப்பிய சந்தையில் முன்னுரிமை அடிப்படையில் வர்த்தக அணுகலை பாகிஸ்தான் தொடர்ந்து பெற விரும்பினால் அந்த நாடு தனது செயல்பாட்டில் உள்ள தொடர்ச்சியான குறைபாடுகளை சீர் செய்ய வேண்டும் என்று ஐரோப்பிய ஒன்றியம் எச்சரிக்கை விடுத்துள்ளது.
1: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.

சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 காலை நேர உற்சாகம் புத்தம் புது காலை கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். மூன்றாவது நாளாகவும் காட்டுத்தீயினால் ஏற்பட்டிருக்கின்ற புகை மூட்டம் குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக கனடாவின் பல இடங்களிலும் வழியினுடைய தரம் மாசுற்று காணப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. கனடாவில் தொடர்ந்து பரவக்கூடிய காட்டுத்தீயினுடைய புகை நாட்டினுடைய பல பகுதிகளை மட்டுமல்லாமல் அமெரிக்காவின் வடக்கு மாநிலங்களையும் பாதித்து வருகின்ற நிலையில் கனேடிய அரசு தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமெரிக்காவினுடைய 4 குடியரசு கட்சி உறுப்பினர்கள் வலியுறுத்தியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. பிரதமர் மாக்கானிக்கு அனுப்பியிருக்கின்ற கடிதத்தில் இந்த 4 காங்கிரஸ் உறுப்பினர்களும் ஆண்டுதோறும் கனடாவில் ஏற்படக்கூடிய காட்டுத்தீ காரணமாக அமெரிக்க மக்கள் சுவாசிக்கும் காற்றினுடைய தரம் கடுமையாக பாதிக்கப்படுவதாக தெரிவித்திருக்கின்றார்கள். ஒரு நாட்டினுடைய எல்லைக்குள் உருவாகின்ற பிரச்சினைகள் அண்டைய நாடுகளையும் பாதிக்காத வகையில் நடவடிக்கை எடுப்பது அந்த அரசினுடைய பொறுப்பு என்றும் இந்த விவகாரத்தில் கனடா போதுமான முயற்சிகளை மேற்கொள்ளவில்லை என்ற கவலை இருப்பதாகவும் அவர்கள் அந்த கடிதத்தில் வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். கடந்த ஆண்டும் இதே பிரச்சினையை சுட்டிக்காட்டி கனடா அரசுக்கு கடிதம் அனுப்பியதாகவும் ஒருவரிடம் கடந்த

CanSmile Dental, Orthodontics, Implants, Oral Surgeries, Emergency Dental Care, Dr. Bobby Chandy, 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம், ஏஷியா, யூரோப், மிடில் ஈஸ்டில் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி, டிக்சியன் டண்டாஸ், இலக்கு 3033 பல்ஸ்டான் ரோடு, யூனிட் 206, 905-949-5656, 905-949-5656. CanSmile Dental. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23, மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23, குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078, tamilfest.ca. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா. கால் 647-849-4444, 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.

0: Good morning. We're starting off the drive with a problem on the go. If you're east on the 401, the express approaching Kiel, we have a collision affecting two center lanes. Keep that in mind as you're making your way out. If you are making your way elsewhere along the 401, it's currently collision free. However, it is filling in westbound near the DVP. The Don Valley Parkway, so far so good from top to bottom. Same with the Gardner and either direction through downtown. And the 410 into and out of Brampton also moving at the limit this morning. Any updates to the course of your drive, you can call us toll free at 1-833-NOW-SLOW. The Ontario Honda Dealers Indy at Markham holds its inaugural event August 14th to the 16th. NTT IndyCar Series NASCAR Racing Food and Fun. Tickets at HondaIndy.com. With the latest traffic, I'm Samantha Diaz.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை. மிக குறைந்த வட்டி வீதம். நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000 416-284-7000.
4: Everything okay, no problem, Dijinam.
5: Bar Klamu closing that, Adikra Nadi.
6: The customer you're trying to reach is not available.
7: Pradhi Silvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adikavati Selati Kundarakandirkala, Ungal Mortgage Gale, Wangi Kumatavum. Call Pradhi Silvam, 416-268-0155. 416-268-0155.
4: Last minute left. Closing day, the British Chilladuk, thanks.
5: Chillamilad, Silvam.
4: Cherry, cherry.
8: Mississauga, Brampton, Yerpurgil, Ungal, Gurubakalin, Irti Kiri, Takina Kirim, Adigatil, Seya, that for the Brampton, Brampton Crematorium and Visitation Centre, HX Crematorium, Petta, Adi Nadpana Sebagi, Brampton Crematorium, Petta Kondapodigam, HX Silum, Brampton, Ungal, Gurubakalin, Irti Kiri, Takina Kirim, Adigatil, Seya, Alekinkal, Dharma, 647-713-6049.
9: இது வசந்த காலம் மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர். ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ். மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. Scarborough, Midland and Ellesmere, 416-757-1000. MyMechanicAuto.ca.

காலை நேர உற்சாகம் புத்தம்புது காலை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 6:21. அமெரிக்க தேர்தல் முறையில் மீண்டும் சந்தேகம் எழுப்பியிருக்கின்றார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப். கடுமையான வாக்காளர் அடையாள சட்டத்திற்கு தான் வலியுறுத்துவதாக நேற்று இரவு இடம்பெற்ற உரையின் போது அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். நாடு முழுவதிலும் ஒளிபரப்பப்பட்ட பிரத்யேக உரையில் 2020 நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல் குறித்து மீண்டும் அவர் கேள்விகளை எழுப்பியிருப்பதோடு கடுமையான வாக்காளர் அட்டை ஓட்டர் ஐடி சட்டங்களை அமுல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையையும் முன்வைத்திருக்கின்றார். அமெரிக்காவில் நேர்மையான மற்றும் நம்பகரமான தேர்தல் முறை அவசியம் என்றும் தேர்தல் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கு புதிய சட்டங்கள் கொண்டுவரப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கின்றார். இதற்காக காங்கிரஸில் நிலுவையில் இருக்கின்ற வாக்காளர் அடையாள மசோதாவுக்கு ஆதரவு வழங்குமாறு அவர் கேட்டுக் கொண்டிருக்கின்றார். தனது உரையின் போது 2020 மற்றும் 2018 தேர்தல்களோடு தொடர்புடையதாக கூறப்படுகின்ற சில ரகசிய ஆவணங்களை பொதுமக்கள் பார்வைக்கு வெளியிடுவதாக ட்ரம்ப் அறிவித்திருந்தார். சீனா உட்பட்ட வெளிநாடுகள் அமெரிக்க தேர்தலில் தலையிட முயன்றிருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கின்றார். ஆனால் 2020 தேர்தலில் வெளிநாட்டு தலையீடு வாக்கு எண்ணிக்கையை மாற்றியதற்கான நம்பகரமான ஆதாரங்கள் இதுவரை வெளியாகவில்லை என்று அமெரிக்க புலனாய்வு அமைப்புகளும் பல சுயாதீன விசாரணையாளர்களும் ஏற்கனவே தெரிவித்திருக்கின்ற நிலையில் அவர் மீண்டும் இந்த விடயத்தை முன்வைத்திருப்பது என்பது குறித்து பலரும் கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள். குடியரசுக் கட்சியினரின் மேற்பார்வையில் இடம்பெற்ற ஆய்வுகளிலும் குறிப்பிடத்தக்க தேர்தல் மோசடி எதுவும் இடம்பெறவில்லை என்று கண்டறியப்பட்ட நிலையில் ட்ரம்ப் மீண்டும் இந்த விடயத்தை எதற்காக கூறியிருக்கின்றார் என்ற கேள்வி எழுப்பப்படுகின்றது. ட்ரம்ப்பின் முதல் ஆட்சிக் காலத்தில் தேசிய புலனாய்வுத்துறையினுடைய துணை இயக்குநராக இருந்த சு காட்டன் அவர்கள் இந்த உரையை மிகவும் ஆபத்தானது என்று விமர்சித்திருக்கின்றார். தேர்தல் பாதுகாப்பு தொடர்பாக புலனாய்வு அமைப்புகள் முன்வைத்த எச்சரிக்கைகளை ட்ரம்ப் தனது முதல் ஆட்சிக் காலத்தில் போதிய முக்கியத்துவத்தோடு அணுகவில்லை என்ற ஒரு விடயத்தையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இதற்கிடையில் தேர்தல் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் அமெரிக்க சைபர் பாதுகாப்பு அமைப்பினுடைய நிதியை குறைக்கும் திட்டத்தையும் ட்ரம்ப் அரசு முன்வைத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இது அரசியல் வட்டாரங்களில் மேலும் விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கின்ற ஒரு விடயமாக மாறியிருப்பதாகவும் தகவல் வெளிவந்திருக்கின்றது.

இன்று ஜூலை மாதம் 17 2026 வெள்ளிக்கிழமை டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 19 பாகை செல்சியஸ். செம்மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. வழியினுடைய தரம் குறித்த கவலை நீடிப்பதையாக பார்க்கலாம். இன்று 3வது நாளாகவும் டொரண்டோ பெரும்பாகத்தின் பல பகுதிகளிலும் வழியினுடைய தரம் குறைந்து காணப்படுகிறது. காட்டுத்தீ ஏற்பட்டிருப்பதன் காரணமாக அதனை அணைப்பதற்கு தீயணைப்பு படை வீரர்கள் போராடிக் கொண்டிருக்கின்ற தருணத்தில் இவ்வாறான காற்று மாசுபாடு குறித்த தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இன்று அதிகூடிய ஒப்பநிலையாக 27 பாகை செல்சியஸ் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மாலை வேளையில் லேசான மழை பெய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. நாளைய தினம் மழைக்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை அவதான நிலையம் அறிவித்திருக்கின்றது.

0: CMR தமிழ் FM 101.3 செய்திகள். அனுசரணை பிராங்க்லின் லோ ஃபர்ம் ரவி நடராஜா. விபத்துகள் தொடர்பான சட்ட தேவைகளுக்கு 416-245-6555. இலங்கையில் இதுவரை டெங்கு நோயினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 50 அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதலில் காயமடைந்து அண்மையில் உயிரிழந்த 2 சிறைச்சாலை அதிகாரிகளுக்கான இறுதிச் சடங்குகள் இன்று நடைபெற்றன. கிளிநொச்சி மாவட்ட மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணவும் எதிர்கால அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்கவும் நடைபெற்ற மாவட்ட அபிவிருத்திக் குழு கூட்டம் சிலரின் பொறுப்பற்ற மற்றும் நாகரிகமற்ற நடத்தை காரணமாக இடைநிறுத்தப்பட வேண்டிய நிலை ஏற்பட்டதாக கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார். முன்னாள் காவல்துறை அதிபர் சி டி விக்ரமரட்ன துப்பாக்கியினால் தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. கிழக்கு மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி காவல்துறை அதிபர் வருண ஜெயசுந்தர உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பு தெரிவித்துள்ளது. தேசிய தேர்வு முகமை நீட் யுஜி 2026 மறுதேர்வு முடிவுகளை வெளியிட்டிருக்கின்றது. இந்த தேர்வில் மொத்தம் 11,21,000 மாணவர்கள் தகுதி பெற்றிருப்பதாகவும் இதில் 58% அதிகமான மாணவிகள் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹரியானா மாநிலம் குருகிராமில் சட்டவிரோதமாக வசித்து வந்த வங்கதேசத்தினர் 13 பேரை கைது செய்த காவல்துறையினர் அவர்களை நாடுகடத்தும் நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளனர். முதுமை அடைந்த அல்லது குணப்படுத்த முடியாத நோயினால் பாதிக்கப்பட்ட கைதிகளை முன்கூட்டியே விடுவிப்பதற்கான கொள்கையை 3 வகுத்து அறிவிக்குமாறு அனைத்து மாநிலங்களுக்கும் யூனியன் பிரதேசங்களுக்கும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது. ஹைதராபாத்தைச் சேர்ந்த ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் தயாரித்த விக்ரம் 1 என்ற விண்கலம் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து நாளைய தினம் விண்ணுக்கு ஏவப்படவிருக்கின்றது. வான்குவர் துறைமுகத்திற்கான பெரிய விரிவாக்க திட்டத்தை ஒட்டோவா பரிந்துரைத்திருப்பதாக போக்குவரத்து அமைச்சர் ஸ்டீபன் மேக்கினன் தெரிவித்திருக்கின்றார். ரயில் தீப்பிடித்து எரிந்ததைத் தொடர்ந்து ரயில்வே தொழிலாளர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் தொழிற்சங்கம் தீவிர காட்டுத்தீ மண்டலங்கள் வழியாக ரயில்களை இயக்குவதை நிறுத்துமாறு கனேடியன் நேஷனல் ரயில்வேயை கேட்டிருக்கின்றது. கியூபெக் மாகாணத்தின் லாக் மெகாண்டிக் நகரின் மையப்பகுதியை தவிர்த்துச் செல்லும் வகையில் ரயில்களை மாற்றுப்பாதையில் இயக்க மாற்றுப்பாதையை அமைப்பதற்கு கனேடிய போக்குவரத்து முகமை ஒப்புதல் வழங்கியிருக்கின்றது. சைக்ளோஸ்போரியஸ் எனும் ஒட்டுண்ணி நோயின் பரவலான பாதிப்பு குறித்து விசாரித்து வரும் அமெரிக்க சுகாதார அதிகாரிகள் டெய்லர் ஃபார்ம்ஸ் என்ற விவசாய நிறுவனத்தினால் டாகோ பெல் உணவகங்களுக்கு வழங்கப்பட்ட ஐஸ்பர்க் லெட்டஸை இந்த நோய் தொற்றின் சாத்தியமான மூலமாக அடையாளம் கண்டிருக்கின்றனர். குவைத்தில் உள்ள அமெரிக்க ராணுவத்தின் இடங்கள் மற்றும் தளபாட ஆதரவு மையங்களை குறிவைத்து ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியதாக ஈரானிய ராணுவம் தெரிவித்துள்ளது. 2027 ஆண்டு முதல் திருத்தப்பட்ட GSP பிளஸ் ஐரோப்பிய சந்தையில் முன்னுரிமை அடிப்படையில் வர்த்தக அணுகலை பாகிஸ்தான் தொடர்ந்து பெற விரும்பினால் அந்த நாடு தனது செயல்பாட்டில் உள்ள தொடர்ச்சியான குறைபாடுகளை சீர் செய்ய வேண்டும் என்று ஐரோப்பிய ஒன்றியம் எச்சரிக்கை விடுத்துள்ளது.
1: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.
0: அனுசரணை பிராங்க்லின் லோ ஃபர்ம் ரவி நடராஜா. விபத்துகள் தொடர்பான சட்ட தேவைகளுக்கு 416-245-6555.
2: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்லின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
3: வொர்க்கிங் ஃபார் யூ.
2: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
3: Working for you.

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 காலை நேர உற்சாகம் புத்தம்புது காலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஈரான் மீது அமெரிக்கா புதிய தாக்குதல்களை நடத்தியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. மத்திய கிழக்கில் பதட்டம் மேலும் நீடிக்கின்ற தன்மையை காணப்படுகின்றது. ஈரானினுடைய ராணுவ திறன்களை மேலும் பலவீனப்படுத்தும் நோக்கில் இந்த புதிய தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருப்பதாக சென்ட்கோம் தெரிவித்திருக்கின்றது. ஈரானிய துறைமுகங்களுக்கு விதிக்கப்பட்ட கடற்படை தடையின் ஒரு பகுதியாக சந்தேகத்திடமான ஒரு கப்பலையும் அமெரிக்க படையினர் சோதனை செய்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்க தாக்குதல்களில் பாலங்கள், ரயில் நிலையம் மற்றும் விமான நிலையம் உட்பட பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய கட்டமைப்புகளும் சேதமடைந்திருப்பதாக ஈரானிய அரசு ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. ஹோமோஸ் கான் மாகாணத்தில் இருக்கின்ற பந்தர் அபாஸ் நகருக்கு அருகே இருக்கின்ற பாலம் ஒன்று தாக்கப்பட்டதை சர்வதேச ஊடகங்கள் உறுதிப்படுத்தியிருக்கின்றன. இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக ஒமானில் இருக்கின்ற அமெரிக்க கடல் கண்காணிப்பு ரேடார் மையங்கள் மற்றும் குவைத், பாரேனில் இருக்கின்ற அமெரிக்க இலக்குகள் மற்றும் சிரியாவின் அல் தஃபான் பகுதியில் இருக்கின்ற அமெரிக்க சிறப்பு நடவடிக்கை தளங்கள் மீது ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருப்பதாக ஈரானின் புரட்சிகர காவல்படை அறிவித்திருக்கின்றது. அதே நேரத்தில் குவைத் அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களின் அடிப்படையில் ஈரான் நடத்திய தாக்குதல் காரணமாக மின்சார உற்பத்தி நிலையங்கள் மற்றும் கடல் நீரை குடிநீராக்கும் நிலையங்கள் சேதமடைந்திருப்பதோடு தீ விபத்தும் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனால் பல மின் உற்பத்தி பிரிவுகள் செயலிழந்து காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. ஜோர்தான் ராணுவம் தனது வான்வழிக்குள் நுழைந்த 3 ஈரானிய ஏவுகணைகளை இடைமறித்து அழித்திருப்பதாக தெரிவித்திருக்கின்றது. உயிரிழப்புகள் அல்லது சேத விபரங்கள் இன்னும் வெளியாகவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஈராக் கேடிஸ்தானின் சுலைமானியா நகரில் இடம்பெற்ற தாக்குதலில் 8 பேர் உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கு ஈரானே காரணம் என்று கேடிஷ் பாதுகாப்பு படைகள் குற்றம் சாட்டியிருக்கின்றன. அதே நேரத்தில் எர்பில் நகரை நோக்கி சென்ற 8 ட்ரோன்களும் சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. உலகின் முக்கிய எண்ணெய் போக்குவரத்து வழித்தடமான ஹோமோஸ் நீரிணை தொடர்ந்து மூடப்பட்டிருப்பதன் காரணமாக சர்வதேச வர்த்தகம் மற்றும் எண்ணெய் விநியோகத்தில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக விலைகள் தளம்பல் நிலையில் காணப்படுவதையும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். நேரம் காலை 6:46.
1: நமது சமூகத்தில் நம் மத்தியில் நடைபெறுகின்ற சமூக நிகழ்வுகளின் தொகுப்பினை இப்பொழுது கேட்கலாம். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
2: கனடா ஏழாலை நலன் விரும்பிகள் சங்கத்தின் கோடைகால ஒன்று கூடல் ஜூலை மாதம் 18 சனிக்கிழமை காலை 10 முதல் மெக்னிக்கல் அண்ட் கெனடி சந்திப்பில், இலக்கம் 1785 மெக்னிக்கல் அவென்யூவில் அமைந்திருக்கின்ற லெமரோ ஹைட்ரோ ஃபீல்டில் நடைபெறும். 6475057406. கனடாவால் வளலாய் மக்கள் ஒன்றியத்தின் கோடைகால ஒன்று கூடல் ஜூலை மாதம் 18 சனிக்கிழமை காலை 10 முதல் மெக்னிக்கல் அண்ட் ஹைவே 7 சந்திப்பில் உள்ள மில்ன் பார்க்கில் நடைபெறும். 416-269-5807. டொரண்டோ தமிழ் கத்தோலிக்க சமூகம் நடாத்தும் 39th வருடாந்த மிட்லண்ட் மறைசாட்சிகளின் திருத்தல பயணம் ஜூலை மாதம் 18 சனிக்கிழமை காலை 11 நடைபெறும். 6473884038. கிறிஸ்தவ குடும்ப வழிபாட்டு மையம் நடாத்தும் பல்கலாச்சார கோடைகால குதூகலம் ஜூலை மாதம் 18 சனிக்கிழமை காலை 11 முதல் இலக்கம் 83 சன்ரைஸ் அவென்யூவில் அமைந்திருக்கின்ற கிறிஸ்டியன் ஃபேமிலி வர்ஷிப் சென்டரில் நடைபெறும். அச்சுவேலி மத்திய கல்லூரி பழைய மாணவர் சங்க கனடா கிளையின் ஒன்று கூடலும் விளையாட்டுப் போட்டியும் ஜூலை மாதம் 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 முதல் ஸ்காப்ரோவில் உள்ள நீல்சன் பார்க்கில் நடைபெறும். 6479915150.
1: நமது சமூகத்தில் கேட்டீர்கள். எமது சமூகத்தில் இடம்பெறுகின்ற சமூக கலாச்சார நிகழ்வுகள் பற்றிய விவரங்களை நிகழ்வு இடம்பெறுவதற்கு 7 தினங்களுக்கு முன்னர் அனுப்பி வையுங்கள்.
0: நேரம் காலை 6:48. இது புத்தம் புது காலை.

0: கனடா முழுவதிலும் தற்பொழுது 800க்கும் அதிகமான காட்டுத்தீ எரிந்து வருகின்ற நிலையில் அதன் புகை அமெரிக்காவின் பல மாநிலங்களுக்கும் பரவி அங்கும் காற்றின் தரம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஒன்டாரியோவில் ஏற்பட்டிருக்கின்ற பெரிய காட்டுத்தீக்களில் இருந்து எழுகின்ற அடர்த்தியான புகை டொரண்டோ, டெட்ராய்ட், நியூயார்க் மற்றும் நியூ இங்கிலாந்து பகுதிகளை மூடியிருப்பதன் காரணமாக பல இடங்களில் ஆபத்தான காற்றுத்தர எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கின்றன. டொரண்டோவை பொறுத்தவரையில் செம்மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மோசமான காற்றின் காரணமாக குழந்தைகளுக்கான கூடை முகாம்கள், விளையாட்டு நிகழ்ச்சிகள் மற்றும் பல வரிபுற நிகழ்வுகள் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்படுகிறது. சிகாகோவில் நடைபெறவிருந்த பிரபல ரோக் இசை குழுவான த பிளாக் கீஸினுடைய திறந்தவெளி இசை நிகழ்ச்சியும் ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்படுகிறது. சில கடற்கரைகளும் பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக தற்காலிகமாக மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. கனேடிய காட்டுத்தீயினுடைய தகவல் அமைப்பின் செய்தி தொடர்பாளர் தற்பொழுது கனடா முழுவதிலும் 858 காட்டுத்தீ எரிந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. நேற்றைய தினம் மட்டும் 30 புதிய தீப்பரவல்கள் பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இவற்றில் பெரும்பாலானவை இன்னமும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்க அம்சமாக இருக்கின்றது. வடக்கு ஒன்டாரியோவை எடுத்துக்கொண்டால் இந்த தீ விபத்தின் காரணமாக அந்த பகுதியில் வாழுகின்ற பல பூர்வீக சமூக மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. தங்களுடைய சமூகமே சாம்பலாகிவிட்டது என்று பூர்வக்குடியினர் தன் வேதனையோடு தெரிவிக்கின்ற காட்சிகள் கூட பதிவாகியிருக்கின்றன. நியூயார்க் மாநில ஆளுநர் இப்பொழுது நிலைமை மிகவும் கவலைக்கிடமான ஒரு பொது சுகாதார பிரச்சினையாக மாறியிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். வெளியில் நீண்ட நேரம் இருப்பதை தவிர்க்கவும், குறிப்பாக முதியவர்கள், குழந்தைகள் மற்றும் சுவாச நோயாளிகள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கவும் அதிகாரிகள் அறிவுறுத்தியிருக்கின்றனர். குறிப்பாக நியூயார்க் நகரில் புகைமூட்டம் அதிகமாக காணப்படுவதன் காரணமாக எம்பயர் ஸ்டேட் கட்டிடம் மற்றும் சுதந்திரதேவி சிலை போன்ற முக்கிய அடையாளங்களை கூட தெளிவாக பார்க்க முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. பலர் முகக்கவசம் அணிந்து வெளியே செல்வதை காணக்கூடியதாக இருப்பதாக நியூயார்க் தகவல்கள் தெரிவிக்கின்றன.
1: Head to head event. இப்பொழுது Morningside Nissanல் approval creditக்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 financeல் demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentraவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change. கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: கனடாவில் நாடு கடந்த தமிழில் அரசாங்கத்தால் நடத்தப்படும் 4 வயது முதல் 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான தடகள விளையாட்டுப் போட்டிகள், மேலும் சங்கீத கதரை, கிளித்தட்டு, கயிறுத்தல் போட்டிகளும் நடைபெறும். ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி காலை 9 மணி முதல் இலக்கம் 85 பர்ச் மவுண்ட் ரோடில் அமைந்திருக்கும் பர்ச் மவுண்ட் ஸ்டேடியத்தில். விண்ணப்ப முடிவு தேதி July 26. தொடர்புகளுக்கு 416-524-4007 416-524-4007.
3: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462
4: Veggies fresha, price besta, delivery fasta. Answer என்ன தெரியுமா? மேப்பிள் grocery தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் grocery
3: 9699 James Street, மேப்பிள்
4: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. maplegroceries.ca 905-417-6069.

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இந்து மணித்தியாலத்தின் இலங்கை இந்திய செய்திகள்.
1: இலங்கையில் நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்காக பாட ரீதியிலான ஆசிரியர் ஆட்சேர்ப்பு முறையை அறிமுகப்படுத்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தன அபேரத்ன தெரிவித்தார். கணிதம் போன்ற பாடங்களுக்கு நிலவும் கடுமையான ஆசிரியர் பற்றாக்குறையை போக்கும் வகையில் புதிய ஆட்சேர்ப்பு முறை மூலம் அந்தந்த பாடங்களுக்கு தேவையான தகுதியான ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள். 2021 ஆண்டுக்கு பின்னர் முறையான ஆசிரியர் ஆட்சேர்ப்பு இடம்பெறவில்லை என்பதனை சுட்டிக்காட்டிய அமைச்சர், இந்த ஆண்டுக்குள் 30,000 புதிய ஆசிரியர்கள் ஆட்சேர்ப்பு செய்யப்படுவார்கள் என்று உறுதி வழங்கியிருக்கின்றார். மே மாதம் நடைபெற்ற போட்டி பரீட்சையில் பட்டதாரிகள் உட்பட சுமார் 180,000 பேர் தோற்றியிருந்தனர். தற்பொழுது கிடைத்துள்ள வினாத்தாள்களின் மதிப்பீடு செய்யும் பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கின்றன. இதேவேளை அதிபர் சேவை சார்ந்த சிக்கல்களுக்கு தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். முத்துராஜவல பகுதியில் மேலதிகமாக 7 எரிபொருள் நிரப்பு தொட்டிகள் நிர்மாணிப்பதற்கு இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் நடவடிக்கை எடுத்திருப்பதாக அதன் தலைவர் ஜனக ராஜகர்ண தெரிவித்திருக்கின்றார். எரிபொருள் விநியோகம் மற்றும் களஞ்சியப்படுத்தல் உட்கட்டமைப்பு வசதிகளை விரிவாக்கம் செய்யும் திட்டத்தின் கீழ் இந்த புதிய தொட்டிகள் நிர்மாணிக்கப்படவுள்ளன. இந்த 7 தொட்டிகளில் 4 தொட்டிகள் விமானங்களுக்கு பயன்படுத்தப்படும். இதேவேளை முத்துராஜவல பகுதியிலிருந்து கட்டுநாயக்க வரை எரிபொருளை கொண்டு செல்வதற்காக 21 கிலோமீட்டர் நீளமான புதிய குழாய் வழித்தகுதியொன்றை நிர்மாணிப்பதற்கான அறிவிப்பு ஒன்றும் ஜனக ராஜகர்ணாவினால் வெளியிடப்பட்டு வைத்திருக்கின்றது. இதற்கு மேலதிகமாக கொழும்பு துறைமுக வளாகத்திலிருந்து கொலனாவை வரை மற்றொரு புதிய குழாய் வழித்தகுதியை அமைப்பதற்கும் திட்டமிடப்பட்டிருப்பதாக அவர் மேலும் தெரிவித்தார். செம்மணி மனித புதைகுழிகள் விவகாரத்தில் குற்றவாளியாக்கப்பட்ட ராணுவ லான்ஸ் கோப்ரல் சோமரத்ன ராஜபக்ச அண்மையில் தெரிவித்த கருத்து ஈழமக்கள் ஜனநாயக கட்சி மீது சேறு பூசியவர்களுக்கு பதில் வழங்குவதாக அமைந்திருந்ததாக ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். நேற்று யாழ்ப்பாணத்தில் உள்ள அவரது கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்வியொன்றுக்கு பதிலளிக்கும் பொழுது அவர் இதனை தெரிவித்தார். செம்மணி ராணுவ கட்டுப்பாட்டுக்குள் இருந்தபொழுது தங்கள் மீது பழி போட்ட சக தமிழ் கட்சிகளுக்கு செம்மணி விவகாரத்தில் குற்றவாளியாக தீர்ப்பளிக்கப்பட்ட ராணுவ லான்ஸ் கோப்ரல் சோமரத்ன ராஜபக்ச தெரிவித்த கருத்து ஊடகங்களில் வெளியானது. தனக்கு பொதுமன்னிப்பு வழங்கினால் செம்மணியுடன் தொடர்புடைய பல ராணுவ உயரதிகாரிகள் தொடர்பில் உண்மையை கூறுவேன் என்ற அவருடைய கருத்துக்களில் EPDP தொடர்பில் எந்த கருத்துக்களும் கூறப்படவில்லை. அவருடைய அந்த கருத்து ஈழமக்கள் ஜனநாயக கட்சி மீது தமிழ் சக கட்சிகள் சுமத்திய குற்றச்சாட்டுகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதாக அமைந்திருப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். ஐக்கிய தேசிய கட்சிக்கும் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் இடையிலான கூட்டணி குறித்து 2 கட்சிகளினதும் தலைவர்கள் கலந்துரையாடியிருப்பதாக ஐக்கிய தேசிய கட்சியின் உபத்தலைவர் நவீன் திசாநாயக தெரிவித்துள்ளார். கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் பொழுது அவர் இதனை குறிப்பிட்டார். ஐக்கிய தேசிய கட்சிக்கும் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் இடையிலான கூட்டணி தொடர்பில் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே மற்றும் சஜித் பிரேமதாசாக ஆகிய இருவருமே பேசியிருக்கின்றார்கள். எனவே தாம் அடுத்த கட்டத்திற்கு நகர முடியும் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். தமிழக வெற்றிக்கழக அமைச்சரவையில் ஒருபோதும் பங்கேற்கப் போவதில்லை என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சுப்பராயன் தெரிவித்திருக்கின்றார். ஈரோடில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் பேசிய அவர், தமிழகத்தில் முதல்வர் விஜய் தலைமையிலான அரசு தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும். தமிழக வெற்றிக்கழகம் ஆட்சிக்கு வெளியில் இருந்து ஆதரவளிக்க உள்ளதாகவும் தமிழக வெற்றிக்கழக அமைச்சரவையில் ஒருபோதும் பங்கேற்க மாட்டோம் என்றும் தெரிவித்தார். அரசு எடுக்கும் முடிவின் தன்மைக்கேற்பவே தமது எதிர்ப்பும் ஆதரவும் இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்தியாவின் ஆந்திரப்பிரதேச மாநிலத்தில் கடந்த ஜூன் மாதம் 26 முதல் ஜூலை மாதம் 16 வரையிலான காலப்பகுதியில் 12 பேருக்கு COVID-19 தொற்று உறுதி செய்யப்பட்டதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. இதில் சிகிச்சை பலனின்றி 4 பேர் உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. உயிரிழந்த 4 பேரும் உயர் இரத்த அழுத்தம், நீரிழிவு, சிறுநீரக கோளாறுகள் மற்றும் பிற நீண்டகால உடல்நலக்குறைவினால் பாதிக்கப்பட்டிருந்தவர்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜூன் 26 முதல் ஜூலை 15 வரை ஆந்திராவில் 67 கோவிட் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. இதில் 12 பேருக்கு தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டது. தற்பொழுது பாதிக்கப்பட்டவர்களில் 3 வீட்டு தனிமையிலும் 2 மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்று வருவதாகவும் 3 குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் சுகாதார நெறிமுறைகளை பின்பற்றுமாறு சுகாதாரத்துறை அறிவுறுத்தியிருப்பதாக செய்தி வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு அதிக வேலைவாய்ப்புகளை உருவாக்க திட்டமிடப்படுகின்றது. விமென்ஸ் குவாலிட்டி எம்ப்ளாய்மெண்ட் பிளான் என்ற செயல் திட்டத்தை உருவாக்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்திருக்கின்றது. பெண்களுக்கான வேலைவாய்ப்புகளை மேம்படுத்த ஆலோசனை நிறுவனத்தை தேர்வு செய்ய அரசு ஒப்பந்தம் கோரியிருக்கின்றது. மாவட்ட வாரியாக எந்தெந்த துறைகளில் வேலைவாய்ப்புகளை உருவாக்க முடியும் என்பதனை கண்டறிய முடிவு செய்யப்பட்டுள்ளது.
0: இந்த மணித்தியாலத்தின் இலங்கை இந்திய செய்திகள் கேட்டீர்கள்.

0: குன்னிமேனின் நித்யஸ்ரீ குழுவினர் பாடிய பாடல் ஒலித்தது இன்று ஜூலை மாதம் 17 2026 வெள்ளிக்கிழமை 7:11. பல பகுதிகளில் வாகன விபத்துகள் ஏற்பட்டிருக்கின்றன. அத்தோடு வாகன நெரிசலும் காணப்படுகின்றது. மேலதிக விவரங்களை பெற்றுக் கொள்ள இருக்கின்றோம்.
1: A busy drive continues along the 401 eastbound. We're still dealing with problems at Keele and it's causing a very heavy backup almost from Pearson. As a result, we have 3 left lanes blocked off there now. No issues on the westbound side, but of course commuters are slowing down to have a look. Southbound 400, heavy finish to the 401 ramp. South 410, busy. Sandalwood to Queen. East Gardner still going 427 through to Strawn. Craving lakeside summer fun close to the city? Explore Georgina. Festivals, markets, arts, dining, and more. Visit exploregeorgina.ca to plan your escape. With the latest traffic, I'm Samantha Diaz.

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இந்து மணித்தியாலத்தின் கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள்.
1: இச்செய்தி அறிக்கைக்கு அனுசரணை ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் புரோக்கர் ஜே பரமநாதன், 14 வருட அனுபவத்துடன் சேவை. 416-700-2222.
2: ஜூலை மாத ஆரம்பத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புக்கு ஆதரவான ஆடை அணிந்திருந்த ஒரு இளம்பெண்ணை தாக்கியதாக குற்றம் சாட்டப்பட்ட கனடாவைச் சேர்ந்த சட்டவிரோதமாக குடியேறிய ஒருவர் அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்தப்படுவார் என்று அமெரிக்க பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. ஜூலை 3 நியூஜெர்சியின் பாயிண்ட் பிளசன்ட் பீச் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புக்கு ஆதரவான ஆடை அணிந்திருந்த இளம்பெண்ணை தாக்கியதாக 33 கெய்லின் ட்ரேசி மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. அவர் சிறையிலிருந்து அமெரிக்க குடிவரவு மற்றும் சுங்க அமலாக்கத்துறையின் காவலுக்கு மாற்றப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஜூலை 16 உள்நாட்டு பாதுகாப்புத்துறை வெளியிட்ட ஆய்வு அறிக்கையில் ட்ரேசியை மேப்பிள் லீஃப் அச்சுறுத்தல் என்று அழைத்ததோடு அவரை அமெரிக்காவிலிருந்து நாடுகடத்தும் நடவடிக்கை நிலுவையில் இருப்பதாகவும் தெரிவித்தது. இளம்பெண்ணை தாக்கிய இந்த சட்டவிரோத குடியேறிக்கு தமது நாட்டில் இருப்பதற்கு எந்த உரிமையும் இல்லை என்று பாதுகாப்புத்துறை பதிவிட்டிருக்கின்றது. மேலும் அவர் நாட்டிலிருந்து வெளியேற்றப்படும் வரை அமெரிக்க குடிவரவு மற்றும் சுங்க அமலாக்கத்துறையின் காவலில் இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. பிரிட்டிஷ் கொலம்பிய மாகாணத்தின் நிதிச்சந்தை ஒழுங்குமுறை ஆணையகம் அந்த பகுதியைச் சேர்ந்த நபர் மற்றும் நிறுவனம் மீது மோசடி குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றது. ஃபோர் த பீப்புள் எஃப்எக்ஸ் இங்க் நிறுவனத்தின் உரிமையாளரான ஜோர்ஜ் ஹென்ரி ஸ்ட்ரைடர் அந்நியச்சலாவணி வர்த்தகத்திற்காக பயன்படுத்தப்படுகின்ற முதலீட்டாளர்களிடமிருந்து சுமார் 2.6 மில்லியன் டாலர்களை திரட்டியதாக நிதிச்சந்தை ஒழுங்குமுறை ஆணையகம் குற்றம் சாட்டியிருக்கின்றது. ஆனால் திரட்டப்பட்ட பணத்தில் கிட்டத்தட்ட 1/4 ட்ரைடரும் அந்த நிறுவனமும் வர்த்தகம் சாராத நோக்கங்களுக்காக பயன்படுத்தியிருப்பதாக ஆணையகம் தெரிவித்துள்ளது. வர்த்தக லாபத்திலிருந்து கிடைத்த வருமானம் என்று பொய்யாக கூறி மற்ற முதலீட்டாளர்களுக்கு 660,000 டாலருக்கும் அதிகமான தொகையை வழங்கியதும் ரைடரின் தனிப்பட்ட மற்றும் பிற கடனட்டை நிலுவைகளை செலுத்த 175,000 டாலருக்கும் அதிகமான தொகையை பயன்படுத்தியதாகவும் தெரியவந்திருக்கின்றது. எனினும் ரைடர் மற்றும் ஃபோர் த பீப்புள் எஃப்எக்ஸ் நிறுவனம் மீதமான நிதிச்சந்தை ஒழுங்குமுறை ஆணையகத்தின் இந்த குற்றச்சாட்டுகள் இன்னமும் நிரூபிக்கப்படவில்லை. ஈரானுக்கும் ஒமானுக்கும் இடையே அமைந்திருக்கின்ற முக்கிய நீர்வழியான ஹோமோஸ் நீரிணையில் ஒமானின் கானம் பகுதியில் இருந்த அமெரிக்காவின் வான்வழி கட்டுப்பாட்டு ரேடார் ஒன்றையும் அங்குள்ள பாறைகளின் மீது அமைக்கப்பட்டிருந்த கடல்சார் கண்காணிப்பு ரேடார் ஒன்றையும் தாங்கள் அளித்திருப்பதாக ஈரானின்

0: இதற்கு ஒன்டாரியோ அரசினுடைய பதில் என்னவாக இருக்க போகிறது? காரணம், இந்த வரவு செலவு திட்டத்தில் அது குறைக்கப்பட்டதாக குறிப்பிடப்படுகிறது. கடந்த வருடத்தில் கூட இவ்வாறான காட்டுத்தீ ஏற்பட்ட சம்பவங்கள் பதிவான பொழுதிலும் வரவு செலவு திட்டத்தில் இதற்கான நிதி ஒதுக்கீடு என்பது குறைக்கப்படுவதை எவ்வாறு நியாயப்படுத்த முடியும்?
1: இல்லை, நிச்சயமாக அவ்வாறான நிதி குறைப்பு என்பது இடம்பெற்றது உண்மை. அதற்கான பொறுப்பு கூறல் பேரிடர்கள் ஏற்படுகின்ற பொழுது எடுக்கக்கூடிய பேரிடர் நிதி என்பது எப்பொழுதும் தாராளமயப்படுத்தப்பட்டதாகவும் பொருளாளர் சார்ந்ததாக ட்ரெஷரி போர்ட் சார்ந்ததாகவும் இருக்கின்றது. அவர்களால் அவ்வாறான நிதியை பயன்படுத்த முடியும். அதைவிட மத்திய அரசின் நிதியை பெறுவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க முடியும். மத்திய அரசிடம் இதற்கான கோரிக்கைகளை விடுத்து மத்திய மாகாணங்களின் மூலம் இந்த தீயணைப்பு வீரர்கள் போன்றவற்றை எல்லாம் பெற்று செய்யக்கூடிய தகமைகள் இருக்கின்றன. எனவே நிச்சயமாக தாங்கள் அதாவது வந்து தாராளமாக பணத்தை செலவழிப்போம் இந்த காட்டுத்தீயை அணைப்பதற்காக என்பதை டக்ஃபோர்ட் ஒரு உத்தரவாதமாக தந்திருக்கின்றார். அவ்வாறான ஒரு உத்தரவாதம் தந்திருக்கின்ற பொழுதும் அவர்களால் இதன் எவ்வாறு, அதாவது கோஆர்டினேஷன் தான் இங்கே முக்கியமானதால், ஒருங்கிணைத்தல் எவ்வாறு ஒருங்கிணைத்து இதனை அந்த அவசர நிலையை உணர்ந்து செயற்பட போகின்றார்கள் என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆனால் காலம் கடந்து செல்கின்றது என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை என்று சொன்னால் இங்கே ஒரு விடயம் இருக்கின்றது. இது அதாவது பின்னறிவிப்பாக விடப்பட்ட விடயமாக இருக்கின்றது. அதாவது வந்து புகை மூட்டங்கள் நகரங்களை சூழ்ந்து உலகிலேயே புகை, அதாவது வந்து அசுத்தமான வாயு கொண்ட முதலாவது நகராக டொரண்டோ நேற்று முன்தினம் தெரிவு செய்யப்பட்ட பிறகுதான் இந்த காட்டுத்தீ தொடர்பான ஒரு அக்கறை மக்களுக்கு வந்தது. அல்லது அந்த காட்டுத்தீ நடந்த பகுதியினூடாக, குறிப்பாக தண்டபே ஆம்ஸ்ட்ராங் நகரினூடாக சென்ற புகைரத ஒரு இயக்குனர் வெளியிட்ட ஒரு சமூக விலை காணொலி என்பது இந்த காட்டுத்தீயின் பரம்பலை மக்களுக்கு பெரிதாக எடுத்து காட்டியிருந்தார். அதுவரை அது குறித்த அறிவிப்புகளை அரசு வெளியிடவில்லை. அல்லது இந்த வானிலை அறிவிப்பு நிலையம் கூட இந்த ஒரேஞ்ச் நிற அறிவிப்பு, செம்மஞ்சள் நிற அறிவிப்பாக இந்த காற்றின் தன்மையை அறிவித்ததானது பல மனத்தியாலங்கள் கடந்ததான நிகழ்வாக அல்லது மாற்றங்கள் ஏற்பட்டதன் பின்னரான நிகழ்வாக இருந்தது. இங்கே ஒரு தவறு இடம் நடந்திருக்கின்றது எங்கே என்று சொன்னால், அவர்களுடைய நிர்வாக கட்டமைப்புகளில் இது தொடர்பான அக்கறையின்மை அல்லது அலட்சியம் அல்லது இது தொடர்பாக அவர்கள் இவ்வளவுக்கு எதிர்பார்த்திருக்காத தன்மை. இங்கே ஒரு விடயம் இருக்கின்றது. அதாவது வந்து 1936 ஆண்டுக்கு பிறகு, 90 ஆண்டுகளுக்கு பிறகு ஒன்டாரியோவில் முதன்முறையாக அதி உயர் வெப்பநிலையாக 41.7 பாகைகள் ஆம்ஸ்ட்ராங் நகரில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதாவது 90 ஆண்டு வரலாற்றை கடந்த ஒரு வெப்பநிலையை இப்பொழுது அடைந்திருக்கணும். அப்பொழுது அவ்வாறான வெப்பம் பெறும் பொழுது அந்த இடங்களில் தீ ஏற்படுகின்ற பொழுது ஏற்படுகின்ற பரவு தன்மை என்பது மிகவும் அதிகமாக இருக்கும். இது முன்கூட்டிய கணிப்புக்கு உட்படுத்தக்கூடியது. இதை எவ்வாறு ஒப்பிடலாம் என்றால், இலங்கையிலே இந்த ஒரு புயல் வந்த பொழுது, அந்த டிஸ்வா புயல் வந்த பொழுது அது குறித்த கணிப்பியல் என்பது அவர்கள் கைவசம் இல்லை. அதனால்தான் இலங்கையில் அவ்வாறான ஒரு பெரிய அழிவு ஏற்பட்டது. அது போன்ற ஒரு நிலையில் இங்கே வளர்ச்சியடைந்த ஒன்டாரியோவிலும் இருப்பது கவலைக்குரிய விடயம். ஆனால் இந்த இயற்கையின் அழிவுகளின் பொழுது இவ்வாறான சந்தர்ப்பங்கள் ஏற்படுவதும், அதன் அந்த காற்றுகள் என்பன, அதாவது வாயுமண்டலம் நாடுகளுக்கிடையே பிரிவை அறியாததொன்றும், அதன் மூலம் பரவுகின்ற தன்மைகளுக்கெல்லாம் ஒன்டாரியோ பொறுப்பு கூற வேண்டும் அல்லது கனடா பொறுப்பு கூற வேண்டும் போன்ற கோரிக்கைகளை விடுப்பது மிகவும் அபத்தமானது. ஆனால் உதவ வேண்டும். அமெரிக்காவில் எவ்வாறு காட்டுத்தீ ஏற்பட்ட பொழுது கனடா முன்வந்து உதவியதோ அது போன்று அவர்களும் உதவ வேண்டும்.
0: ஆமாம். இதே நேரத்தில் நேற்று இரவு டொனால்டு டிரம்ப் அவர்கள் ஆற்றிய உரை என்பது உலகத்தின் கவனத்தை ஈர்த்த ஒரு விடயமாக இருந்தாலும், கூடுதலாக இந்த தேர்தல் விதிமுறை மீறல்கள் தொடர்பாக அவர் மீண்டும் மீண்டும் கருத்துக்களை தெரிவித்ததை பார்க்கின்றோம். பல பகுதிகளிலும் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். குறிப்பாக சீனாவினுடைய தலையீடு குறித்த விடயங்கள் மற்றும் அமெரிக்காவில் இப்பொழுது கிடப்பில் இருக்கின்ற மசோதாவை மீண்டும் புதுப்பித்து இந்த வாக்காளர் அட்டை, அறிமுக அட்டை என்பது மிக முக்கியமான ஒன்றாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றார். குறிப்பாக நேற்றைய உரையினுடைய சாராம்சம் என்ன செய்தியை சொல்ல வருகிறது என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? வர இருக்கின்ற இந்த இடைத்தேர்தல்களில் அவருடைய கவனம் இப்பொழுது மாறியிருப்பதை இந்த உரையினூடாக அறியக்கூடியதாக இருக்கிறதா? என்ன விடயத்திற்காக இந்த விடயங்களை மீண்டும் அவர் கூறுகிறார்?
1: இல்லை முக்கியமாக ஒரு விடயத்தை தொட்டுக்கொண்டு இந்த விடயத்திற்கு செல்ல வேண்டும். டொனால்ட் ட்ரம்ப் கூட இந்த காட்டுத்தீ குறித்து தனது உரையின் பொழுது ஒரு சிறு தகவலை பரந்திருந்தார். அதாவது வந்து காட்டுத்தீ என்பது அமெரிக்காவின் பல மாகாணங்களையும், அதாவது கனடாவில் ஏற்பட்ட காட்டுத்தீ அமெரிக்காவின்

0: மாகாணங்களையும் பாதிக்கின்றது என்ற தகவலை அவர் தனது உரையின் பொழுது தெரிவிக்க தவறவில்லை. எனவே செனட்டர்கள் என்பதை விட அமெரிக்க ஜனாதிபதியும் இந்த விவகாரத்தில் தனது கருத்தை கூறியிருக்கின்றார் என்ற உள்வாங்களுடன், அவரது உரையில் முக்கியமாக நீங்கள் குறிப்பிட்ட இந்த தேர்தல் குறித்த அவரது அச்சம் வெளிப்படுகின்றது. நவம்பர் மாதம் 6ஆம் தேதி நடைபெறப்போகின்ற இந்த மிட் டேர்ம் எலெக்ஷன் எனப்படுகின்ற இந்த தேர்தலின் பொழுது தனது கட்சி தோல்வியை அடையலாம் அல்லது தோல்வியை நோக்கி செல்லலாம் என்பதற்கான ஒரு கட்டுப்பாடுகளை கொண்டு வருவதற்கான முயற்சியில் அவர் ஈடுபடுவது மெத்தனமாக விளங்குவதாக இருந்தது. அவருடைய அதாவது உரையின் மொத்த அம்சமுமே இந்த தேர்தல் சம்பந்தமாகவும் அதற்கு ஒரு சட்டவாக்கம் சேவ் அமெரிக்கா ஆக்ட் என்கின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வருவதற்கான நிலைப்பாடுகள் குறித்த நிகழ்வாகவும் இருந்தது. அதைவிட அவர் குறிப்பிட்ட விடயங்களில் ஈரான் குறிப்பிட்ட விடயமாகவும் ஈரான் தொடர்பான நிலைப்பாட்டில் அமெரிக்கா இப்பொழுது தாக்குதல்களை தொடர்வதும் மற்றும் பேச்சுக்களில் ஈடுபடுவது தொடர்பாகவும் அவரது அந்த உரை இருந்திருந்தாலும் அது குறித்த ஒரு தெளிவான விளக்கம் தெரிவிக்கப்படவில்லை. அந்த அதாவது நீங்கள் குறிப்பிட்ட இன்னொரு விடயம் அந்த தலையீடுகள் என்பது சீனா மற்றும் ரஷ்யாவை குறித்ததாக 2020ஆம் ஆண்டு தேர்தலின் பொழுது சீனாவின் தலையீடு இருந்தது என்று நம்புவதற்கான சாத்தியக்கூறுகளை கொண்டவராக டொனால்டு ட்ரம்ப் இருக்கின்றார். சில வேளைகளில் அதில் உண்மைகள் கூட இருக்கலாம், ஆனால் அதனை மையப்படுத்தியதாகத்தான் அவரது அந்த பேச்சு என்பது இந்த தேர்தல் குறித்து முழு நிலைமைக்கும் செல்வதாக இருந்தது. அதனை விடவும் பொருளாதார ரீதியில் தாங்கள் மிகவும் முன்னேறி இருக்கின்றோம் என்கின்ற ஒரு கருத்தியலை அவர் அங்கே தனது உரையின் பல பாகங்களில் எடுத்துக்காட்டியிருந்தாலும் அதற்கான ஆதார புள்ளிகள் என்பன இன்னுமே கிடைக்கப்படாதவையாக அல்லது விளைவுகள் என்பன இன்னுமே கிடைக்கப்படாதவையாகத்தான் இருக்கின்றன.
1: தேர்தல் தலையீடுகள் அல்லது ஏற்கனவே இந்த முறைகேடான முறையில் தான் தேர்தல் என்பது நடைபெறுகின்றது போன்ற விடயங்களுக்கு ஆதாரங்களை அவர் சமர்ப்பிக்க தவறியிருக்கின்றார். அதை ஒரு வாய்ப்பேச்சளவில் கூறுபவராகத்தான் இருக்கின்றார். ஆதாரங்கள் இருப்பதாக குறிப்பிடுகிறார். ஆனால் புலனாய்வுத்துறையினுடைய முன்னாள் அதிகாரிகள் அவ்வாறான எந்தவித ஆய்வு முடிவுகளும் அவ்வாறான ஒரு தலையீடோ அல்லது ஏனைய விடயங்களோ ஆதாரமாக இருக்கக்கூடிய வகையில் தங்களுடைய விசாரணைகளில் இன்னும் வெளிவரவில்லை என்ற ஒரு விடயத்தை குறிப்பிடுகிறார்கள். ஆகவே இது ஒரு ஆதாரமற்ற பேச்சாகத்தானே பார்க்க வேண்டும்.
0: இல்லை, நிச்சயமாக அவ்வாறாக இருந்தால் கூட அவரை நம்புபவர்கள் இருக்கின்றார்கள். அவரை நம்புபவர்கள் தான் வாக்களித்து அவரை பதவியில் அமர்த்தினார்கள் என்கின்ற ஒரு விடயத்தை நாங்கள் இருக்க வைத்தே ஆக வேண்டும். ஏனென்றால் அவர் குற்றவாளியாக நீதிமன்றங்களால் தண்டிக்கப்பட்டு பல விடயங்களில் அவருடைய பங்களிப்பு இருக்கின்றது. அந்த குறிப்பாக ஜெப்ஸ்டீன் விடயங்கள் மற்றும் அந்த அதாவது வந்து அன்கிளாசிஃபைட் ஃபைல் எனப்படுகின்ற அதாவது வெளியிடப்படாத கோப்புகள் விடயங்கள் போன்ற பல விடயங்களிலும் அவருக்கு தொடர்புகள் இருக்கின்றன போன்ற தகவல்கள் பட்டுபத்தனமாக மக்களுக்கு தெரிவிக்கப்பட்ட பொழுதும் அவருடைய அதாவது வந்து அவர் இப்பொழுது தேசியம் என்கின்ற ஒரு வார்த்தையை வைத்து தனது காய்களை நகர்த்துவதற்கான முயற்சியில் ஈடுபடுகின்றார். ஆனால் அவ்வாறு ஈடுபடுகின்ற பொழுதும் இப்பொழுது அவருடைய மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின் அல்லது சேவ் அமெரிக்கா போன்ற அந்த அதாவது வந்து அமெரிக்காவை நோக்கிய மைய கருத்துக்கள் என்பன அவருக்கு தகுந்த விளைவுகளை தர தவறுகின்றன அல்லது அவற்றிலிருந்து மக்கள் தெளிவு பெறுகின்றார் என்கின்ற நிலை வருகின்ற பொழுதுதான் இவ்வாறான ஒரு ஆதாரமற்ற செய்திகளை வெளியிடுகின்றார். அதை விட அவர் அதாவது மீடியா பேசப்படுகின்ற செய்தி நிறுவனங்களை கூட தகமை பார்த்து அல்லது தனது ஆதரவு பார்த்து செயற்படுகின்ற விடயங்கள் குறிப்பாக இந்த ஃபாக்ஸ் நியூஸ் CBS அத்தோடு இவர் அந்த CNB அல்லது CNN அல்லது அந்த அமெரிக்கன் பிராட்காஸ்டிங் கார்பரேஷன் போன்றவற்றை எல்லாம் எவ்வாறு பாவிக்கின்றார் என்பதெல்லாம் அவருடைய நிலைமை அதாவது அவருக்கு வந்து வெற்றியை தவிர வேறொன்றும் தேவையில்லை. அந்த வெற்றியை பெறுவதற்காக அவர் எந்த விலையை கொடுப்பதற்கும் தயாராக இருக்கின்றார். எனவே அவர் கூறுகின்ற கருத்தியல்களில் உண்மை இருக்குமா இல்லையா என்பதை விட அவர் கூறுகின்ற பொழுது அதில் 100% உண்மை இருக்கும் என்கின்ற தன்மையில் அதனை குறிப்பிடுவதுதான் அவருடைய அதாவது திறமைகளில் எவ்வளவு அதாவது இவ்வாறு கூறுங்கள், பல பத்திரிகைகள் அல்லது பல ஊடகங்களும் டொனால்ட் ட்ரம்ப் எவ்வளவு பொய்களை சொல்கின்றார், ஒரு நாளில் எவ்வளவு பொய் சொன்னார், ஒரு வாரத்தில் எவ்வளவு பொய் சொன்னார் என்று பல விடயங்களை பகிரங்கப்படுத்தின மக்களுக்கு ஆதாரங்களுடன் இருந்த பொழுதிலும் அவருடைய பிழைப்பு என்பது அவரால் நம்பப்படுகின்ற ஒரு தகமையில் அவர் தன்னை ஒரு அதாவது இந்த உலகத்திற்கு படைக்கப்பட்ட ஒரு புது நாயகனாக நம்புகின்றார் அல்லது ஒரு மதத்தை கொண்டு நடத்துகின்ற ஒரு மத தலைவரை போல தானும் இருக்கின்ற இருக்கின்றதாக நம்புகின்றார். அப்பைபிளை கூட அதாவது நாங்கள் மதம் குறித்து போகாவிட்டாலும் தன்னை ஒரு ஆளுமையாக இந்த உலகம் படைத்திருக்கின்றது, தன்னால் இந்த மக்களுக்கு கணக்கு விடயங்கள் நடைபெற இருக்கின்றது, தான் ஆளுமையுடையவன் போன்ற விடயங்களை கொண்டு வருவதாகவும், சமூக வலைத்தளத்தில் இயேசுநாதரை போல தன்னை அச்சித்தவராகவோ அல்லது பைபிளை போட்டவராகவோ அல்லது நாடுகளின் படங்களை மாற்றி போட்டவராகவோ அவர் ஒரு மனநிலை பாதிப்புக்கு உட்பட்டப்பட்டவர். ஆனால் மக்களின் ஆதரவும் அவரை சுற்றியுள்ளவர்களின் ஆதரவும் அவரை மகத்தான தலைவராக காட்டுகின்றது.
1: ஆனால் இப்பொழுது அவர் செய்கின்ற விடயங்களை பார்க்கின்ற பொழுது எதிர்காலத்தில் மக்கள் ஆதரவு குறைந்து அதே நேரத்தில் ஆட்சி பீடத்தை தக்க வைத்துக் கொள்ளாதவராக அவரை மாற்றுகின்ற பொழுதிலும் கூட அவர் தொடர்ந்து நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு தலைவராக தன்னுடைய ஜனாதிபதி பலத்தை பிரயோகிக்கப்படக்கூடிய ஒரு நிலைக்கு ஆயத்தப்படுத்துவது போன்ற ஒரு விடயம் அல்லவா தெரிய வருகிறது. அதனை அவர் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா?
0: இல்லை, அவரை நம்புகின்றார். நம்புவதற்கு தாளம் போடுவதற்கு பக்கத்தில் ஜேடி வேன்ஸ் உட்பட பலர் ஆமாம் என்று இருக்கின்ற பொழுது அவர் அதனை மேலதிகமாக நம்புகின்றார். அதைவிட அவருக்கு கொடுக்கப்படுகின்ற விடயங்கள், அதாவது வந்து ஒரு நாடு பரிசு கொடுக்கின்ற பொழுது $400 million விமானத்தை கொடுக்கின்ற பொழுது அந்த விமானத்தை வாங்கி அதை ஏர்ஃபோர்ஸ் ஒன்னாக அமெரிக்காவின் முதலாவது ஜனாதிபதியின் பறப்பு விமானமாக மாற்றி தான் ஜனாதிபதியாக இருந்து ஓய்வு பெற்றவுடன் அது தனக்கு உரிய அதாவது மாற்றப்படும் என்பதையும் ஒப்பந்தமாக்கிவிட்டார். அவருடைய நிலைப்பாடுகள் என்பன அவர் நிற்கின்ற உலகம், அவர் வாழ்கின்ற உலகம் என்பது தன்னால் ஆக்கப்பட்டதாகவும் அல்லது தான் தான் வழி நடத்த வேண்டும் என்பதாகவும் தன்னை நம்பித்தான் மக்கள் இருப்பதாகவும் நம்புகின்றார். இப்பொழுது அவருடைய உள்ளக குழுக்களை நம்புவதை குறைக்கின்ற தன்மை ஒன்றை இவருடைய செயற்பாடு காட்டுகின்றது என்றென்றால், இந்த விமான விடயத்தில் அதாவது வந்து கட்டார் விமானம் பரிசாக தரப்படப்போகின்றது என்பதை யார் வெளியில் கசிய விட்டார்கள் என்பதற்காக வெள்ளை மாளிகையின் உயர் அதிகாரிகளின் தொலைபேசிகள் ஆராய்கின்ற நடவடிக்கைக்கு அவர் உத்தரவிட்டிருக்கின்றார். இந்த நடவடிக்கை என்பது அவருடைய உள்ளக கட்டமைப்பை சில சூழ்நிலைகளில் ஈடாட செய்யும். அதைவிட நீங்கள் குறிப்பிட்டது போல அவர் பதவியின் பின்னன்கின்ற காலம் அவர் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட வேண்டும் என்பதை பல மக்களும் விரும்புகின்றார்கள் என்றால், அவ்வளவு பாதகமான செயல்களை செய்ததோடு மாத்திரமல்லாமல் பங்கு சந்தை மற்றும் வருவாய் பெறுதல் போன்றவற்றில் தனது குடும்பத்தையும் பல பில்லியனர் குடும்பத்தையும் இங்கேயோ ஒரு இடத்திற்கு கொண்டு சென்று விட்டிருக்கின்றார். இந்த ஈராக் தாக்குதல் போன்ற பல விடயங்களிலும் பொறுத்திருந்து பார்ப்போம். காலம் இருக்கின்றது, காலமே வழி செய்யும்.
1: நன்றி, நிகழ்ச்சியில் கலந்துள்ளமைக்கு சுரேஷ், மீண்டும் சந்திப்போம்.
0: நன்றி ராம். நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம்.
2: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358 6478879358.
3: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
3: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000 GTA credit. CMR Tamil FM 101.3 செய்திகள்.
1: இலங்கையின் மிகப்பெரிய மனித புதைக்குழியாக கருதப்படும் யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாதி மனித புதைக்குழி அகழ்வாய்வில் இதுவரை 420 மனித எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக கைதானவரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட 136 வினாக்களில் 111 வினாக்கள் தேர்வில் வந்த வினாக்களோடு ஒத்துப்போவதாக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் சிபிஐ தகவல் அளித்திருக்கின்றது. கனேடிய ஆயுதப்படைகளுக்கு 190 கவசப்போர் வாகனங்களை கொள்வனவு செய்வதற்கு கனேடிய அரசாங்கம் 4 ஆண்டுகளில் $2 பில்லியன் செலவிடும் என்று பிரதமர் மாகாணி தெரிவித்துள்ளார். யுக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அந்த நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் மைக்கேலே ஃபெடோரோவை திடீரென பதவியிலிருந்து நீக்கியிருக்கின்றார்.
2: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.
4: everything okay, no problem undichu nam
5: bar kalamu closing da tadikira nadik
6: the customer you're trying to reach is not available.
2: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation, adhiga vatti seluthikondirukkireergala ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155 416-268-0155
7: மலையின்

0: பிரான்ஸ் அணிக்கும் இங்கிலாந்து அணிக்கும் இடையிலான போட்டி நாளைய தினம் நடைபெற இருக்கின்றது. மாலை 5 மணிக்கு 3வது இடத்தை தெரிவு செய்வதற்கான போட்டியாக இந்த போட்டி நடைபெற இருக்கின்றது. அத்தோடு டொரண்டோ வாழ் ரசிகர்களும் உலக ரசிகர்களும் கால்பந்தாட்டத்தின் இறுதிப் போட்டியை கண்டுகளிப்பதற்கு தயாராகிக் கொண்டிருக்கின்றார்கள். ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 3 மணிக்கு இந்த போட்டி டொரண்டோ நேரப்படி ஆரம்பமாக இருக்கின்றது. ஸ்பெயினுக்கும் அர்ஜென்டினாவுக்கும் இடையிலான போட்டியாக இந்த போட்டி நடைபெற இருக்கின்றது. இன்றைய காலை வேளையில் எங்களோடு இணைந்திருக்கின்றார் கனேடிய கால்பந்தாட்ட நடுவர் கணேஷ் அவர்கள். அவர்களை சந்திப்போம். இந்த 3வது இடத்திற்கான போட்டி எப்படி நடைபெறப் போகின்றது, இதனுடைய முக்கியத்துவம் குறித்து பேசுவோம். வணக்கம் கணேஷ்.
1: வணக்கம் ராம், மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி.
0: ஆமா, 3வது இடத்தை தெரிவு செய்வதற்கான போட்டி என்பதும் 2 நாட்டு ரசிகர்களுக்கும் மிக ஒரு வரவேற்பை கொடுக்கக்கூடிய ஒரு போட்டியாகவே அமைந்திருக்கின்றது. காரணம், பிரான்ஸ் ரசிகர்கள் ஒரு ஏமாற்றத்தில் இருக்கின்றார்கள். எப்படியாவது பிரான்ஸ் அணி இறுதிப் போட்டிக்கு செல்லும் என்ற ஒரு கனவு இருந்தது, ஆனால் அது நனவாகவில்லை. அதேபோன்று இங்கிலாந்து ரசிகர்களும் இங்கிலாந்து இந்த உலகக்கிண்ண தொடரில் ஒரு வரலாறு படைக்கும் என்று எதிர்பார்த்திருந்தார்கள், அதுவும் கைகூடவில்லை. இந்த நிலையில் இந்த 2 அணிகளும் இணைகின்ற போட்டி எப்படி எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது?
1: உண்மையிலேயே ரசிகர்களுக்கு ஒரு அதிருப்தியான ஒரு விடயம். அதாவது 2 நாட்டு ரசிகர்களும் அதிருப்தி பட்ட நிலையில் இந்த ஆட்டத்தை காண இருக்கிறார்கள். கவலையுடன் இந்த ஆட்டத்தை பார்க்க இருக்கிறார்கள். ஏனோ தாங்கள் கடவுளை என்று தாங்கள் ஃபைனலுக்கு போக வேண்டிய நமது நாடுகள் தற்பொழுது 3வது இடத்துக்கு போட்டியிடுகின்றன என்று. ஆனாலும் 3வது இடத்து ஆட்டம் மிக மிக முக்கியமானது. என்னென்னு சொன்னால் ஃபீஃபா ரேங்கிங் நேற்றைய இரவு தலைகளாக மாறியுள்ளது. அதாவது பிரான்ஸை 3வது இடத்துக்கு தள்ளியுள்ளது. அர்ஜென்டினா 1வது இடத்தை பிடித்துள்ளது. அதே நேரத்தில் ஸ்பெயினும் அர்ஜென்டினா சாரி பிரான்ஸை 3வது இடத்துக்கு தள்ளி 2வது இடத்தை பிடித்துள்ளது. ஆகவே நேற்றைய இரவு தலைகளான மாற்றம் நடந்துள்ளது இந்த 2 செமிஃபைனல்களையும் வைத்து. ஆகவே இந்த 3வது இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கும் இங்கிலாந்து அணி 4வது இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கும் மிக மிக முக்கியமான ஆட்டம் பிரான்சுக்கும் இங்கிலாந்துக்கும். அதை விட பரிசுத் தொகை, ஃபீஃபாவுடைய பரிசுத் தொகை மில்லியன் கணக்கில் 3வது இடத்தை பெறுவதற்கும், அதை விட கொஞ்சம் குறைந்த பரிசுத் தொகை, நான் சொல்வது மில்லியன் கணக்கில் பரிசுத் தொகை குறைவாகவும் கிடைக்கப்படும். ஆகவே இந்த 2 காரணங்களுக்கான இந்த 3வது ஆட்டம் முக்கியமான காரணத்தை பெறுகிறது. மற்றும் ரசிகர்கள் அவருடன் எதிர்பார்த்திருந்த அர்ஜென்டினா இங்கிலாந்து ஆட்டத்தில் முக்கியமாக இங்கிலாந்துடைய தோல்விக்கு முக்கிய காரணம், 70% முக்கிய காரணம் அவருடைய பயிற்சியாளர் தாமஸ் ட்ரூச்சில் அவர்களை தான் நான் குறிப்பிடுவேன். என்னென்னு சொன்னால், முதலாவது ஆட்டம் தொடங்கும்போது பிரஸ் கான்ஃபரன்ஸில் சொன்னார் தன்னுடைய டீம் லைனப்பில் தான் 3 சேஞ்சுகளை ஏற்படுத்த போகிறேன் சொல்லி, அதன் சொன்னபடியே சாக்கா, கொன்சா, ஓரெய்லி போன்ற 3 வீரர்களுக்கு பதிலாக இளம் வீரர்கள் களமிறக்கப்பட்டார்கள். அவர் பிரஸ் கான்ஃபரன்ஸில் சொன்னார் தனக்கு ஒரு கட் ஃபீலிங் இருக்கு, அந்த ஃபீலிங் சொல்லுது இவர்களை இறக்கினால் தாங்கள் வெல்லுவோம் சொல்லி, ஆனால் அவருடைய கணிப்பு பொய்யானது. அதே நேரத்தில் அவர் விட்ட மாபெரும் தவறு 82வது நிமிடம் வரை 1-0 என்ற ரீதியில் இங்கிலாந்து அணி முன்னணி வைத்தது. 82வது நிமிடத்தில் 2 பேரை, அதாவது ரைட் பேக்கையும் மிக மிக முக்கியமான ஆட்டக்காரன் டிக்ளைன் ரைஸையும் மாற்றினார். இந்த மாற்றத்தின் மூலம் இங்கிலாந்து அணியினுடைய தடுப்பு வியூகமே மாற்றம் அடைந்தது. அவர் நினைத்தார், அவர் இதுக்குரிய 2 காரணங்களை குறிப்பிட்டு சொல்லலாம். ஒன்று வந்து தாங்கள் 82வது நிமிடத்தை கடந்து விட்டோம், தாங்கள் இனி ஃபைனலுக்கு தானே போக போறோம், இவர்களுக்கு ரெஸ்டை கொடுப்போம் என்று சொல்லி. ஆனால் 2வது காரணம், இவர்கள் 2 பேரும் முக்கியமானவர்கள் இறுதி ஆட்டத்துக்கு, ஏற்கனவே ஜெலோ காட்டை எடுத்து விட்டார்கள் இந்த 2 பேரும். ஆகவே பாதுகாப்பாக இவர்களுக்கு ரெஸ்ட் கொடுப்போம். அவருடைய கணிப்பு அனைத்துமே பொய்த்து விட்டது. என்ன சொன்னால், 85வது நிமிடத்தில் மெர்சியினுடைய ஒரு நியமம், ஒரு லாபமான பாசில் என்சோ பிராண்டர்ஸர்கள் 4வது கோலை அடித்து சமப்படுத்தினார். என்சோ பிராண்டர்ஸ், நான் முதலே சொல்லியிருந்தேன், வருங்கால மெர்சி என்று சொல்லப்படுகிறார். அடுத்து மீண்டும் அதே பொசிஷனில் மெர்சி ரைட் விங்கில் இருந்து மீண்டும் கொடுத்த பந்து, அதாவது 90வது நிமிடத்துக்கு பின்பு ஸ்டாப்பேஜ் டைமில் அதே மாதிரி ஒரு பந்தை, கிராஸ் ஓவர் பந்தை அர்ஜென்டினா லாரோ மார்டினஸ் அவர் அடித்து கடைசி நிமிடங்களில் அர்ஜென்டினாவுடைய வெற்றியை உறுதி செய்தார். அர்ஜென்டினா இதுவரை ஆடிய ஆட்டங்களில் எல்லோருக்குமே தெரிந்திருக்கும் இறுதி வரை போராடும் என்று சொல்லி சகல அணியிலும் அறிந்த ஒரு விடயம். ஆகவே இந்த விடயத்தை கூட கணக்கில் எடுக்காமல் அவர் தாமஸ் ஸ்ட்ரோச்சல் நடந்தது உண்மையிலே இந்தியா இங்கிலாந்து பத்திரிகைகளும் மீடியாக்களும் ரசிகர்களும் பெரும் அதிருப்தியில் அவர் மேலதான் உள்ளது என்றுதான் நான் கூறுவேன்.
0: சரி, இப்பொழுது அர்ஜென்டினாவுக்கும் ஸ்பெயினுக்கும் இடையிலே நடைபெற இருக்கின்ற போட்டி மிக முக்கியமாக பார்க்கப்படுகின்ற இறுதிப் போட்டி ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 3 மணிக்கு நடைபெற இருக்கின்றது. இந்த இறுதிப் போட்டியில் களமிறங்குகின்ற 2 அணிகளும் மிக முக்கியம் வாய்ந்த அணிகள். அதே நேரத்தில் அர்ஜென்டினாவை பார்த்தால் கடந்த போட்டியில் அந்த இறுதியில் குறிப்பிட்ட ஒரு சில நிமிடங்கள் இருக்கும் பொழுது கோலை அடிப்பது என்பது எவ்வாறு கிரிக்கெட்டில் இறுதி ஓவர்களில் கூடுதலான ஓட்டங்களை குவிப்பார்களோ அதுபோன்ற ஒரு நிலையில் கோல்களை பெற முயற்சிப்பது என்பது எதிர்காலத்தில் ஸ்பெயினோடு நடைபெற இருக்கின்ற போட்டியில் அவ்வாறு முதல் குறிப்பிட்ட ஒரு நேரத்திற்கு தன்னை தற்காத்து கொண்டு டிஃபென்ஸில் ஆடிய அணி பின்னர் கோல்களை எடுக்க முனைவது என்பது இந்த இறுதிப் போட்டிக்கும் பொருத்தமான ஒரு களமாக இருக்கும் என்று நினைக்கின்றீர்களா?
1: நிச்சயமாக அவர்களுடைய பிளான் ஏ வந்து, அதாவது இங்கிலாந்துடைய முதலாவது பிளான் ஏ வந்து இங்கிலாந்து விளையாட்டுக்காரர்களுடைய கால்களை பதம் பார்ப்பது, அவருடைய மெனோன்லேயே திருப்பது, அவருடைய பேலன்சிங்கை உடைப்பது. அதே பிளான் ஏ அவர்கள் நிச்சயமாக ஸ்பெயினுக்கு பாவிப்பார்கள். ஆனால் அனுபவம் வாய்ந்த ஸ்பெயின் வீரர்கள் இதை இங்கிலாந்து எதிர்நோக்கிய மாதிரி எதிர்கொள்ள மாட்டார் என்றுதான் நான் நினைக்கிறேன். சொன்னால் ஏற்கனவே ஸ்பெயின் அணி ஒரு மிட்ஃபீல்டும் டிஃபென்ஸும் ஒரு மதில் மாதிரி மதில் சுவர்களோட ஒரு பாதுகாப்பாரனை கொண்டது. ஆகவே அவருடைய பிளான் ஏ ஒர்க் பண்ணாது, பிளான் பி நிச்சயமாக அவர்கள் தங்களுடைய பிரத்யேகமான அட்டாக்கிங் பயணத்தில் தான் அவர்கள் பயணிப்பார்கள் என்று நினைக்கிறேன். ஆனபடினால் இந்த அட்டாக்கிங் பொசிஷனுக்கும் அட்டாக்கிங் கவுண்டர் அட்டாக்கிங்கும் மிட்ஃபீல்டுக்கும் இடையே ஏற்படும் போட்டியாக தான் நான் கருதுகிறேன்.
0: சரி, இந்த 2 அணிகளுக்கும் இந்த உலகக்கிண்ணம் என்பது எவ்வளவு முக்கியமானது, குறிப்பாக ஸ்பெயினை பொறுத்தவரையில் இந்த போட்டியில் வெற்றி பெற வேண்டும் என்ற என்ன முனைப்பில் ஆடப்போகிறது?
1: தற்பொழுது ஃபீஃபா ரேங்கின் படி, நேற்று இரவு நடைபெற்ற ஃபீஃபா ரேங்கின் படி அர்ஜென்டினா அணி 1வது இடத்திலும் ஸ்பெயின் அணி 2வது இடத்திலும் உள்ளது. ஆகவே மிக முக்கியம் இந்த 2 அணிகளும் இந்த ஃபீஃபா ரேங்கினை தங்க வைப்பது. மற்றது 2010 ஸ்பெயின் அணி உலக கிண்ணத்தை வென்றது. 2024 ரெண்டு வருடங்களுக்கு முன்பு தான் ஸ்பெயின் அணி யூரோப்பியன் கிண்ணத்தை வென்றது. ஆகவே இந்த 2 வருடங்களில் அவர்களுடைய அணியில் எந்தவிதமான மாற்றமும் இல்லை. ஆகவே இந்த லயனல் ஜமாலா இருக்கட்டும், அவருடைய பெட்ரோ தலைவராக இருக்கட்டும், ரோட்ரி தலைவராக இருக்கட்டும், பெட்ரோ அவருடைய ஷோர்ட் பாஸ் என்ன சொல்லப்படுகிறது, சூப்பர் ஸ்டார், ஓவர் டைம் சூப்பர் ஸ்டார் என்று சொல்லப்படுகிற மரண்யாசகம், அவருடைய ஃபுல் ஃபோக்கஸும் அட்டாக்கில் தான் இந்த முறை இருக்கும் நினைக்கிறேன் என்று சொன்னால் ஸ்பெயினுடைய வியூகத்தை முறியடிப்பதற்கு. ஆனால் அதுக்கும் பதிலாக ஸ்பெயினுடைய அட்டாக்கிங் கவுண்டர் அட்டாக்கிங் ஸ்பெயின் அனுபவம் வாய்ந்த அணி தடுத்தாலும் என்றுதான் நான் கருதுகிறேன். இந்த ஆட்டம் நிச்சயமாக ரசிகர்களுக்கு ஒரு சமநிலைக்கு செல்லும் ஆட்டமாக இருக்கலாம். பாபம் நிச்சயமாக இந்த ஆட்டம் ஒரு ரசிகர்களுக்கு ஒரு விருந்தாக தான் அமைய போகிறது இந்த இறுதி ஆட்டம்.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியில் கலந்துள்ளமைக்கு. ஆகவே நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை இந்த போட்டி நடைபெறுகின்ற தருணத்திலும் நேயர்களுக்காக விவரங்களை வழங்குவோம் என்று கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றோம். மீண்டும் சந்திப்போம். செம்மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. வெளியில் செல்பவர்கள் முகக்கவசங்களை அணியுமாறு கோரப்பட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக சுவாச நோய் உள்ளவர்கள், நோய் தொற்றுதல் அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருப்பவர்கள், ஆபத்தில் இருப்பவர்கள் இவ்வாறான முகக்கவசத்தை அணியுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள். டொரண்டோவின் தற்போதைய ஓப்பன்லை 19 பாகை செல்சியஸ் என்று அதிகூடிய ஓப்பன்லை 27 பாகை செல்சியஸ்.
2: உங்கள் பட்ஜெட் வீட்டுக்கேற்ற விலைகளில் வீட்டுக்கு தேவையானவற்றை பெற்றுக் கொள்ள நம்பிக்கையான ஓர் இடம் பிரிக் அவுட்லெட் மாத்திரமே. டாப் பிராண்ட்களுக்கு குறைந்த விலை என்ற உத்தரவாதத்தோடு உங்களை வரவேற்கிறது பிரிக் அவுட்லெட். தளபாடங்கள், மேட்ரஸ்கள், அப்ளையன்ஸ்கள் 60% முறையிலான கழிவில், சில அப்ளையன்ஸ்கள் கொள்முதலிலும் குறைந்த விலைகளில். இவ்வார இறுதியில் $150 கிஃப்ட் கார்டு ஒன்றை வேலும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள். கெனடியன் லோரன் சந்திப்பில் இலக்கம் 1165 கெனடி ரோடில், த பிரிக் அவுட்லெட் 416-751-2150.
3: மார்க்க மக்களே, தாமோல் நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
4: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
3: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
4: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம், 9056677200, 9056677202.
5: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும், சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காணத் தவறாதீர்கள். உங்கள் டிவிஐ-யில் மலரும் மொட்டுக்கள்.
6: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
7: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
6: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
7: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383,
6: சுகந்தன், 416-540-6269.
7: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
8: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 642-1775.
9: Dr. Sabavathi Ravindran, Braces, Implant and Wisdom Tooth Extraction, Pat Chikichagal Anithirkum, 3 Idangalil Survey, Mississauga, Highway 10 and Dundas, 905-270-7844, Scarborough, Morningside and Shepherd, 416-283-9000, Brampton, Orb Dental, Airport and Queen Street East, 905-790-8002, 3 Idangalil, Dr. Sabavathi Ravindran.
10: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401க்கு அருகில், Belfield and Highway 27-இல், 121 City View Drive, Etobicoke-இல். On-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation.com.

நீண்டகாலமாக எதிர்பார்க்கப்பட்ட எல்னினோ தற்பொழுது உருவாகி எதிர்பார்த்ததை விட வலுவாக இருப்பபதாக காலநிலை விஞ்ஞானிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். அமெரிக்காவின் NOAA அமைப்பு பசிபிக் பெருங்கடலின் நீனோ 3.4 பகுதியில் கடல் வெப்பநிலை அதிகரித்திருப்பதை உறுதி செய்திருப்பதாகவும், எல்னினோ உருவாக 5 பாகை செல்சியஸ் அதிக வெப்பநிலை தேவைப்படும் நிலையில் தற்பொழுது அது சுமார் 2 பாகை செல்சியஸ் வரை உயர்ந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இது அந்த காலப்பகுதியில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலையாக பதிவாகி இருக்கின்றது. இந்த வலுவான எல்னினோ உலகின் பல பகுதிகளில் வானிலை மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடும் என்று நிபுணர்கள் தற்பொழுது செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். ஒலிக்கும் இந்த பாடலோடு இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து நானும் விடைபெற இருக்கின்றேன். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. இன்று அதிகூடிய வெப்பநிலை 27 பாகை செல்சியஸாக இருக்கும். செய்தி பிரிவில் கடமையாற்றிய உமாபாரதிக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் அன்பின் SJ ராம்பிரசன். 9 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை பல்கலாச்சார நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகும். மீண்டும் CMR தமிழ் FM இரவு ஒலிபரப்பு 9 மணிக்கு ஆரம்பமாகும். 24 மணி நேரமும் ST2 அலைவரிசையில் தமிழ் ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம். மீண்டும் சந்திப்போம்.

Tie your business on CMR at 11. Reach the South Asian community.